கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீது நோட்டம், என் வாழ்க்கை அழகான தோட்டம், இன்பங்கள் என்றாலே மாட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம், என் மீது பாய்வோர்கள் யாக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம், என் மீது பாய்வோர்கள் யாக இருந்தாலும் ஓட்டம். My name is Dilla, வாழ்க்கை எல்லாம்

நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: அன்பும் பாசமும் கொண்ட நபர்களை அடைந்தவனுடைய வாழ்க்கை சுவை மிகுந்ததாய் மகிழ்ச்சி நிறைந்ததாய் அமையும். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. நீங்க உங்க வாழ்க்கைய நல்லா அனுபவிச்சு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? எல்லாருக்குமே அதுதான் ஆசை. பெரிய சாதனைகளை செஞ்சு முடிக்கணும், முன்னேற்றம், புகழ், மகிழ்ச்சி இந்த மாதிரி பல விஷயங்களை அடையணும் அப்படின்னா உங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் உங்களுடைய நலன் விரும்பிகளா மாத்திடணும். நிறைய நல்ல நண்பர்கள் கொண்டவர் வாழ்க்கையில் வேகமா முன்னேறுவார்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய உதவிகளால செய்யக்கூடிய காரியங்களை சுலபமாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க முடியும். ஒரு நபர்கிட்ட நிறைய கல்வி, செல்வம், அதிகாரம் எல்லாமே இருந்தாலும் யார்கிட்டே நட்போட வாழாம இருக்கார் அப்படின்னா தனிமையா வாழும்போது கொஞ்சம் கூட மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாது. அலுப்பும் சலிப்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ முடியும். மற்றவங்களுடைய நட்பை பெற தெரியாதவருடைய வாழ்க்கை பெரிய தோல்வியில முடிஞ்சிடும். இந்த நட்பு அப்படின்றது யாருக்குமே இலவசமா கிடைக்கிறது இல்ல, தானாவே உருவாகிறதும் இல்ல. ஒரு நபர் என்ன பேசுறாரு, என்ன செய்யறாரு அப்படின்றத பொறுத்துதான் அவருக்கு நண்பர்களோ விரோதிகளோ உருவாகுறாங்க. மத்தவங்க எல்லாரும் என்கிட்ட அன்பு காட்டணும், என் மேல அக்கறை எடுத்துக்கணும், எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தன்னை பத்தி மட்டுமே யோசிக்க கூடிய நபருக்கு நல்ல நண்பர் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம மத்தவங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யும் போது நிறைய நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நீங்க நல்ல நண்பரா நடந்துக்கும் போது அவங்களுடைய நட்பை இலவசமா பெற முடியும். சின்ன சின்ன செயல்கள் மூலமா நட்பை வளர்த்து உறுதிப்படுத்த முடியும். ஒரு பிறந்த நாள் வருதா, வாழ்த்து தெரிவிங்க. தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது உடல்நலம் சரியில்லையா, நேர்ல போய் சந்திச்சு உடல்நலம் விசாரிங்க. அதுவும் சந்திக்க முடியலன்னா தொலைபேசி மூலமா கேட்கலாம், குறுஞ்செய்தி மூலமா கேட்கலாம். ஒரு நபரை சந்திக்கும் போது அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா, கால்வலி சரியாயிடுச்சா, உங்க பையனுக்கு காலேஜ்ல சீட்டு கிடைச்சிடுச்சா, பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா அப்படின்னு அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை அக்கறையோட விசாரிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உருவாகும். யாராவது ஒரு புதிய காரியத்தை தொடங்கும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துங்க. வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா மனசார பாராட்டுங்க. உங்களுக்கு வயசு என்ன, எவ்வளவு சம்பளம் கிடைக்குது, என்ன தலையெல்லாம் நரைச்சு கண்ணத்துல குழி விழுந்து இப்படி ஒரு முதிய ஆள் போல தோற்றம் கொடுக்கறீங்களே, இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசினா உண்மையான நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க. மத்தவங்களை நம்பாம அலட்சியமா பேசக்கூடிய பழக்கம் இருந்தா நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க. மத்தவங்களுடைய நட்பை பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு தான் எல்லாமே தெரியும், மத்தவங்க கிட்ட இருந்து நான் ஒண்ணு கத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல, என் கிட்ட இருந்துதான் அவங்க நிறைய கத்துக்கணும். அந்த மாதிரி ஆணவத்தோட மத்தவங்க பேசுறதுக்கு சந்தர்ப்பமே கொடுக்காம பேசக்கூடாது. மத்தவங்க பேசுறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் கொடுக்கணும், அவங்க சொல்றத ஆர்வமா கேட்கணும், அப்போதான் நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. மனச கட்டுப்பாட்டுக்குள்ள யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க விவாதங்கள் எல்லாம் பங்கு பெற மாட்டாங்க. உணர்ச்சி வசப்பட்டு தங்களை இழந்து பேசக்கூடிய பழக்கத்தை கொண்ட நபர்களா இருக்க மாட்டாங்க. வேவு பார்க்கக்கூடிய குணம், மத்தவங்களை பத்தி இகழ்ச்சியாவோ ஏளனமாவோ பேசுறது, பொய்யான வதந்திகளை பரப்புறது, இந்த மாதிரியா தீய செயல்களை ஈடுபட்டாலும் நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க. பல வருடங்கள் கவனத்தோடு செயல்பட்டுதான் ஒரு நண்பரை உருவாக்குறோம். ஆனா சிந்திக்காம அவசரப்பட்டு சொன்ன ஒரு சொல், செய்த ஒரு சின்ன செயல் அந்த நட்பை சில வினாடிகள் அழிச்சிடும். ஆக நட்பை பாதுகாக்கணும் அப்படின்னா மத்தவங்க மனசு காயப்படாம கவனத்தோட பேசணும். மத்தவங்களுக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை தடுத்து நிறுத்திடணும். நட்பு நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா முதல்ல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். அந்த நட்பை நிலை நிறுத்திக்க அவர்கிட்ட வாங்கிட்டு வந்த பொருட்களை எந்த சேதமும் இல்லாம உடனடியா திருப்பி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கணும். நம்மளோட கவலைகள், நம்மளோட பிரச்சனைகள், வருத்தங்கள் இது எல்லாத்தையும் அவங்க மேல திணிக்க கூடாது. அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி, அவங்களும் அவங்க கவலைகளை மறக்கிற மாதிரி நம்ம வார்த்தைகளும் நம்ம செயல்பாடுகளும் இருக்கணும். உங்க நண்பர்கள் கஷ்டப்படுறாங்களா, உங்களால முடியும் அப்படின்னா நீங்களாவே முன் வந்து உதவி செய்யுங்க. அப்போதான் உங்களுடைய துயரத்துல அவங்களும் உதவி செய்ய ஓடி வருவாங்க. நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் நல்ல குணம் கொண்டவர்களா இருக்கணும். அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்க வாழ்க்கைய மகிழ்ச்சி நிறைந்ததா மாத்திடுவாங்க, சுவையுள்ளதா உருவாக்கிடுவாங்க. நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை உங்களையும் நல்லவரா மாத்திடும். அதனாலதான் பெர்னாட்ஷா உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல நீங்க உங்களையே நல்ல நண்பரா உங்களுக்கு தேர்ந்தெடுங்க. நீங்க ஒருத்தர் மட்டும்தான் வாழ்நாள் முழுசும் இணை பிரியாமல் உங்க கூடவே சேர்ந்து வாழ வேண்டி இருக்கும். உங்களுக்கு நீங்களே விரோதியா செயல்பட்டு வாழ்க்கையை வேதனை நிறைந்ததா மாத்திடக்கூடாது. மகிழ்ச்சியோட வாழணும் அப்படின்னா பல சாதனைகளை செஞ்சு புகழோட வாழணும். அதுக்கு நல்ல நண்பர்கள் வேணும்.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தான தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவம் மிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி மக்கட்பேறு, அதிகாரம் 7, குறள் எண் 64. அமிழ் தினம் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அலாவிய கூழ். தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அலாவ பெற்ற உணவு பெற்றோருக்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும். தன் பிள்ளைகளின் சிறு கையால் பிசையப்பட்ட கூழ் அமிழ்தத்தை விட மிகவும் இனிமையானது அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு நல்ல நிகழ்வை தெரிஞ்சுக்கலாமா? குசேலர் வறுமையில் வாடிய ஒரு நபர். அவருடைய மனைவி சுசீலை கணவருடைய வரவுக்கு ஏற்றவாறு கொண்டு வரக்கூடிய தானியங்களை சமைத்து கூழாக்கி குழந்தைகளை பட்டினி இல்லாமல் பாதுகாத்தவள். குசேலரும் கூட நல்ல நெறியில உழைக்கக்கூடிய நல்ல மனிதர். சுசீல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் கொண்டு வரக்கூடிய தானியங்களை குழந்தைகள் வயிறார சாப்பிடணும் அப்படின்னு எடுத்து வச்சுடுவாங்க. அதே போல உழைத்து களைத்து வரக்கூடிய தன்னுடைய கணவரும் பசியார வேண்டும் அப்படின்னு கொடுத்துடுவாங்க. எல்லாரும் சாப்பிட்டது போக மீதம் இருந்தாதான் சுசீலை சாப்பிடுவாங்க. குழந்தைகள் சாப்பிட்டது போக மீதம் இருந்தாதான் குசேலர் சாப்பிடுவாரு. அந்த மாதிரி ஒரு அன்பான குடும்பம். அந்த குழந்தைகள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? குசேலர் சாப்பிடும்போது எங்க விளையாடிட்டு இருந்தாலும் ஓடி வந்து அவங்களாலான பணிவிடைகளை தங்களுடைய தந்தைக்கு செய்வாங்க. உணவு எடுத்து வைக்கிறது, தங்களுடைய மண் ஒட்டி இருக்கும் கைகளால் பிசைந்து ஊட்டுவது அப்படின்னு சின்ன சின்ன விளையாட்டுக்கள். ஆனா அதை குசேலர் ஒரு நாளும் மறுத்ததே இல்லை. அந்த உணவை அன்போட அமிழ்தம் போல சாப்பிடுவாரு. இந்த ஒரு நிகழ்வு குசேலருக்கும் சுசீலைக்கும் மட்டும் இல்ல, தன் குழந்தைகளின் கையால் பிசையப்பட்ட கூழ், பிஞ்சு கரத்தால் அலாவப்பட்ட அந்த உணவு அமிழ்தத்தை விட சுவையானது அப்படின்றது நிறைய பேருக்கு மிகச்சிறந்த அனுபவமா இருக்கும். ஆக இந்த குறள் நெறியும் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளை அணைப்பதும் பிள்ளைகள் பெற்றோரை அணைப்பதும் என்றும் அமுதம்தான். பெற்றோரை அரவணைக்கும் கைகளே அமிழ்து. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு மனிதன் பாலைவன பாதையில பயணம் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் கொண்டு வந்த தண்ணீரும் உணவும் முடியறதுக்குள்ள பாலைவனத்தை கடந்தாக்கணும். ஆனா எதிர்பாராத விதமா உணவு தண்ணீர் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இன்னும் பாலைவனத்தை கடக்கல. அதிகமான தண்ணி தாகத்தால வறண்டு போக ஆரம்பிச்சது அவருடைய நாக்கு. சரியா சொல்லணும் அப்படின்னா தண்ணி தாகத்துல அவருக்கு மயக்கமே வர ஆரம்பிச்சிடுச்சு. எப்படியாவது உயிர் பிழைக்கணும் அப்படின்ற எண்ணத்துல மெதுவா மெதுவா நடந்துட்டே இருக்காரு. தூரத்துல ஒரு குடிசை ஒண்ணு தெரியுது. நிச்சயமா அந்த குடிசைக்குள்ள போனா நமக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும், உயிர் பிழைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட விடாமுயற்சியோட நடந்து அந்த குடிசைக்குள்ள போயிட்டாரு. அந்த குடிசைக்குள்ள போனா கையால் இயக்கக்கூடிய தண்ணீர் குழாய் ஒண்ணு இருந்தது. அந்த குழாய்க்கு கீழே ஒரு குவளையில தண்ணீர் நிரம்பி இருந்தது. ஆனா அந்த குடிசைக்குள்ள ஒரு பலகை எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பலகையில என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, தாகமா இருக்கக்கூடிய நபர் இந்த குவளையில் உள்ள தண்ணீரை இந்த குழாயினுள் ஊற்றி இயக்கும் போது உள்ளே இருந்து அதிகமான தண்ணீர் வரும், பயன்படுத்தி விட்டு மறுபடியும் இந்த குவளையை நிறைத்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு எழுதியிருந்தது. இப்போ அந்த குழாயை நல்லா பாக்குறாரு. துருப்புடிச்சு ரொம்பவே பழமையானதா இருக்கு. இருக்கிற தண்ணிய குடிச்சோம் அப்படின்னா எப்படியாவது உயிர் பிழைச்சிடலாம். ஒருவேளை இந்த தண்ணியை இதுல ஊத்துறோம், நம்ம முயற்சி பண்ணி தண்ணி வரல அப்படின்னா நம்ம உயிர் பிழைக்கவும் முடியாது, எடுத்து குடிச்சிட வேண்டிதான் அப்படின்ற எண்ணம் வந்து அந்த குவளையில கை வைக்கும் போது அவருடைய மனசாட்சி மறுபடியும் அவர்கிட்ட பேசுது. ஒன்ன போலவே இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய மனிதர்கள் தாகத்தோடு இந்த இடத்துக்கு கடந்து வரும்போது இந்த குவளையில தண்ணீர் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்காமலே போயிடும். எழுதி வச்சிருக்காங்கன்னா நிச்சயமா ஒரு உண்மை இருக்கும். ஏன் முயற்சி செஞ்சு பார்க்க கூடாது அப்படின்ற மனசாட்சியோட வார்த்தைகளுக்கு கொஞ்சம் பணிஞ்சு நடந்து என்ன பண்றாரு, அந்த குவளை தண்ணீரை அந்த குழாயில ஊத்துறாரு. மறுபடி கைகளால இயக்குறாரு. அதுல இருந்து அதிகமான தண்ணீர் பீறிட்டு வருது. தாகம் தனிய வயிறு நிறைய தண்ணீரை குடிச்சு முடிச்சிட்டு மறுபடியும் அந்த குவளையை நிரப்பி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்போ அந்த குவளை மட்டும் நிறைஞ்சிருக்கல, அவருடைய மனசும் சந்தோஷத்தால நிறைஞ்சிருந்தது. ஆமா நேர்களே, ஒவ்வொரு தனி மனிதனும் தங்களுக்கு கிடைக்கும் நல்ல அறிவையோ செல்வத்தையோ மகிழ்ச்சியையோ பிறருக்கு வழங்க நினைத்தால் இந்த வையகம் முழுவதும் இன்பமாய் மாறும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. பொறாமை, பேராசை, போட்டி இந்த மாதிரியான தீய குணங்கள் அழிந்து அன்பு மட்டுமே எஞ்சி இருக்கும் போது உலகம் போர்க்களமாக இல்லாமல் பூஞ்சோலையாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுய தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
2: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
1: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
2: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
1: இதனால மக்களுக்கு சொல்றது
2: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே,
3: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
1: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
2: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
4: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையத்தான் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. யாகசேனை தேவசன்மா அப்படின்ற தம்பதியினருக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லாம இருந்ததாம். ஒரு கீரி பிள்ளை எடுத்து தங்களுடைய பிள்ளை போல வளர்க்க ஆரம்பிச்சாங்களாம். சில ஆண்டுகள்ல அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையையும் இந்த கீரி பிள்ளையையும் தங்களுடைய குழந்தைகளாகவே நினைத்து ரெண்டு பேரையும் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வந்தாங்களாம். ஒரு நாள் தேவசன்மா வெளியூருக்கு பயணம் செய்ய கிளம்பி போயிட்டாராம். யாகசேனை தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக கீரி பிள்ளையோடைய பாதுகாப்புல தொட்டில உறங்கக்கூடிய குழந்தைய விட்டுட்டு போனாங்களாம். அவங்க போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய கருணாகம் அந்த தொட்டியை நோக்கி நகர்ந்து வந்ததாம். இத கவனிச்ச கீரி பிள்ளை குழந்தை எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நாகத்தோடு போராடி அதை கடித்து அதை கொண்டு போட்டுடுச்சு. ஆக கீரி பிள்ளையோட வாயெல்லாம் கொஞ்சம் ரத்தம் ஆயிடுச்சு. நடந்ததை எல்லாம் தன்னுடைய தாய்க்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக கீரி பிள்ளை வாசலே காத்துட்டு இருந்தது. தூரத்துல கீரி பிள்ளைய கவனிக்கிறாங்க. கீரி பிள்ளையோட வாயில ஒரே ரத்தமா இருக்கிறத பார்க்கவும் யாகசேனைக்கு மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுச்சு. யாகசேனை என்ன முடிவு பண்ணாங்க தெரியுமா? இந்த கீரி பிள்ளை தொட்டில தூங்கக்கூடிய தன்னுடைய குழந்தையை கடித்து விட்டது, தன்னுடைய குழந்தைக்கு தீமை செய்து விட்டது அப்படின்னு நினைச்சவங்க பக்கத்துல வந்ததும் தன்னுடைய தலையில் தூக்கி கொண்டு வந்த கனமான குடத்தை கீரி பிள்ளை மேலேயே போட்டு அதை கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறமா பதறி அடிச்சு உள்ள ஓடி வர்றாங்க. தொட்டிக்கு கீழே கருணாகம் இறந்து கிடக்கிறத கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் நடந்தது எல்லாமே அவங்களுக்கு புரியுது. ஆனா தன்னுடைய செயலுக்காக தன்னுடைய அவசர புத்திக்காக ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சாங்களாம். ஆமா நேர்களே, இந்த பஞ்சதந்திர கதை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, கண்ணால் கண்டாலும் காதால் கேட்டாலும் தீர விசாரிப்பதே உண்மையான அறிவு. அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை முடிவு செய்யாமல் மனதால் தீர விசாரித்து செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செஞ்சதுக்கு அப்புறமா இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படுறது புத்திசாலித்தனம் அல்ல. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள் இது கடல் ஓசை FM 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பெயர் சுகந்தி. நான் பாமன் தெற்குவாடி கிராமம். நான் பிறந்த ஊர் வந்து நரிக்குழி அப்படின்னு ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது தான் பாமன் தெற்குவாடி கிராமம். இப்போ அங்கே தான் இருக்கேன். நான் 8 வயசில் தான் முழுசாக நான் கடல் தொழிலுக்குள்ள ஃபுல்லாக போக ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அம்மா ஹெல்ப் பண்ண போக ஆரம்பித்தேன். அப்படியே எனக்கு அது போக போக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நானும் தொடர்ந்து கடல் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கடலில் பாசி எடுத்துக்கிட்டு இருக்கையில என்னை 2 டைம் அஞ்சால வந்து துரத்தியிருக்கு, அதில் வந்து தப்பிச்சிருக்கேன். நான் வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஆழத்தில் போய் நீஞ்சி முக்குளிச்சு பாசி எடுக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆழத்துல நிறைய பாசியும் இருக்கும். சோ அப்ப நான் வந்து எல்லாருக்கூடையும் சுத்தி எல்லாருக்கூடையும் சேர்ந்து போய் பாசி எடுக்க மாட்டேன். ஏன்னா எல்லாரும் பழக்கம் பேசிட்டு இருப்பாங்க, அப்புறம் என்கிட்ட பழக்கம் கேட்பாங்க. அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் நேரம் நமக்கு வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல ஆழத்துல பாசி எடுத்துட்டு இருக்கையில அலை அடிச்சதுல காலை கொண்டு போய் பாறைக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டேன். காலை எடுக்கவே முடியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எடுக்க முடியல. எனக்கு தலைக்கு மேல எனக்கு தண்ணி நிக்குது, எனக்கு மூச்சு முட்டிடுச்சு, என்னால தம் கட்ட முடியல. சோ அப்ப நினைச்சேன் இதுக்கு மேல வந்து மூச்சு தம் கட்ட முடியாது, இறந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் வேகமாக மறுபடியும் அலை வந்து அடிக்கையில் நானும் கரெக்டாக அலை அடிக்க காலை நானும் எடுக்க முயற்சி பண்ணையில் அப்போ செப்பல் அந்து காலில் வந்து பாறையெல்லாம் கீறி ரத்தம் வந்து காலை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திரும்பியும் உள்ளே போய் முக்குளிச்சு போய் அந்த செருப்பை எடுத்து திருப்பி என் கையில் கட்டி இந்த துணியை பிச்சு செப்பலை கட்டி திருப்பி அந்த செருப்பை மாட்டிட்டு பாசி எடுத்துட்டு தான் கரையை வந்தேன். இது வந்து அன்னைக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம், இன்ன வரையும் மறக்க முடியல அப்படின்னு ஒரு நிகழ்வு சொல்லலாம். ஸோ அப்போ தான் அதுக்கு நான் கஷ்டப்பட்டு வந்தேன். அதே மாதிரி சல்லிக்கு வெளியே ஆழத்துல பாசி எடுத்துட்டு இருக்கல என்னோட ஃப்ரெண்டுமே தாந்துட்டாங்க. ஆனா நிறைய பேர் சுத்தி அன்னைக்கு நின்றாங்க.

0: அங்கனே போட்டுட்டு திரும்பி வந்து எங்க அக்காவை இழுத்து கொண்டு போய் கரையை விட்டு அப்புறம் வந்து ரெண்டு சாக்கையும் இழுத்துட்டு கரையை கொண்டு போனேன். இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வாழ்ந்து வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டும் இன்னும் கடல் ஓ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அப்படியே நம்ம நிகழ்ச்சியின் முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். காற்று நல்லா வீசிகிட்டு இருக்கு, நல்லா ஒரு போதுமான அளவுக்கு காற்று வீசிகிட்டு இருக்கு. அப்பப்போ வந்து அங்கங்கே திடீர் திடீர்னு ஒரு பலத்த காற்று அப்படியே வீசிட்டே அப்படியே காணாமல் போயிருது. இந்த மாதிரி நிறைய அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ எப்படி இருக்குது வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 32 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 39 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால், மழைக்கான வாய்ப்பும் பெரிய அளவில் வந்து கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வெப்பநிலை அதிகபட்சமாக 28°C. இந்த தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசினாவே நமக்கு வந்து மழைக்கான ஒரு சூழலே அமைய மாட்டேங்குது. திடீர்னு நடுவில் ஒரு 2 நாள் வடகிழக்குலேருந்து காற்று வந்து வீசிட்டுருந்துச்சு. அந்த வடகிழக்கு காற்று அப்படின்னு வீசும்போது திடீர்னு 2 நாள் நல்லா ஒரு மழைகள் வந்து வந்துச்சு, மழை வெப்ப பெய்ஞ்சது. இப்படியே அது தென்மேற்கு தெற்கு மாறும்போது மழையே பெய்ய மாட்டேங்குது. கரெக்டாக வந்து ஒவ்வொரு சூழலும் வந்து தெரியுது. இயற்கைக்கு வந்து எப்போ மழையை கொடுக்கணும், எப்படி வந்து கொடுக்கணும், எப்போ நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் இயற்கை வந்து கரெக்டாக வந்து வச்சிட்ருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு சில பல நாட்களில் நல்ல ஒரு மழைக்காலம் வந்து ஆரம்பிச்சு நல்ல நல்ல மழையாக வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வரைக்கும் இது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெயிலை வந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய இயற்கைக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு சீக்கிரம் மழையை கொடுத்தா நல்லாயிருக்கும். பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்டி இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்பப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 7:24 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்மளுடைய ராமேஸ்வரம் தீவு பகுதியில் நம்மளுடைய மக்களுக்காக, மக்களை வந்து மகிழ்வுக்கிறதுக்காகவும் சரி, நம்மளுடைய தமிழர்களோட இந்த பாரம்பரிய கலாச்சாரமான பாரம்பரிய கலைகளை வந்து ஊக்குவிக்கிறது, அதை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஊரில் சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தக்கூடிய கலை இலக்கிய இரவு. இது சரியாக நாளைக்கு சாயங்காலம் போல் நம்மளுடைய ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்த பகுதியில் வந்து நடக்கிறதுக்கு. அந்த லட்சுமண தீர்த்த பகுதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நடத்துகிறாங்கன்னா, அங்கே நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக நல்ல வைபாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வர அளவுக்கு நிறைய கலைகள் வந்துருக்கும். பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம்னு நிறைய நடந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய எழுத்தாளர்கள் வந்து பேசுவாங்க, தமிழ் கவிஞர்கள் வந்து சில பேர் வருவாங்க, அவங்க அவங்களோட படைப்புகளை வந்து சொல்லலாம். சில பேருக்கு பாராட்டு விழாக்கள் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் பெற்ற, இந்த வருஷம் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வந்து கொடுக்குறாங்களாம். இப்படி நிறைய விஷயங்களை நம்மளோட ராமேஸ்வரத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. நான் நிச்சயமாக போயிடுவேன், என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் உக்காந்துட்டு நம்மளோட தமிழர்களின் அந்த பாரம்பரிய கலைகளை வந்து பார்த்து ரசிச்சுட்டு எந்த மாதிரியான வந்து ஒரு கவிதைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு நம்ம கவிதையை வந்து இன்னும் வந்து வளர்க்கணும், கலைகளை எந்த அளவுக்கு வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்டு நானும் அதில் ஒரு ஆர்வத்தோடு வந்து ஆர்வமே பெற்று அதை பார்த்து ரசித்து சூப்பராக திரும்பி வரணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக போய் கலந்துக்குங்க. நம்மளுடைய ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்தில் நாளைக்கு சாயங்காலத்தில் வந்து இரவு நேரம் வந்து நடக்கும். வந்து ஃபுல்லாகவே நடக்கக்கூடியது, நிறைய விஷயங்கள் வந்து இருக்க போகுது. அதில் நீங்களும் வந்து கலந்துக்குங்க, உங்களோட தமிழ் ஆர்வத்தை இந்த மாதிரியான விஷயங்களை கலந்துக்கிட்டு வெளியே கொண்டு வாங்க. இப்படுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம், ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் செப்டம்பர் 19 சனிக்கிழமை அன்று முகமது சதக் ஹமீது மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலை 9 முதல் மாலை 3 வரை நடைபெற உள்ளது. இம்முகாமில் 8 முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்களும் ITI டிப்ளமோ பொறியியல் பட்டதாரிகள், முதுகலை இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன்கள் கலந்து கொள்ளலாம். 100 மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளதால் தேவைப்படுவோர் பங்கேற்று பயன்பெறவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நேரம் சரியாக 7:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் FM 90.4 மெழுப்பு பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்காக சூப்பரான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய மத்திய அரசு. என்ன வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க, ரூர்பன் அப்படின்ற ஒரு திட்டம். இந்த திட்டம் எதுக்காக என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு, தமிழ்நாடு அரசு மூலமாக நம்ம மத்திய அரசு வழங்குறது பெண்களோட வளர்ச்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்து அவங்களோட தொழில் ரீதியாக ஊக்குவிக்கணும், அவங்க நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஊருக்காகவும் அவங்களுக்காகவும் வந்து பண்ணிக்கணும், தொழிலில் ஒரு பெரிய அளவு வந்து முன்னேறி அவங்களும் ஒரு தனியாக ஒரு தொழிலதிபர் மாதிரி வந்து உருவாகணும், இல்லைனா அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சிறந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்துருக்காங்க. கிராமப்புற அது மாதிரி உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான திட்டம் தான் அந்த ரூர்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய ரூர்பன் இயக்கத்தின் கீழே இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பெண்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு தொழில் அப்புறம் தையல் தொழிலுக்கு பல்வேறு கடன் உதவிகளும் மானியத்திலையும் வந்து நிறைய உதவிகள் வந்து பண்ண போகிறாங்களாம். இப்படி நீங்கள் யாராவது தொழில்கள் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு வந்து ஆசையாக இருக்கீங்க, ஒரு பெண்ணாக இருந்துட்டு நம்ம ஊருக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு தொழில் வந்து தொடங்கி நல்ல ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு ஆசையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரூர்பன் அப்படின்ற திட்டத்தில் வந்து பங்கு பெறலாம். நம்ம ஊரில் நிறைய டெய்லர்ஸ் வந்துருக்காங்க, எப்படியாச்சும் நம்மளுடைய ஒரு தையல் திறமையை வந்து வெளிக்காமிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு வந்து போகணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, தாராளமாக நம்மளுடைய மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்துக்கு இல்லைனா வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு நேரடியாக வந்து போயிட்டு ரூர்பன் திட்டத்தின் கீழே வந்து உங்களுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கடன் உதவிகள் மற்றும் மானிய அளவில் மானியத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கடன் உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்க. இப்படுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: வரும் தகவல்களோடு வெளுப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 7:40 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சிக்காக. உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,508 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,065 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,768 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 112,520 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த குப்பைகள் போடுறது பற்றி தான். நிறைய ஊர்களில் வந்து விழிப்புணர்வு வந்து கொடுத்துட்ருக்காங்க. சுற்றி சுற்றி நம்ம ராமநாதபுரத்தில் நிறைய இடத்துல அந்த விழிப்புணர்வு வந்து விழிப்புணர்வு நடக்குது அப்படிங்கிறத கேள்விப்படுறேன். என்ன விழிப்புணர்வு சொல்கிறாங்கன்னா, குப்பைகளை வந்து தரம் பிரித்து வந்து போடுங்க. மக்கும் குப்பை மக்காத குப்பைங்கிறது போடுறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து சொல்கிறாங்க. ஒரு ஊர்னால் வந்துருக்கு வெளியூரில், ஒரு ஊட்டி பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊரில் மொத்தம் 6 விதமான குப்பைகளை வந்து பிரித்து போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கட்டாயம் பற்றி இப்போ மக்களை வந்து அதுக்காக பழக்கப்படுத்துகிறாங்க. 6 விதமான குப்பையா அப்படின்னு கேட்டால், ஆமாம், 6 விதமான குப்பை. அது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஒன்று, மக்கும் குப்பை ஒன்று, மக்காத குப்பை ஒன்று, இந்த சானிட்டரி பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு நான் வந்து பயன்படுத்தும் இல்லையா, அந்த மாதிரியான அதை நான் தனியாக வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக வந்து குப்பைகளை வந்து எடுத்து அதை தரம் பிரித்து எதை எதெல்லாம் விற்க முடியுமோ அது எல்லாத்தையும் விற்றுறாங்க. எதை எதெல்லாம் போட்டு எரிக்க முடியுமோ அதெல்லாம் எரிச்சிடறாங்க. எதெல்லாம் இயற்கையை உரமாக மாற்ற முடியுமோ அதெல்லாம் உரமாக மாற்றிடுறாங்க. இப்படி எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குப்பைகளையும் எப்படி பயன்படுத்த முடியும், எப்படி அதை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியுங்கிறத பார்த்துட்டு அந்த ஊரில் குப்பையே இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம ஊரை தெரியும் பார்க்கும்போது லைட்டாக டவுட்டாக தான் வந்திருக்கு. நம்ம ஊரை எல்லா குப்பையும் எல்லா இடத்துலையும் கலந்து ஒரு மாதிரி வித்தியாசமான கலவையாக தான் வந்திருக்கும். கொஞ்சம் நம்ம மாறுறதுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணணும். நம்ம மாறினா மட்டும்தான் ஊர் மாறும். ஊர் மாறினதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக மாறிக்கலாம் அப்படின்னு நினச்சா ஊரும் மாறாது, நம்மளும் மாற மாட்டோம். அதனால் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். குப்பைகளை சரியான இடத்துல எப்படி போடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். இப்படுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூகான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூகான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: தகவல்களோடு வெளுப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:02 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா ஏசியன் கேம்ஸ் போட்டி தொடர் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆசிய அளவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விளையாட்டு திருவிழா அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய நாடுகள், நம்ம ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து கலந்துப்பாங்க. இல்லை நம்ம இந்தியாவுமே மிக முக்கிய ஒரு நாடாக வந்திருக்கு. போன 2022 வந்து கடைசி அந்த ஏசியன் கேம்ஸ் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நடக்குது. அந்த 2022 மொத்தமாக 106 பதக்கம் வந்து வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 28 தங்கம், 38 வெள்ளி, 40 வெண்கலம்னு சொல்லிட்டு 106 பதக்கம் வந்து வாங்கி 4வது இடத்துல வந்துருந்தாங்க. இந்த வருஷம் இன்னும் இதை விட அதிகமான பதக்கங்கள் நம்ம இந்திய வீரர்கள் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்பலாம். நிறைய வீரர்கள் வந்து கலந்துக்க போகிறாங்க, எக்கச்சக்கமான பேர் வந்து விளையாட போகிறாங்க. நம்மளோட இந்தியா சார்பில் 35 விளையாட்டுகளில் மொத்தமாக 267 வீரர்கள், 234 வீராங்கனைகள்னு சொல்லிட்டு 501 பேர் வந்து கலந்துக்க போகிறாங்க. இப்போ இந்த அணியில் இந்த 501 பேரில் 36 பேர் நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் வீராங்கனைகளாகவும் வந்து இருக்காங்க. அதுவும் கூடுதல் ஒரு சந்தோஷம் தான். இவ்வளோ பேர் நிறைய பேர் விளையாட போகிறாங்க, விளையாண்டு நிறைய பதக்கங்கள் வந்து வாங்க போகிறாங்க. பார்ப்போம் கடைசி நேர முடிவில் எவ்வளோ பேர் எவ்வளோ பதக்கம் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வீரர்களுக்கு வாழ்த்துக்களோட அடுத்து இன்னைக்கு விளையாட போகிறாங்க கிரிக்கெட்டில் நம்ம இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் 3வது T20 போட்டியில். ஏற்கனவே 2 போட்டியில் வந்து வெற்றி வந்து பெற்றாங்க. இப்போ 3வது போட்டியிலையும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இன்று அவங்க அந்த டோர்னமெண்ட்டை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த பதக்கத்தையும் வந்து வாங்கிடுவாங்க, நம்ம சாம்பியன் பட்டமும் வந்து வாங்கிடலாம். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து ஒரு போட்டிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்தியா பக்கம் தான் எல்லா ஒரு வசதிகளும் வந்து இருக்குது, ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்குது. இதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஹாட்ரிக் வெற்றியோட நம்ம இந்தியாவுக்கு நல்ல ஒரு அந்த சாம்பியன் பதக்கம் வந்து கிடைக்கும். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என்னுடைய பேர் மரியா ஆரோக்கியம். நான் தண்ணியூற்று கிராமத்தில் வாழ்ந்து வர்றேன். 1990-91 காலகட்டங்களில் அந்த கல்வியாண்டில் நான் அரசு மேல்நிலைப்பள்ளி ராமேஸ்வரத்தில் படிக்க போயிருந்தேன். செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு தினமணி நாளிதழோட சேர்த்து ஒரு இணைப்பு ஒன்று வெளியிடுவாங்க. அந்த இணைப்பில் வந்து தினமணி சுடர் அப்படின்னு சொல்கிற தலைப்பில் வரும், தினமணி சுடர் அறிவியல் இணைப்பு. நெல்லை சு முத்து அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவியல் எழுத்தாளர் இருந்தார். அவர் நிறைய கட்டுரைகள் எழுதுவார். அவருடைய கட்டுரைகள் மேலே எனக்கு அதிகமான பிரியம் உண்டு. அந்த அறிவியல் இணைப்பை எடுத்து பார்க்கும்போதும் அதில் வந்து அவர் வந்து ஒரு விரிவான கட்டுரையை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையுடைய பிற்பகுதியில் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, நாசாவுடைய முகவரியவும் நாசாவில் வந்து உள்ள வந்து போய் ஒரு குறியியல் வருகையாளராக வந்து சென்று வருவதற்கான ஒரு திட்டத்திற்கான ஒரு வழிகாட்டுதலையும் அதில் தெரியப்படுத்தியிருந்தார். நான் தற்செயலாக அதை பார்த்துட்டு உடனே அந்த முகவரியை ஒரு என்னுடைய ரெண்டு தாள் அப்படியே எடுத்து அதில் வந்து என்னென்னா 6 விதமான ஒரு ஆய்வு திட்டங்களை வந்து வரைய தொடங்கினேன். தலைப்பு மேலே வந்து தலைப்பு ஆங்கிலத்தில் இட்டு கீழே வரைபடம் அதனுடைய அது சம்மந்தப்பட்ட குறிப்புகள் எல்லாத்தையுமே அதில் எழுதியிருந்தேன். எழுதிட்டு இதை மடித்து அஞ்சலகத்துக்கு போய் ராமேஸ்வரம் அஞ்சலகத்தில் அதை வந்து வெளிநாட்டு தபால் உரம் வாங்கி தபால் பெட்டியில் போட்டுட்டு வந்துட்டோம். வந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு. நாங்கள் சும்மா சாதாரணமாகவே இயல்பாகத்தான் இருந்தோம். ஒரு நாள் காலையில் பிரார்த்தனை கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு எங்களுக்கு வந்து வேதியியல் ஆசிரியர் இருந்த ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து மரியாதையும் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் கிட்ட போனேன். கிட்ட போகவும் ஒரு அவருடைய தபால் உரையை கொடுத்தாரு. பெரியதாக இருந்தது, கனமாக இருந்தது. அதோட நான் வாங்கிட்டு அதோட வந்தேன். தோணும் போல மேலே உரைக்குமலையே நாசாவுடைய முகவரி இருந்தது. உள்ளே வந்து ரெண்டு புத்தகங்கள் இருந்துச்சு, மாணவருக்கான எதிர்கால திட்டங்கள், விண்வெளி வீரர்களுக்கான திட்டங்கள், இது சம்மந்தப்பட்ட ஒரு விளக்க புத்தகமும் இலவசமாக எனக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் என்னென்னா அந்த பயிற்சி புத்தகத்துக்கு நடுவில் எனக்காக விசிட்டர்ஸ் ஃபார்ம் அனுப்பியிருந்தாங்க. இதை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து எனக்கு அனுப்புங்க, எங்களுக்கு அனுப்புங்க, நாசாவுக்கு வருவதற்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நான் வாங்கி அதை இது வாங்கி கொண்டு வந்தேன். ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து அந்த நேரத்தில் மிக வலுவாக இல்லாத காரணத்தால் அந்த ரெண்டு புத்தகங்களை வாங்கி வைத்திருந்தேன். தவிர அதை நான் பூர்த்தி செய்யவும் இல்லை, நாசாவுக்காக நான் செல்வதற்கு வந்து நான் முயற்சிக்கவும் இல்லை. பொருளாதார வசதியின்மையின் காரணமாக வந்து அந்த நாசாவின் அழைப்பை நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் வந்து அதை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: நேரம் சரியாக 8:20 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக. உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததா இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, நம்ம உலகத்துல இந்த நோயாளிகள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்தா எக்கச்சக்கமான நோயாளிகள் வந்து இருக்கு. உண்மையிலேயே நோய் அப்படிங்கிறத புதுசாக உருவாகிட்டே தான் அந்த இருக்கும். நம்மளால் எந்த அளவுக்கு நோய்கள் வந்து உருவாக்க முடியுமோ நாமளே உருவாக்கிறோம், அதில் நாமளே வந்து மாட்டிக்கிறோம். அவ்வளோ நோய்கள் வந்துருக்கு, அவ்வளோ நோயாளிகள் அப்படிங்கிறவங்களும் வந்திருக்காங்க. இப்படி நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம ஒரு வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு இல்லையா. இப்போ இவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு, அதாவது நோயாளிகள் நம்மளும் தான், நம்மள சில நேரத்தில் நோயாளிகளை வந்து ஆக தானே செய்கிறோம், நமக்கான ஒரு பாதுகாப்பை வந்து எப்படி வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது, நம்மளோட உடல்நலத்தை வந்து பாதுகாக்கிறதுல மருத்துவத்துறையோட முக்கிய பங்கு வந்து இருக்கு இல்லையா. இதெல்லாம் குறித்து ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்கணும், நோயாளிகளோட பாதுகாப்புக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் சின்ன சின்ன தவறுகளால் நிறைய டெத்து வந்து நடந்துட்டுருக்கு. நிறைய இந்த மருந்துகள் மாற்றி கொடுக்கறது, பழைய மருந்துகளை வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்து நிறைய உயிரிழப்புகள் வந்து நடந்திருக்கு. அப்படின்னா இருக்காம நோயாளிகளையும் பாதுகாப்பாக வந்து வச்சுக்கரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்புக்கான ஒரு விழிப்புணர்வு தினமாக இன்னைக்கு தினத்தை சொல்கிறாங்க, உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாதுகாப்பான மருத்துவம் வந்து கிடைக்கணும், மருந்துகளில் எந்த தவறுகளும் இருக்கக்கூடாது, சரியான முறையில் பாதுகாக்கணும், அவங்கள பராமரிக்கணும், எந்த மாதிரியான விதத்திலையும் ஒரு ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து நோயாளிகளுக்குள்ள அந்த ஏற்றத்தாழ்வுகள் பார்த்து இவங்களை தான் நாங்கள் நல்லா பண்ணுவோம், இவங்களுக்கு சரியான கண்டுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த விஷயமும் இல்லாமல் எல்லாரையும் சக மனிதராக வந்து பார்த்து அவங்களுக்கு உரிய ஒரு மரியாதையை கொடுத்து அவங்களோட உடல்நலத்தை வந்து பேணி பாதுகாக்க எல்லாரும், எல்லா மருத்துவ துறையிலேருந்து இருக்கிறவங்க எல்லாரும் முன்வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு தினமாக வந்திருக்கு. இந்த தினத்தை வந்து சொல்லிட்டு மருத்துவர்களுக்கும் சரி, நம்மளுக்காக நிறைய பண்ணுறாங்க, அவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஒரு நன்றியும் இந்த தினத்தை வந்து சொல்லிக்கலாம். இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேகம் 90.4.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம், ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் செப்டம்பர் 19 தேதி சனிக்கிழமை அன்று முகமது சதக் ஹமீது மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலை 9 முதல் மாலை 3 வரை நடைபெற உள்ளது. இம்முகாமில் 8 முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்களும் ITI, டிப்ளமோ, பொறியியல் பட்டதாரிகள், முதுகலை இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன்கள் கலந்து கொள்ளலாம். 100 மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளதால் தேவைப்படுவோர் பங்கேற்று பயன்பெறவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளுவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேரம் சரியாக 8:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக வேலைவாய்ப்பு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது என்ன, எங்கே யார் இப்போ வந்து வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு நம்மளோட மத்திய அரசில் வந்து வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளர்க் வேலைக்கு வந்து பணியிடங்கள் வந்துருக்காங்க. கிளர்க்கில் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற பிரிவுகளில் வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் கிளர்க்கு பதவிக்கு நீங்கள் வந்து போக ஆசைப்பட்டீங்கன்னா 2536 இடங்கள் வந்து இருக்குது. ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே போதும். வயது வரும்போது 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் தேர்வருக்கும் ஸ்கில் தேர்வருக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து இருக்கும். தேர்வு மையங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய இடங்களில் தேர்வு மையங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க sse.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க வந்து நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு யாராவது மத்திய அரசில் வந்து ஒரு வேலைக்கு வந்து போய் சேரணும், ஏதாவது எக்ஸாம் வந்து எழுதலாமே சும்மா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எழுதுங்க. இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்த ஓரமாக நடந்துகிட்ருக்கு, அதை பற்றி நீங்கள் அப்பப்போ வந்து தெரிஞ்சுக்கங்க. டிஎன்பிஎஸ்சி நடக்குது, டிஎன்பிஎஸ்சி எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கவனம் வந்து அது மேலே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிற படிப்பு எல்லாம் வந்து சேர்ந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் வந்து உங்களை பாஸ் பண்ணி விட்டுட்டு உங்களை அடுத்த கட்டம் வந்து கொண்டு போகிறதுக்கு பெரிய அளவுக்கு உதவியாக வந்திருக்கும். அதனால் மறந்துடாதீங்க, படிங்க. படித்தா மட்டும்தான் வேலைக்கு வந்து போக முடியும். வேலைக்கு போனால் தான் அடுத்தடுத்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதைக்கும் வந்து போக முடியும். அதனால் நல்லா உட்காந்து படிங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிடுங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னர், ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4

நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இன்னைக்கு நேற்று வந்து நம்ம காலாண்டு தேர்வுகள் வந்து ஆரம்பித்து நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து எக்ஸாம்லாம் எழுதிட்டு மதிய நேரத்துலேயே வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. தேர்வுகள் நல்லபடியாக வந்திருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து இன்னும் சில நாட்களுக்கு தேர்வுகள் தான், 25ஆம் தேதி வரைக்கும் இல்லை 24ஆம் தேதி வரைக்கும் தேர்வுகள் வந்து சொல்லியிருக்காங்க. நல்லபடியாக அவங்களோட தேர்வுகளை வந்து எழுதுங்க, சிறப்பாக வந்து எழுதிட்டு நல்லபடியாக நல்ல ஒரு மதிப்பெண் வந்து வாங்க, நல்லா வந்து படிங்க. எல்லாருக்கும் காலாண்டு தேர்வுக்கான ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டு, அடுத்து லீவ் அப்படின்னு சொல்லும் இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. அடுத்து ஒரு பண்டிகை விடுமுறைனா வர, அதுக்கப்புறம் இந்த பூஜா ஹாலிடேஸ் வரும் அடுத்த மாதம், அப்போ தான் அது வரைக்கும் வந்து ஸ்கூலில் நல்லா வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு நல்லா தேர்வுகளாக எழுதிட்டு என்ஜாய் பண்ணி சிறப்பாக வந்துடுங்க. இப்போ இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் இருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புரிதல், நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஏ செல்வி, கமலா வீட்டுல என்ன ஆச்சு தெரியுமா?
1: என்னாச்சுக்கா? எனக்கு தெரியாதே.
0: என் பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு காசு கட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நல்ல போயிருவான்னு சொன்னால.
2: ஆமா,
0: அது ஏதோ நெட்ல வந்த விளம்பரத்தை பார்த்து பதிஞ்சாங்களாம். அவங்களும் விசாக்கு காசு அனுப்பு, டிக்கெட்டுக்கு காசு அனுப்புன்னு சொல்லவும் வெளிநாடு போகணும்னு ஆசையில இவங்களும் கட்டிட்டாங்களாம். இப்போ போன் பண்ணா எடுக்கவே மாட்டாங்களாம்.
1: அக்கா, அப்ப கட்டின பணம் எல்லாம்
2: போச்சு. ஆசைப்பட்டா மட்டும் போதாது, ஆசைப்பட்டத அடையறதுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும்ல.
0: அத சொல்லு.
3: சமூக வலைதளத்தில் வெளிநாடு வேலை வாய்ப்பு என்று வரும் விளம்பரத்தை நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டால் விசா பெற்றுத் தருவதாக கூறி பணம் செலுத்த சொல்லி பின் வேலை பெற்றுத் தராமல் ஏமாற்றி வருகின்றனர். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று பிஜேபி சார்பில் சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா முதல் சுற்றில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று பிஜேபி சார்பில் சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் இரத்த தானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று மாலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அரசு திட்டங்களின் பயனாளிகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் பங்கேற்று விளக்கேற்ற உள்ளனர். இதற்கிடையே இன்று முதல் 1 மாத காலத்திற்கு சேவை உறுதிமொழி இயக்கத்தை பிஜேபி நடத்த உள்ளது. பொது சேவையில் அவரது அர்ப்பணிப்பு குறித்து எடுத்துரைப்பதையும் இளைஞர்களை சேவை பணிகளில் ஈடுபட செய்வதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் 2001 அக்டோபர் 7 அன்று குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பதவியேற்று 25 ஆண்டுகள் ஆனதையும் இந்த இயக்கம் குறிக்கிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. இதையொட்டி மதுரை மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளதாகவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலை சுற்றி திரண்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு விழா நடைபெற உள்ள நிலையில் மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. குடமுழுக்கு விழாவை காண அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலை சுற்றி குவிந்து வருகின்றனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக கோவில் புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. இதற்காக வடக்கு ஆடி வீதியில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 174 குண்டங்களில் யாக வேள்விகள் 400 சிவாச்சாரியர்களால் நடத்தப்பட்டது. விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனிதநீர் கலசங்கள் புறப்பாடாகி முதலில் தங்க விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு இன்று காலை 7:40 மூலவர் மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு 7:55 மூலவர் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு 8:10 கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெறுகிறது. பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதுடன் சிறப்பு ரயில்வே நிர்வாகம் சார்பில் இயக்கப்பட்டது. ஆகாசவாணி செய்திகளுக்காக மதுரையில் இருந்து எஸ் ரகுராஜா.
4: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழர் பண்பாட்டின் உன்னத அடையாளத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையிலும் நம் மண்ணின் ஆன்மீக மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையிலும் நடைபெறும் இந்நன்னாளில் இறைவனின் திருவருள் அனைவரின் வாழ்விலும் நிறைந்து நலமும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்துள்ள மின் தேவைகளை எதிர்கொள்ள போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்ய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பாமக யாருக்கு ஆதரவு அளிக்கும் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். விழாக்காலங்களில் ஆமணி பேருந்துகளின் கட்டணத்தை முறைப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும், தீபாவளி பண்டிகையின் போது இதுகுறித்து அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கு என சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், ஓசூர், சூளகிரி உள்ளிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். நேபாளத்தில் முக்திநாத் கோயில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 12 இந்தியர்கள் காயமடைந்தனர். திரிபுராவில் கடந்த 2 நாட்களாக காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 98 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5 சுய உதவிக் குழுவினருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் உதவியை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வழங்கினார். முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் புதுப்பிக்கப்பட்ட 200 ஆண்டுகால தேவாலயத்தை தஞ்சை திருமண்டல பேராயர் சாமுவேல் ராஜதுரை திறந்து வைத்தார். திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. சென்னையில் பட்டினப்பாக்கம், நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஓபன் பிரிவு மற்றும் மகளிர் பிரிவில் முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஷ், சரீன், விதித் குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. குனேர் ஹம்பி, வைஷாலி ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சபிதா ஸ்ரீ ஆகியோர் தங்களது

0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா முதல் சுற்றில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான வியாழக்கிழமை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையில் வந்து ரொம்ப பிரமாண்டமாக அவங்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. எப்போவுமே வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தான் அந்த கும்பாபிஷேகம் வைப்பாங்க. ஆனால் மீனாட்சி சுக்கரேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் இருவருக்கும் வந்து இன்றைக்கி வந்து 17 ஆண்டுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க. சேதுபதி பள்ளியில் வந்து 50,000 பேருக்கு மேலே அன்னதானமும் போடுறாங்க. ரொம்ப எல்லா அதாவது உலகத்தில் நிறையா பேர் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாங்களாம். அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து பாம்பன் சந்தனமாரியம்மன் கோயில் அங்கேயும் இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்கப்போகுது. எல்லா கோயில்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நாளைக்கு வந்து புரட்டாசி பிறக்கப்போகுது. ஆவணி மாதம் நல்லா திருவிழாக்களை கொண்டாடி நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்து புரட்டாசிலையும் நிறையா திருவிழாக்கள் இருக்குது, அதையும் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிடுவோம் மக்களோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒரு பாடல் வருது. அடுத்து வந்து கும்பகோணத்தில் இருந்து சுஸ்மிதா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு வீரத்தாளாட்டு அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு பாடல் வருது. இரண்டு பாடல்களை தொடர்ந்து நம்ம இன்றைக்கி கும்பாபிஷேகம் வந்து எல்லா கோயில்கள்லையும் நடக்குது. அதுக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லலாம். உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள விசேஷங்களுக்கும் கால் பண்ணுங்கள், வாழ்த்துக்களை சொல்லுங்கள், எஸ்எம்எஸ் அனுப்புங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 உங்கள் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அந்தோணிராஜ். இப்ப எனக்கு வயசு வந்து 57. ராமேஸ்வரம் தாலுகா தங்கச்சிமடா சரகம் தண்ணீர் கிராமத்துல. இங்க வந்து சிறு தொழில் தான், முரலு போனது அந்த மாதிரி தொழில் தான் பார்த்துருந்தோம். அப்புறம் காலப்போக்கில் தொழில்களை வல்லம் போட்டு வல்லம் எடுத்த தொழில் சொசைட்டியில் எங்களுக்கு வல்லம் கொடுத்தாங்க. அந்த சொசைட்டி வல்லத்தில் தீங்க தொழில் பார்த்தோம். அப்போ வந்து நம்ம இரு நாட்டுக்கு நல்ல உறவு இருந்துச்சு ஒரு சமயத்தில். அந்த சமயம் நாங்கள் வந்து இங்கேருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் போய் மீன் விட்டோம். கச்சதீவில் இருந்து கச்சதீவு, நம்ம வந்து கக்கடதீவு, நெடுந்தீவு, எரணத்தீவு, அப்புறம் பாலதீவு அப்படிங்கிறது நம்ம அஞ்சாறு தீவு இருக்குது. அதில் தொழில் பார்க்க விட்டா ஒரு சமயத்தில் இப்போ வந்து பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. இதுலேயே ஓரளவு ஓடும். எங்கள் அப்பா நானும் தொழில் போயில் இங்கேருந்து நல்லா பிள்ளைகளும் சொல்லுவோம் அந்த ஏரியாவுக்கு போய் வள விட்டு பிடிக்கல. அது வத்த சின்ன வத்த டேமேஜ் ஆகி வத்த பொத்து வத்த தாரின கண்டிஷன் ஆயிடுச்சு. ரெண்டு பேர் இருந்தனால அன்றைக்கி நம்ம ஒரு ஆள் துடுவை போட்டு கரையை கொண்டு போயிருந்தோம். ஒரு ஆள் தண்ணி ஊற்றி காலி பண்ணாப்ல. அப்புறம் அங்கே உண்டை வச்சு துணியை வச்சு அடைச்சி வந்திருக்கோம். அது ஊடாக போயிருந்தோம் கடல்லையே அந்த வத்தை தான் வந்து நம்ம சிரமப்படுறது வந்திருக்கோம். இப்போ சமீபத்தில் எனக்கு வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வத்தையை எடுத்துட்டு நான் போய் இப்போ உடையில் ஒரு 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கல. வத்தை சுத்தமாக தாழ்ந்து வச்சு அது சின்ன பாய் மாதிரி வச்சுட்டு இழக்கணும், வலை இழக்கிட்டு போனது. அது காற்று உரமாக பிடிக்கும் அப்படி கவுத்து விட்டுருச்சு. கவுத்து விட்டா யாருக்கு தகவல் சொல்ல முடியாது. செல்லும் போச்சு, எல்லாம் போச்சு. அப்புறம் நான் நீஞ்சே வந்துட்டேன். ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் 3 கிலோமீட்டர். அது வத்தையை தாங்க ஆங்கிற அதிலே போட்டுட்டு வத்து தாந்தால் மேந்தம் கிடக்காது. மரம் விட்டு அந்த மரத்தை அது வந்து யாருக்குமே தெரியாது. நான் வந்து நீஞ்சி வந்து அப்புறம் இங்கே வந்து என் தம்பியை கூப்பிட்டு அப்புறம் எங்கே எங்கள்கிட்ட ஒரு இன்ஜின் ஒருத்தர் இருக்கு அதை கூட்டிட்டு போய் அதை எடுத்துகிட்டு போய் வத்தையை எடுத்துகிட்டு வந்தோம். அந்த டைமில் நம்ம வந்து தனியாக உத்தாளத்தை வர்றோம். அது அந்த அன்னைக்கெல்லாம் ஏதாச்சும் நமக்கு நீய முடியாமல் போயிருந்தால் கடல்ல அன்னைக்கு போட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரே ஆளு அன்னைக்கு யாருமே வரல, பார்க்கல. நானும் நீச்சி கரை வந்துட்டேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம், ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் செப்டம்பர் 19 சனிக்கிழமை அன்று முகமது சதக் ஹமீது மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலை 9 முதல் மாலை 3 வரை நடைபெற உள்ளது. இம்முகாமில் 8 முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்களும் ITI, டிப்ளமோ, பொறியியல் பட்டதாரிகள், முதுகலை இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன்கள் கலந்து கொள்ளலாம். 100 மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளதால் தேவைப்படுவோர் பங்கேற்று பயன்பெறவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து, கடல் ஓசை FM 90.4.

கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. பாம்பு வகைகளில் எத்தனையோ பாம்பு வகைகள் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் பாம்பு, அதாவது 5வது இடத்துல உள்ள பாம்பு வந்து சுருட்ட விரியன். அது வந்து பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் நச்சுக்கள் வந்து அதில் தான் இருக்கும். 4வதாக பார்க்க போனீங்கன்னா கட்டி விரியன். இந்த கட்டி விரியன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இரவில் தான் பெரும்பாலும் அது வந்து நடமாடுமா. 3வதாக பார்க்குற பாம்பு தான் நம்ம கண்ணாடி விரியன். இது வந்து வாழை ஆளுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வாழை ஆட்டுமா, அந்த வாழை பார்த்து தான் நம்ம ஆகா பாம்பு கிடக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒதுங்கணும். 2வதாக இருக்கிறது நல்ல பாம்பு. நல்ல பாம்புகிட்ட வந்து நம்ம சீண்டுனா மட்டும்தான் அது வந்து நம்மளை பாதிக்கும். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போனால், நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் போனோம்னா அது ஒன்றுமே செய்யாது. முதலிடத்தில் உள்ளது சாரப்பாம்பு தான். அது வந்து இல்லையா, அது வந்து விஷத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதுகிட்ட வந்து ரொம்ப சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் திவ்யா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. மோகன் படத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து முகமது இப்ராஹிம் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு மாப்பிள்ளை கவுண்டர் அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. மதுரைனா மதுரை தான் அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து சகாய மேரி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கலிமா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கலிமா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்க வந்து கண்ணு பட போகுதையா அந்த படத்திலிருந்து ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. நிறையா பேர் மெசேஜ் அனுப்புறீங்க, எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு பாடல்கள் வருது தொடர்ந்து. வாழ்த்தலாம் வாங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தாங்க. அடுத்து ஒருத்தர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
4: எல்லோருக்கும் காலை அன்பான வணக்கத்துடன் வாழ்த்துக்களுடன் சித்தாரோட்டிலிருந்து தௌஃபீக் ரஹ்மான். இன்றைக்கு வந்து என்னுடைய அண்ணன் மகன் அனசு சுக்ருதீன் அவர்களுக்கு வந்து 18வது பிறந்த நாள். சீரும் சிறப்புடன் இன்று ஆயுசுடன் இருக்கணும். அதுபோல் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் திருமண நிகழ்ச்சியை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களுடன். இனி தங்கமான நிகழ்ச்சியை வழங்கும் மன்னன் தங்கமான அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களும், அதே மேல தோப்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். எனக்கு வந்து அன்பு மலர்களே நாளை நமதே, நாளை நமது படத்துல வந்து பெண் குரல் உள்ள பாட்டு போடுவோம். தோப்பிக்கிறோமா
3: சித்தார் கோட்டையிலிருந்து தௌபிக் ரஹ்மான் அண்ணாதான் வந்து அவங்க அண்ணன் மயனுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து சகாயம் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல், ஊருக்கு உழைப்பவன் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து புதுக்கோட்டையிலிருந்து பிரியா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இதயத்தை திருடாதே அந்த படத்திலிருந்து ஓ பிரியா பிரியா அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அமளி ஜெனிபர் சகோதரி வந்திருக்காங்க. இன்னைக்கு தலைப்பை கேட்டிங்கனாலே சும்மா அழகான தலைப்பு கொடுத்துருக்காங்க, நல்ல தலைப்பு. இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு தலைப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இதில் வந்து பாடல் கேட்காத நேர்கள் அனைவரும் நீங்கள் நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தலைப்பை கேட்டு அதில் சொல்லிட்டு பாடலை கேளுங்க. அனைவரையும் அன்பு வணக்கங்கூறி சந்திக்கும் வரை விரைவு பெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்துங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு ரொம்ப ட்விஸ்டாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். மனைவின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஞாபகம் வந்துடும். சில பேருக்கு சந்தோஷம் வரும், சில பேருக்கு பயம் வரும். ஆனால் உண்மையிலேயே பார்த்தா மனைவி இல்லாமல் ஒரு குடும்பத்தை நினச்சி பார்க்கவே முடியாது. எங்கே போகிறீங்க, எப்போ வருவீங்க, சாப்பிட்டீங்களா, என்னங்க, வரும்போது இதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, இப்படி கேட்குறதுக்கு ஒரு அளவே இருக்காது. சில நேரம் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் எரிச்சலாக கூட இருக்கும். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தா இவ்வளவு கேட்குறாங்களேன்னு நினைக்காம நம்ம மேலே இவ்வளவு அக்கறை இருக்கேன்னு யோசித்து பார்த்தா புரியும். கணவர் வெளியில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் அவங்களோட முகத்தை பார்த்து என்னாச்சுங்க, ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறவங்க நம்ம மனைவி தான். தாய்க்கு பின் தாரம்னு சும்மா வாங்க சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லாமலேயே நம்ம முகத்தை பார்த்து நம்ம மனசில் உள்ளதை என்னாச்சு அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறவங்க நம்ம மனைவி தான். அதுவும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா போதும், மருந்து சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்லங்க அப்படின்னு நம்ம அம்மா மாதிரி கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இவ்வளவு அமைதியான அக்கறைக்கு பின்னாடி மனைவினா எப்பவும் அமைதியாகவே இருப்பாங்கன்னு நினச்சிடக்கூடாது. அவங்களுக்கும் கோபதாவங்கள் வரதான் செய்யும். நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அம்பிட்டு தாங்க நம்மளை நல்லாவே பேசுவாங்க. ஒரு சில நேரங்களில் நம்ம வாயாலேயே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல வச்சுருவாங்க. ஆனால் அந்த கோபம் கூட நம்ம மேலே இருக்கிற அக்கறைனால தான் வருது. ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறது சும்மா கிடையாது. காலையில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வீட்டில் எத்தனையோ வேலைகள் இருக்குது. சாப்பாடு, குழந்தைகள், வீட்டு வேலைகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, உறவினர்கள், இப்படி எத்தனையோ விஷயங்களை மனைவி பார்த்துட்டு இருப்பாங்க. இதனால் அவங்க வீட்டில் தான் இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்க செய்கிற வேலைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே மாதிரி கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும். வீட்டை பார்த்துக்கிறது மனைவியோட வேலை மட்டும் இல்லை, குடும்பம் ரெண்டு பேரோடது, சந்தோஷமும் ரெண்டு பேரோடது, கஷ்டமும் ரெண்டு பேரோடது. வாழ்க்கையில் சண்டை வராமல் இருக்காது. சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வரலாம். நீங்கள் தான் இப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தர் சொல்லலாம், நீயும் இப்படித்தானே பண்ணுற அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லலாம். கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் என்னங்க டீ போடட்டுமா, அவ்வளவுதான், நேற்று நடந்த சண்டை பாதி மறந்துடும். இதுதான் குடும்ப வாழ்க்கையோட அழகு. இன்றைக்கான நிகழ்ச்சியில் நாம பேச போறது செப்டம்பர் 20 தான் மனைவிமார்கள் பாராட்டு தினம். அதை முன்னிட்டு நம்ம இன்னைக்கு மனைவிமார்களை பத்தி தான் பேச போறோம். நீங்க உங்க மனைவியை இதுவரைக்கும் பாராட்டினதே கிடையாதுன்னா இந்த நிகழ்ச்சியில உங்க மனைவியை எதுக்காக எல்லாம் பாராட்டுவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களால கால் பண்ண முடியல, பிஸியா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்க, வாட்ஸ்அப்லயா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா யான்சிங் அவங்க களத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
3: மனசளவுல செய்ய முடியலன்னு செஞ்சு தரும் போது என் மனசளவுல நன்றின்னு நான் எனக்குள்ளே நான் சொல்லிக்கிறேன். ஆனா அவள்கிட்ட நேரடியா நான் சொன்னதில்லை.
4: இப்ப ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மனைவிக்கு நன்றி சொல்லணும்னா எந்த விஷயத்துக்கு சொல்லுவீங்க?
3: ஏதாவது பசியா இருக்கும் போது அவ நம்ம பசி அறிஞ்சு அப்ப வந்துட்டு சரி நன்றிதாயே அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரு வெளியிடங்கள்ல போயிட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னா நம்மள அவ்வளவு நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு இருப்போம். எங்கடா காணமேன்னு அப்படின்னு தேடுறதுல இருக்கும் போது அவ அப்பதைக்கு வந்துகிட்டு நம்மளை ஒரு ஸ்தானத்தைப்படுத்தி ஒரு அன்பா பேசும்போது அப்போ ஒரு நன்றி இருக்கு அப்படி சொல்லுவேன். ஆமா, அதான் நேரடியா எதுவுமே சொல்லிக்க மாட்டேன், மனசளவுல நினைச்சுக்கிறேன். அப்பதைக்கு அவ என்ன தவறு செஞ்சாலும் மன்னிச்சுக்கிறேன். அதுதான் அவளு செய்யற நான் செய்யற நன்றி.
4: ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களோட மனைவிக்காக ஒரு பாடல் கேளுங்க, பிடிச்சப்படலாம்.
3: ஒரு அன்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து ஒரு பாடுறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களா எடுத்து ஒரு சாங்க போட்டு கொடுக்குறேன். நன்றி.
2: உண்மைக்குமேங்க, ஒரு சில விஷயங்கள் மனைவிமார்கள் பண்ணும்போது கணவர்மார்கள் வந்து கண்டிப்பாக பாராட்டணும். ஒரு நம்ம நம்ம முகத்தை பார்த்து ஒரு சில விஷயங்களை கேட்பாங்க, என்னாச்சு ஏதாச்சு இப்படி கேட்கறதா இருக்கட்டும், இல்ல நம்ம முகம் இருந்து சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அடுத்தடுத்து ரொம்ப பேசலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நம்ம பண்ணும்போது அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். நம்ம மனைவி தானே, அந்த தேங்க்ஸ் சொல்றதுல என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா யான்சிங் அண்ணன் கேட்ட பாடல் வரும் பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா?
1: நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல
0: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
2: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:17 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமிலி ஜெனிஃபர். நீங்க இன்ன வரைக்கும் உங்க மனைவிக்கு பாராட்டினதே கிடையாதுன்னா இந்த நிகழ்ச்சியில உங்க மனைவிய எதுக்காகலாம் பாராட்டுவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. உங்களால் கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்லயும் உங்களுக்கு உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: என்னோட நேம் சோஃபியா, நான் பாம்பன்ல இருந்து பேசுறேன்.
3: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணி கல்யாணம் முடிஞ்சிருச்சா உங்களுக்கு?
4: கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க.
3: ஓகே, இப்போ உங்களுக்கு உங்க கணவருக்கு வந்து நம்ம வீட்டுல ரொம்ப விஷயங்கள் பண்ணுவோம். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கணவருக்காகவே நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஒரு மனைவியா நம்ம கணவர் வந்து இந்த விஷயத்துக்கு நம்மளை பாராட்டி இருக்கலாமே அப்படின்னு நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இல்ல கணவர் உங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு விஷயம் பண்ணும்போது கணவர் வந்து பாராட்டிடுவாங்களா?
4: எங்க மச்சான் வந்து என் முன்னாடி பாராட்டினதை விட வந்த கெஸ்ட் யார்ட்டையாவது பாராட்டினதா ரொம்ப முக்கியம், ரொம்ப இது பண்ணுவாங்க. என் முன்னாடி பாராட்டினா வந்து அது வந்து நான் ரொம்ப இதா நினைச்சிருவேன், கெத்தா நினைச்சிருவேன் சொல்லிட்டு என் முன்னாடி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கடைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சமைச்சிருவேன். பசிக்கு பசிக்கு வருவாங்க, நான் ஹாஃப் அன் ஹவர்ல சமைச்சிருவேன். அப்ப மட்டும் சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, ஹாஃப் அன் ஹவர்ல சமைச்சிட்டேப்பா, சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது வீட்டுக்கு விருந்தாடி வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி சூப்பரா சமைப்பா, பிரியாணி அடிச்சுக்கவே முடியாது, ரசம் எல்லாம் ஒண்ணு அப்பா பாருங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் கிச்சனுக்குள்ள இருக்கும்போது சொல்லுவாங்களே தவிர என் முன்னாடி அவங்க சொல்லவே மாட்டாங்க.
3: உங்களுக்கு கஷ்டமா இருக்கா நேர்ல சொல்லல அப்படின்னு?
4: கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். என்னடா எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க, நம்ம முன்னாடி சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. இப்ப
3: ஒரு நாள் உட்காந்து சொல்ல பேச வேண்டியதானே, எங்க எல்லாத்தையுமே சொல்றீங்களே, என்கிட்ட சொன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும்ல, இதை விட இன்னும் நல்லா சமைப்பேன்ல அப்படின்னு சொல்லலாம்ல உட்காந்து பேசும்போது?
4: என்ன
3: படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு அன்பு படத்துல இருந்து தவமின்றி கிடைத்த வரமே சாங் போடுங்க.
3: கண்டிப்பா தந்துடலாம் சோஃபியா, நன்றி.
4: தேங்க்யூ.
3: இப்படிதாங்க ஒரு சில கணவர்மார்கள் இருக்காங்க. எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சில பேரை தான் சொல்ல முடியும். இந்த சாப்பாட்டு விஷயங்கள் நல்லா மனைவிமார்கள் ஒரு சில பேர்லாம் நல்லா சமைப்பாங்க. சமைச்சா அம்மா இது நல்லா இருக்கு, எப்படி செஞ்ச இன்னைக்கு, நல்லா இருக்கே, என்னென்னலாம் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே அந்த சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மனைவிமார்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா 1000 watts பல்பு தான் எரியும். அந்த அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம கணவர் நம்மளை பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு தான். நமக்காக தானே அவங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் நமக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பண்ணும்போது நம்ம கணவர் இந்த விஷயத்துக்கு நம்மளை பாராட்டினா நல்லா இருக்குமே, நம்ம முகத்துக்கு முன்னாடி சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். யார் யாரெல்லாம் மனைவிகள்கிட்ட பாராட்டுவீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஒரு சில பேர் பாராட்டலை, நான் மற்றவங்கள்ட்ட சொல்கிறேன் இல்லை என் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மனைவிகள்கிட்ட நேரடியாக சொல்லுங்க, அப்பதான் அவங்களும் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா வாட்சன் அவர்களும் களத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
5: வணக்கம் அண்ணா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
6: என்னுடைய பேரு வாட்சன், நான் பாமன்ல சாம்பியன் கேம்பன் ஸ்போர்ட்ஸ் ஷாப் வச்சிருக்கேன்.
5: நீங்க உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு?
6: எனக்கு செப்டம்பர் 10 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. 5 நாள் முன்னாடி வந்துச்சு.
5: வாழ்த்துக்கள். இப்ப என்னன்னா உங்களோட மனைவிக்கு இத்தனை வருஷத்துல நீங்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மனசுல சொன்னது எதுவும் இருக்கா சொல்லியிருக்கீங்களா?
6: சொல்லியிருக்கிறேன். நான் வந்து துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், தொழில் பண்ணணும்னு நினைக்கும்போது எங்களை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப நான் ஃபஸ்ட் எதிர்பார்க்கல, இல்லை நீங்கள் அங்கேயே இருங்க சேஃப் அதுதான் நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை நீ இங்கே வந்து ஏதாவது பண்ணுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொன்னேன், மனசார சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் நான் அந்த கடையை வச்சு அதுக்கப்புறம் நிறைய சுச்சுவேஷன் எனக்கு வந்து நான் நினச்ச மாதிரி போகலை கொஞ்சம் ஸ்டார்டிங்கில். அப்போது அவங்க எனக்கு ஃபினான்சியலாகவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, மென்டலி எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, எனக்கு என்ன என்கரேஜ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு மனதார நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போவும் நான் இன்னொரு தடவை ஏன் நான் உங்கள் மூலியமாக நான் என்னுடைய ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிற காரணப்பட்டேன்.
5: நிச்சயமான இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் மனைவிட்டிருந்து கிடைக்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டும் பண்ண முடியும். இன்னும் நீங்கள் உங்களை அவங்களோட துணையோட இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு வந்து போகணும்ல. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு பாடல் எல்லாம் கேளுங்க.
6: அவங்களுக்கு வந்து மரியான் படத்துல இருந்து ஒரு பாடல் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு பாடல் இருக்கு, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் போட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
5: நிச்சயமான நன்றி,
6: ரொம்ப நன்றி.
3: கண்டிப்பாங்க, ஒரு ஒரு வீட்லேயுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். கணவர் வந்து ஒரு நேரம் தொழிலில் நஷ்டமாயிட்டாங்க, இல்லை வெளிநாட்டு வாழ்க்கை பாதி நாள் பாதி வருஷம் அங்கேயே. வெளிநாடு அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. குடும்பம், குழந்தைங்க, பிள்ளைய, தாய் தகுப்பனையெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துல வேலை செய்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் அங்கே இருந்தது போதும், இனிமேல் நீங்கள் வீட்டில் இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, வெளிநாட்டிலே இருந்தவங்களுக்கு திடீர்னு நம்ம உள்ளூருக்கு வந்தால் என்ன தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் அவுட்டாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க ஏதாவது ஒரு முடிவு, கணவர் ஒரு முடிவு எடுக்கும்போது அதுக்கு மனைவிமார்கள் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி சப்போர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து எப்பயுமே பாராட்ட மறக்கக்கூடாது. கணவர்மார்கள் மனைவி இந்த மாதிரி விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே பாராட்டாமல் அவங்கள்ட்ட, இந்த மாதிரி பண்ணுறப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்ககிட்ட இருந்து இவ்வளோ விஷயம் வந்து எனக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட மனசார நேருக்கு நேரம் சொல்லி நன்றியை சொன்னீங்கன்னா உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப பூரிச்சு போயிடுவாங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் நினைப்பாங்க. சரி, நம்மளையும் நம்ம கணவர் மதிக்கிறாப்புல, மற்றவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்காம நம்மக்கிட்டே ஒப்பீனியன் கேட்குறாப்புல, நம்மளையும் மதிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக சோஃபியா அவர்களும் வாட்சன் அவர்களும் கேட்ட பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:35 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நீங்க உங்க மனைவியை இதுவரைக்கும் பாராட்டினதே கிடையாதுன்னா இந்த நிகழ்ச்சியில உங்க மனைவியில எது எதுக்காகலாம் பாராட்டுவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-4-4-3-9-9-9. ஒருவேளை உங்களால் கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு பெண் கர்ப்பமாகற நேரத்தில் இருந்தே அவங்களோட கஷ்டம் ஆரம்பமாகுதுன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் வாந்தி, தலைச்சுத்து, சோர்வு, உடம்பு வலி இப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். நாள் போக போக வயிறும் பெருசாகும். நடக்கிறது, உட்கார்றது, எழுந்திருக்கிறது, தூங்குறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் குழந்தைக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கணவராக நாம் என்ன செய்யணும்னா அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சாதாரணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. அவங்க சோர்வாக இருந்தால் நீ கொஞ்சம் நேரம் படுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை நாமளே செய்யணும். ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுமா கூடவே போகலாம். அவங்களுக்கு ஏதாவது பயமாக இருந்தால் பக்கத்தில் இருந்து தைரியம் சொல்லணும். குழந்தை பிறந்துருச்சு, இதோட நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கணவர்மார்கள் நினைக்கக்கூடாது. உண்மையிலேயே சொல்லணும்னா குழந்தை பிறந்த பிறகுதான் அவங்களுக்கு வேலை இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை எப்போ அழும், எப்போ பசி எடுக்கும், எப்போ தூங்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்காது. பகலாக இருந்தாலும் சரி, சாமமாக இருந்தாலும் சரி, குழந்தை அழுதா அம்மா எழுந்து தான் பார்க்கணும், பசி ஆற்றணும், தூங்க வைக்கணும் அப்படின்னு சில நேரம் குழந்தைகளை தூங்காமல் அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ குழந்தையை தூக்கி வச்சுட்டு தாய்மார்கள் இருப்பாங்க. நம்மளால் குழந்தைக்கு பசி ஆற்ற முடியாது தான், ஆனால் அதை தவிர நிறைய வேலை நம்ம செய்ய முடியும். குழந்தைய ஒரு வேளை மனைவிமார்கள் பசி ஆத்திட்டாங்க, ஏப்பம் வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு தட்டி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி ஒரு வேளை ஈரமாயிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த துணியை மாற்றலாம். இப்படி சின்ன சின்ன வேலைகளை செய்யும்போது மனைவிமார்கள் உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன?
3: என்னோட பேர் வந்து பாமல்பா.
2: சொல்லுங்க, இப்ப வந்து உங்க வீட்டுல நீங்க என்னதான், நம்ம வீட்டுல ரொம்ப வேலை செய்வோம், இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கணவருக்காகவே பார்த்து பார்த்து செய்வோம். அந்த நேரத்துல நம்ம கணவர் இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? இல்ல கணவர் எப்பனாலும் நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் தேங்க்ஸ் சொல்லிருவாங்களா?
3: நல்லா இருக்கிறதுனால தான் நான் சாப்பிட்டுருக்கேன் ஆனா நம்மளாதான் அதை கேட்கணும் நல்லா இருக்கவா அப்படின்னு சொல்லி வருவாரு
2: எனக்கு உடம்புக்கு சரியில்லை, உங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னை பார்த்தா உங்களுக்கு கண்டு கூட பிடிக்க முடியல அப்படின்னு நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா?
3: நீ நல்லா தானே இருக்க,
2: பெண்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம் மனைவிகளை புரிஞ்சுக்கிறோம் பெண்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். சரி, நீங்க ஒரு நாள் உங்க கணவரை கூப்பிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொன்னா புரிஞ்சுப்பாங்க, யாருமே புரிஞ்சுக்காம இருக்க மாட்டாங்க. கூப்பிட்டு வச்சு சொல்லுங்க, இப்படி ஒரு சில விஷயங்கள் நடக்குது, நான் உங்ககிட்ட கன்வே சொல்றேன்ல, ஏ உங்களுக்கு கொஞ்சமாவது என்னன்னு கேட்கலாம்ல, நான் வருத்தமா இருக்கேன், ஒரு சோகம் இல்லை, என்னால் நான் ஒரு விஷயம் பண்ண முடியல, நான் படுத்திருக்கேன், அதை நீங்க பார்க்க தான் செய்றீங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டா நீங்க ஏதாவது ஒரு வேலை எனக்கு பார்க்கலாம் இல்லைங்க கொள்ளலாம்னு நல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது சொல்ல வேண்டியதானே?
3: மண்டல ஏற மாட்டேங்குதா
2: சரிக்கா, என்னைக்குனாலும் ஒரு நாள் நடக்கும், கணவர் உங்களை ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கறது சொல்லிட்டு உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்க்கா? கண்டிப்பா தந்துடலாக்கா. தேங்க்யூக்கா. எப்பயுமே ஒரு வீட்டில் வந்து ஒரு மனைவி வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா பாராட்டணும். பாராட்டுறது காசா பணமா, நம்ம வாயால் சொல்கிறது அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வாழ்நாள் ஃபுல்லாக மனைவிமார்கள் வீட்டில் இருந்து சரி, வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்து எவ்வளவோ விஷயங்கள், வெளியே போய் உழைக்கிறது மட்டும்தான் ஒரு கணவரோட வேலை, நம்மளோட வேலை. ஆனால் வீட்டில் எவ்வளோ விஷயங்களையோ ஹேண்டில் பண்ணிட்டு மனைவிமார்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:46 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நீங்க உங்க மனைவியை இதுவரைக்கும் பாராட்டினதே கிடையாதுன்னா இந்த நிகழ்ச்சியில உங்க மனைவியை எதுக்கெல்லாம் பாராட்டுவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்லயா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கணவர் மனைவினா வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டு போறவங்க. அதனால குடும்பத்துல ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது கணவன் தனியா முடிவு எடுக்காம மனைவி கிட்டையும் கலந்து பேசுறது ரொம்ப முக்கியம். இதுக்கு நீ என்ன நினைக்கிற, நான் ஒரு விஷயம் யோசித்து வச்சிருக்கேன், இதுக்கு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நாம இப்படி பண்ணும்போது கணவன் கேட்கிற ஒரு வார்த்தையே மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னையும் மதிக்கிறாங்க, என்னோட கருத்தையும் கேட்கிறாங்கன்னு அவங்களுக்கு தோணும். மனைவி சொல்ற கருத்து நமக்கு பிடிக்காம இருக்கலாம், அதுக்காக உடனே மறுக்காம ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ரெண்டு பேருக்கும் வேற வேற கருத்து இருந்தாலும் சண்டை போடாம பேசி தீர்த்துக்கலாம். வீடு, பணம், குழந்தை, வேலை, குடும்பம் சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை மனைவியையும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஒரு எப்பயுமே கணவர்மார்கள் ஒரு சில முடிவு எடுக்கும்போது மனைவிமார்கள்ட்ட வந்து கேட்டுங்க, ஒரு ஒப்பீனியன் கேட்டுங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு இடம் வாங்கணுமா, ஒரு வீடு வாங்கணுமா, இல்லை குழந்தைகளை இந்த ஸ்கூலில் சேர்க்கணுமா, அந்த ஸ்கூலில் சேர்க்கணுமா, இல்லை இந்த இந்த காலேஜில் சேர்க்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவுகள், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணும்போது மனைவிமார்களையும் சேர்த்து வச்சுட்டு, ஏன்னா குடும்பமே கதம் தான், கணவன் மனைவி இல்லாமல் குடும்பமே கிடையாது. அடுத்து தான் பிள்ளைக்குட்டிகள்லாம், முதல்ல நமக்கு துணை சக்கரம் இல்லாத வண்டி உருண்டோட சக்கரம் இருக்க, சக்கரம் ஓடுறதுக்கு வந்து அச்சாணி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் சக்கரமும் அச்சாணி மாதிரி தான் கணவனும் மனைவியும். ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது மனைவிட்ட எப்பயுமே ஒரு ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்மளையும் மதிக்கிறாங்க, நம்ம கணவர் நம்மகிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கறாங்க, நம்ம மேல ரொம்ப மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு மனைவிமார்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி எப்பயுமே கணவர்மார்கள் மனைவிகள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டுங்க, அது ரொம்பவே நல்லது, குடும்பத்தை இன்னுமே பலமாக்கும். மனைவிமார்கள்ட்டையுமே இன்னும் நல்ல மதிப்பு மரியாதையுமே உங்க மேல இன்னுமே வரும், மதிப்பு மரியாதை எப்பயுமே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது ரொம்பவே என்ன சொல்றது, அதுக்கு வந்து அளவே இல்லை, ரொம்ப பூரிப்படைவாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்துதான் காளீஸ்வரன் களத்தில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
4: என்னோட பேரு காளீஸ்வரன், நான் புளியமரம் பஸ் ஸ்டாப்ல ஒரு அரிசி கடை
5: வச்சிருக்கேன்.
4: எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம்,
5: இந்த 5 வருஷத்துல உங்களோட மனைவிக்கு நீங்க ஏதாவது விஷயத்துக்கு மனசுல இருந்து ஒரு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்களா?
4: நன்றின்னு இதுவரைக்கும் சொன்னது கிடையாது, ஆனா கல்யாண நாட்கள் இந்த மாதிரி நாட்கள்ல வாழ்த்துக்கள் பெறுவாங்க, பிறந்த நாளைக்கு வாழ்த்துக்கள் பெறுவாங்க. மற்றபடி இதுவரைக்கும் நன்றின்னு சொன்னது கிடையாது.
5: இப்ப ஏதாவது விஷயத்துக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நன்றி சொல்லணும்னா என்ன விஷயத்துல சொல்லுவீங்க உங்களுக்கு?
4: இப்ப பொதுவா நம்ம வந்து ஆம்பளைன்றதுனால நம்ம உழைக்கி வந்துடுறோம், நம்ம பேசிக்கா கடை வச்சிருக்கோம், அதனால காலையில நம்ம 9 மணிக்கு வந்தோம்னா நைட்டு ஒரு 9-10 மணிக்கு தான் வீட்டுக்கு போறோம். அது வரைக்கும் நம்ம குடும்பங்களை, என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய பிள்ளைகளை எல்லாரையும் வழி நடத்தி செல்றது, அவங்களுக்குள்ள சாப்பாடு அரேஞ்ச் பண்றது, அவங்களுக்கு துணிமணி எல்லாத்தையும் துவைச்சு கொடுக்கறது எல்லாமே நம்மளுடைய மனைவிகள் தான். அதனால அவங்களுக்கு இந்த வகையில ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
5: இந்த மாதிரியான விஷயத்துல நிறைய கணவர்கள் வந்து யோசிச்சு பார்க்க மாட்டோம், வீட்டுல அவங்களுக்கு நிறைய வேலைகள் வந்து இருக்கும், அவங்களும் கஷ்டம் தான் படுறாங்க வீட்டுல, நம்ம நமக்காக அவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சின்ன ஒரு பரிசா வந்து கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்களா?
4: அந்த மாதிரி நான் கல்யாண நாளுக்கும் சரி, அவங்களுடைய பிறந்த நாளுக்கும் சரி, ரிங் வாங்கி கொடுத்துருவேன், சாரி வாங்கி கொடுத்துருவேன், ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன், அப்புறம் திருவிழா எல்லாத்துக்குமே அவங்களுக்கு நம்மளுக்கு திருப்திப்படுத்திடுவோம், எந்த வகையிலையும் நம்ம அவங்களை திருப்திப்படுத்திடுவோம். ஆமா, அந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பாக செஞ்சிருவோம்.
5: ரொம்ப அழகாக சொன்னீங்கன்னா, இப்போ உங்க மனைவிக்காக ஏதாவது ஒரு பாடல், நல்ல ஒரு பாடலாம்.
4: என் மனைவிக்காண்டி இந்த சூரிய வம்சம் படத்துல நட்சத்திர தென்னில் அந்த பாட்டை
5: நல்லது.
3: நம்ம காளீஸ்வரன் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே வீட்டில் எவ்வளவு வேலை இருந்தாலும் மனைவிமார்கள் அதை வந்து வெளியே வந்து பெருசாக இது பண்ண மாட்டாங்க. அதுக்கு பெரிய பலம் என்ன தெரியுமா, மனைவிமார்கள் வீட்டில் எவ்வளவு தான் வேலை, பெண்கள் வீட்டில் அவ்வளவு வேலை பார்ப்பாங்க, அதுக்கு நம்ம கொடுக்குற சின்னதாக ஒரு பூஸ்ட் என்ன தெரியுமா, என்னம்மா இன்னைக்கு வேலை அதிகமாக இருந்துச்சா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது மனைவிமாருக்கு உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நமக்காக தான் விடிய விடிய ஆண்கள் வந்து வெளியே வேலைக்காக விடிய விடிய ஓடினாலும் பெண்கள் வந்து வீட்டிலேருந்து விடிய விடிய நமக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவும் விடிய விடிய ஓடிட்டே இருப்பாங்க. இந்த திருமண நாள் பிறந்த நாள் இப்படிலாம் வரும்போது எத்தனை ரிலேஷன் ஒரு சொந்தங்கள் வந்து நமக்கு விஷ் பண்ணாலும் நம்ம கணவர் ஒரு காலையிலையோ ஒரு 12 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஒரு விஷ் பண்ணணும் அப்படின்னு மனைவிமார்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இதை வந்து ஒரு சில பேர் பண்ணிடுறாங்க, விஷ் பண்ணிடுவாங்க, ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க. அந்த நாளையிலலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க முகத்தை பார்க்கவே முடியாது, இப்படியே பார்த்துட்டே இருப்போம். என்ன இப்போ பண்ணிடுவாங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணிடுவாங்களா, எது வந்தாலும் டொக்கு டொக்குன்னு வந்து ஒரு டீ கேட்டாலும் டம்ளர் வந்து டக்குன்னு வந்து வைப்பாங்க, சாப்பாடு கேட்டாலும் தட்டு வந்து டக்குன்னு டக்குன்னு இப்படி தான் வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா பிறந்த நாளோ கல்யாணாலோ எனிதிங் எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல டான்னு நைட்டு சாமத்தில் விடிய கால 12 மணி அடிக்கும் போது ஒரு பிறந்த நாள் வார்த்தைனா உங்களால் எழுப்பி சொல்ல முடியல, எழுப்பி சொன்னீங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி சொல்ல முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் வழியா ஒரு பிறந்த நாள் வாழ்த்தோ ஒரு வெட்டிங் டே அனிவர்சரி வாழ்த்தோ சொன்னீங்கன்னா மனைவிமார்களுக்கு இதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்திலேயே கிடையவே கிடையாது. வீட்டில் வர்ற ஒரு சில பிரச்சனைகளையும் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக காளீஸ்வரன் நான் கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
4: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நீங்க இன்ன வரைக்கும் உங்க மனைவிய பாராட்டினதே இல்லை அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில உங்க மனைவியை பாராட்டிக்கலாம். உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களால கால் பண்ண முடியல, பிஸியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்லயா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு காலையில எழுந்ததுல இருந்து வேலைனா வேலை, அவ்வளவு வேலை. காலையில சமைக்கணும், அப்புறம் மதிய சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, இப்படியே குழந்தைகளை கவனிக்கணும், வீட்டில் உள்ள பெரியவங்களை கவனிக்கணும், இப்படியே துணி துவைக்கிறதுல இருந்து இப்படியே நாள் முழுக்க ஓடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் சில நேரம் ரொம்ப களைப்பா இருக்கும், உடம்பு முடியாம இருக்கும். ஆனா வீட்டில் எல்லாருமே சாப்பிடணுமே, நம்மளை நம்பிதான் இருக்காங்க, சமைக்கவும் ஆள் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லாம எப்படியாவது அதை கணவர்கிட்ட எங்கனால சமைக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லவே தயங்கிக்கிட்டு எப்படியாவது சமைச்சிருவாங்க. அந்த நேரத்தில் கணவர் வந்து இன்னைக்கு நீ எதுவும் சமைக்க வேண்டாம், சும்மா இரு, சாப்பாட்டை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா போதும், அவங்களுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நமக்கு இது சின்ன விஷயமா தான் தெரியும், ஆனா தினமும் சமையலறையிலே நின்றுட்டு சமைக்கிறவங்களுக்கு, வீட்டிலேயே இருந்து ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு, அதுவும் சமையல் வேலைனா காலையில சாப்பாடு பார்க்கணும், நைட்டு பார்க்கணும், மதியம் பார்க்கணும், இடையில வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ எதுவோ அப்போ வந்து தடபடால சமைக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு சமையல் விஷயத்துல. ஒரு நாள் அடுப்பு பக்கமே போகாம இருக்கிறது பெரிய விஷயம். அந்த நாள்ல நல்லா தூங்கலாம், நிம்மதியா உட்காரலாம், பிள்ளைகளோட விளையாடலாம், கணவருக்கு ஒருவேளை சமைக்க தெரியலனாலும் வெளியில சாப்பாடு வாங்கிக்கலாம், ரொம்ப சிம்பிளா ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி மனைவிக்கு அந்த நாளாவது வேலை இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நீ தினமும் எல்லாருக்காகவும் ஓடிட்டே இருக்க, இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்க. அது மனைவிக்கு அள பெரிய சந்தோஷம், நம்மளையும் நம்ம கணவர் புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கும் தோணும். சில நேரம் பெரிய பெரிய பரிசு எதுவும் தேவையில்லைங்க, ஒரு குடும்பம் நல்லா போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மனைவிமார்களுக்கு செய்யும்போது அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ஜென்சியக்கா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: கடல் ஓசை எஃப்எம்க்கு வணக்கம். என் பேர் பிரின்சி, ஊர் தங்கச்சி மடம், ஏரியா வந்து மாந்தோப்பு. எனக்கு மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன வயசுலேருந்து ட்ரீம்னா டான்ஸ் ஆடணும், டான்ஸ் தான் எனக்கு ட்ரீமு. அப்படியே ஆடிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் மாநகர மயிலாடலாம் கூப்பிட்டு வந்து போக சொன்னாங்க. எங்கள்கிட்ட கொஞ்சம் வசதி கம்மி, அவங்களோட ஆட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் இறந்ததுனால எங்கள் வீட்டிலே விடலை. ரொம்ப வீட்டில் வறுமை சூழ்நிலை காரணமாக கொண்டு கம்பெனியில் விட்டாங்க. 12 வயசுலேயே கம்பெனியில் கொண்டு விட்டா 8-7 வருஷமாக நாங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்த்தோம். நானே சிஸ்டர், எனக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க, திருப்பூர் பெனியன் கம்பெனிஸ் அங்கே கொண்டு விட்டுருந்தாங்க. அக்காவுக்கு மேரேஜ் பண்ணால் என்னையும் சேர்த்து, நானும் கம்பெனி போக மாட்டேங்கன்னு என்னையும் சேர்த்து பிடிச்சி கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க. வீட்டில் வந்து பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படின்னு ஒரு 2 குழந்தை பெற்று நல்லா ஏதோ போகுது லைஃப். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி சந்தேகப்பட்டு அடித்து அதோட வீட்டை விட்டு 6 மாதமாக போயிட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து வெளியில் மீண்டு வர பிள்ளைகளுக்காண்டி வாழணும் அப்படியே வாழ்ந்து கடைசியில் இப்போ கொஞ்சம் ஒழுங்காக இருக்காங்கன்னு இப்படி வந்து இருந்து இப்போ வீடு. நம்மளுக்கு இதான் லைஃப்புன்னு இல்லை, நம்ம சாவது தான் லைஃப் கிடையாது, நமக்கு அப்புறமும் ஒரு லைஃப் இருக்குது, அதுதான் இது. அந்த 6 மாதமும் நான் எப்படின்னா சாவை தொட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களை பார்க்குறது, வீடு வாசை, சாப்பாடு கொள்வது எல்லாத்தையுமே ஒரு பொண்ணாக நான் எல்லாத்தையுமே இது பண்ணேன். எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அந்த வீசிங் ப்ராப்ளம்லே காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு பிள்ளைகளுக்காண்டி ஓடுவேன். அப்போ வந்து கம்பெனியில் இருந்தேன். இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்தேன், ராமேஸ்வரம் ராஜாமணியின் ஒரு கடை. காலையில 5 மணிக்கே போயிடுவேன், போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவேன். வந்து தொங்கு தொங்கன்னு பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஆக்கி நீ வேலை பார்த்து கொடுத்து அதுக்கு ஹோம் ஒர்க் முடித்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். இந்த 6 மாதத்தில் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து என்னை என்ன ஏது பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு கூட எட்டி பார்க்கல. ஒரு பொண்ணா அப்போ என்ன நினைப்பா யோசிச்சு பாருங்கள். 2 நேரம் வந்து சூசைட் அட்டன் பண்ணி ஜி மருந்து குடிச்சு ஆஸ்பத்திரியில் கிடந்தேன். அதுக்கப்புறம் ஓசப்பட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லை, சரி விட்டுட்டேன். ஆண்டவர் எதுக்கோ உயிரை போட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சு விட்டுட்டு இருந்துட்டேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 11:14 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நீங்க உங்க மனைவியை இதுவரைக்கும் பாராட்டினதே கிடையாதுன்னா இந்த நிகழ்ச்சியில உங்க மனைவியை எதுக்காக எல்லாம் பாராட்டுவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் அன்பு தங்கை அமளி ஜெனிஃபர் அவர்களுக்கு வணக்கம்.
4: சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கிறமா. சேலம் அமானிக்கொள்ளாமட்டி காட்டூர் கே கே கணேசன்.
4: சரி சொல்லுங்க, இப்ப உங்க மனைவியெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் பாராட்டுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா?
5: கண்டிப்பாமா, பாராட்டெல்லாம் சோறு கிடைக்காதுமா. அதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த பெருமை பேசுறது ஒத்து பிடிக்காது.
4: ஓகேண்ணா,
5: இருந்தாலும் நான் வந்து நிறைய பாராட்டுவேன். நான் பொதுவாக சுவை குறையவா இருந்தா கூட அருமையா இருக்குதும்பா. ஏன்னா அப்பதானே அடுத்த
4: மனைவிமார்களுக்கு கிரெடிட் தானே.

0: இன்னும் நல்லா சமைப்பாங்க. ஒருவேளை நல்லா சமைக்கலைன்னா அந்த நேரம் நல்லா சமைப்பாங்கல்ல, நல்லா இருக்குமா சாப்பாடு அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை சாப்பாடு நல்லா இல்லைன்னா சொல்றேன், அது டைரக்டா சொல்ல முடியாது இல்ல.
1: சாப்பிடறவங்க எல்லாமே பெண்கள் எல்லாம் குறிப்பா வந்து சாப்பிட்டாங்கன்னு சொன்னா எங்க வீட்டுல கூப்பிட்டு அவங்களை ரொம்ப பாராட்டிட்டு போவாங்க. எல்லாம் வெளியூர்ல இருந்து வரவங்க
0: எல்லாம்
1: ஆமா ஆமா அதெல்லாம் நல்ல புறமே நம்ம வீட்டு முறை தானுங்களா, புறம் கொத்தமல்லியில இருந்து மிளகாயில இருந்து எல்லாமே நாங்க வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லா குழம்புமே வைக்கிறோம்.
0: சரிண்ணா சரி, இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிறந்த நாள் ஒரு அனிவர்சரி அதுக்கெல்லாம் டான் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே விஷ் பண்ணிருவீங்க அப்படியா?
1: ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா, அது அது அதுதான் உண்மை.
0: ம்,
1: நீங்க சொல்றதுதான் உண்மை. அது அவங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நானா வந்து அத பாராட்டிடுவேன்
0: கண்டிப்பா.
1: அப்பதான் உங்க ஒரு மனசு வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும்.
0: ஓகேனா,
1: நம்மளே என்னை பராமரிக்கிறது மட்டும் இல்ல, பொதுவாகவே அந்த சந்தோஷங்கிறது ஒரு குடும்பத்தையே அவங்க வந்து ஒரு நல்ல முறையில ஒரு மன சங்கடம் இல்லாம
0: சங்கடம்
1: ஒரு குடும்பத்தையே அவங்க கொண்டு போக முடியும்.
0: ஓகேனா ஓகேனா,
1: அந்த வகையில வந்து நான் வந்து அவங்க எல்லாமே அவங்க ஆனா கரெக்டா எதுவா இருந்தாலும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
0: ஓகேண்ணா ஓகேண்ணா. சரி, சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம், இப்ப நீங்க ஒரு இடம் வாங்குறதோ ஒரு வீடு கட்டுறதோ இல்ல பிள்ளைகள் படிப்போ ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை மனைவிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்களா, கலந்துரையாடல் பண்ணுவீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவேன். ஒரு சிலது அது வேணாம் அது வேணாம்னு சொல்லுவாங்க, நான் விட்டுருவேன்.
0: ஓகேண்ணா ஓகேண்ணா.
1: ரெண்டாவது நம்ம அந்த செயல் வந்து சரியா இருக்குன்னா சரி செய்யன்னு சொல்லி அவங்களுக்கு ஊக்கம் கொடுப்பாங்க.
0: ஓகேண்ணா. அவங்களுக்குமே சரி நம்ம கணவர் வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. சில பேர் எல்லாம் ஒரு சில பேர் கேக்குறது இல்ல, செஞ்சுட்டு வந்து நான் இப்படி பண்ணிட்டேன் உன்னிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க.
1: குடும்ப விரிச்சல் ஏற்படும், அதுக்கு காரணமே அதாம்மா. ஒண்ணு இல்ல சொல்றதுனால என்னமா தப்பு, சொன்னாதாம்மா அப்ப அப்பதான் வந்து அது ஒரு நமக்குள்ள ஒரு ஒற்றுமையா இருக்க முடியும்.
0: கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா.
1: அதனால எல்லா விஷயமே ஒரு கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது மட்டும் எல்லா விஷயத்தையுமே நாங்க பராமரிக்க, ஒரு பொருள் வாங்குறது விற்பனை செய்யறது எதாவா இருந்தாலும்
0: ஒரு பாராட்டுறது இதெல்லாம் குடும்பத்தை இன்னுமே மென்மேலும் வளர்றதுக்கு சந்தோஷமா கொண்டு போறதுக்கு இது ஒரு பலம்னே சொல்லலாம்.
1: ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறமா, இன்னைக்கு எங்களுக்கு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு.
0: 40 வருஷம்.
1: ஆனா இந்த நிமிட வரலும் ஒரு நாள் கூட அவங்க கோவிச்சிட்டு போய் அவங்க அம்மா வீட்லயோ இல்ல சொந்த பந்த வீட்டுக்கோ இதுவரை போனதெல்லாம் இருந்ததில்லை.
0: இதுதானே பக்குவம், இப்ப எல்லாம் அப்படி இல்ல, ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் அம்மா வீட்டுக்கு இந்த மாதிரி போயிடுறாங்க, அது உண்மைக்குமே தவறுதான். அத பேரண்ட்ஸ்மே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சில பேர், சில பேர் வந்து இல்ல என்ன எதுன்னு பேசி தீர்த்து வச்சுக்கிறாங்க. சரி, ரொம்ப நல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கு உங்க குடும்பம், பாராட்டுறதா இருந்தாலும் சரி ஒரு விஷயங்கள் கலந்துரையாடல் பண்றதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உண்மைக்குமே குடும்பங்கள் நல்லா தான் போயிட்டு இருக்கும்.
1: கலந்து ஒரு முடிவு கலந்து எடுத்தோம்னா பிரச்சனையே இல்லமா.
0: ஆமா கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா. ரொம்ப நன்றியண்ணா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து பாலும் பலமா.
0: ஓகேண்ணா.
1: அதுல வந்து என்னை யார் என்று நினைக்கிறாய் பாடல்.
0: ஓகேண்ணா தந்துடலாண்ணா.
1: நன்றிமா.
0: தேங்க்யூண்ணா. நம்ம சேலத்துல இருந்து கணேசன் அண்ணா தான் சொன்னாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் மனைவியை பாராட்டிடுவாங்களாம். 40 வருஷம் ஆயிடுச்சா, 40 வருஷம்னா ஒரு பக்குவமே வந்திருக்கும், ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். இருந்தாலுமே இப்போ உள்ளவங்க ஒரு சில பேர் பாராட்டுறது இல்லை, ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணி பண்றது இல்லை, அதுக்கப்புறம் நம்ம முழிச்சுட்டே இருப்போம், இது இப்படி பண்ணிட்டோமே நம்ம மனைவிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி. இன்னொரு நேயருமே அடுத்ததான் இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹலோ
0: ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ சொல்லுங்கண்ணா, எங்கிருந்து பேசுறீங்க? புரியுது சொல்லுங்கண்ணா. நேரோட இது அழைப்பு வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு. மறுபடியும் வந்தாங்கன்னா நம்ம நினைச்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து மனைவிமார்கள் சமைப்பாங்க, என்ன விஷயமா இருந்தாலும். ஒரு கணவர் வந்து, அம்மா இன்னைக்கு ஒரு போண்டா போட்டுதா, ஒரு பச்சி போட்டுதா அப்படின்னு கேட்பாங்க. மறுபடியும் அந்த நேயர் வந்திருக்காங்க, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நாங்க இலங்கையில இருந்து கேக்குறோம், ஸ்ரீலங்கா.
0: ஓகேண்ணா, எப்படி இருக்கீங்க, உங்க பேர் என்ன?
2: என் பேர் அர்ஷத்.
0: அர்ஷத் சொல்லுங்கண்ணா, இப்ப உங்க வீட்டுல வந்து மேரேஜ் ஆயிடுச்சா? நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. ஒரு கல்யாணம் அப்படிங்கறது சும்மா கிடையாது. இன்னொரு குடும்பத்துல இருந்து நம்ம குடும்பத்துக்கு இப்படி வரும்போது உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. உங்க வீட்டுக்காக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும், வீட்டு வேலைகள் இல்ல நீங்க கஷ்டப்படும் போது ஒரு சூழல்ல உங்களுக்கு துணையா நிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தருணங்கள்ல நீங்க வந்து உங்க மனைவிக்கு நன்றி சொல்லிருக்கீங்களா?
2: ஓம் நிறைய நன்றி சொல்லிருக்கேன், இன்னும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல் கொஞ்சம் வசதி வாய்ப்போட நல்லதா இருந்தேன். இப்ப கல்யாணம் முடிச்சு ஒரு 6 மந்த், ஒரு 6 மாசத்துக்கு பிறகு ஒரு பிசினஸ்ல லாஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இழப்போட சந்திச்சேன். அப்ப அந்த டைம்ல இந்த மனைவி மிக மிக மிக உதவியா இருந்தாங்க என்னோட. அதாவது அப்படி ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு கிடைச்சது பெரிய ஒரு கிஃப்டா நான் நினைக்கிறேன் இந்த லைஃப்ல.
0: நீங்க அதை நேரடியா சொல்லிருக்கீங்களா?
2: அப்படி நிறைய விடயங்கள்ல வந்துட்டு இந்த மனைவி வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் இருக்கணும் என்று சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் அவங்களோட பயணிச்சு போயிட்டு இருக்கிறோம்.
0: போயிட்டு இருக்கீங்க. சரி, பிறந்த நாள் ஒரு அனிவர்சரி 2 வருஷம் தான் ஆகுது. நீங்க விஷ் பண்ணிருவீங்களா டயத்துக்கு? ஒரு 12 மணி ஆனா டான்னு விஷ் பண்ணிருவீங்களா? பொதுவாக மனைவி எதிர்பார்ப்பாங்க.
2: அதெல்லாம் வந்துட்டு வேற லெவல்ல நடக்கும். அவங்களே எதிர்பார்க்காத மாதிரி சர்ப்ரைஸ் கொண்டு போறோம்.
0: ஓ சரி சரி சரி. அப்ப எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து கதைச்சிட்டு இருக்கும் போது எல்லா விஷயங்களுமே கதைச்சு முடிச்சிருவீங்க.
2: அதாவது இப்ப நம்ம லைஃப்ல வந்துட்டு ஒரு பார்ட்னர் தானே, நம்மளோட லைஃப் பார்ட்னர், நம்மளோட லைஃப்ல ஒரு பார்ட். அப்ப அவங்களோட வந்துட்டு நாம எந்த வித ஒளிவு மறைவும் இல்லாம உண்மை உண்மையா இருக்கணும்ங்கறத என்னோட கருத்து.
0: கண்டிப்பா. அப்ப உங்க மனைவி ரொம்ப வடிவா இருப்பாங்களா?
2: ரொம்ப அழகா இருப்பாங்க. நீங்க இலங்கைக்கு வந்தா கண்டிப்பா வாங்க, மட்டக்களப்புக்கு வாங்க, காத்தான்குடி
0: மட்டக்களப்பு எங்க. ஓகேண்ணா, ஓகே கண்டிப்பா வரலாம். உங்க மனைவிக்காக பாடல் கேட்கணும்னா என்ன பாடல் கேட்பீங்க?
2: என்ன பாடல் என்று சொல்ல வரல இப்போதைக்கு.
0: உங்களுக்காக நல்ல பாடலே
2: போடுறேன். கண்டிப்பா. நாங்க இப்ப இந்த வானொலியில கேட்டுட்டு இருக்கோம். நாங்க இப்ப எங்க கடையில வந்துட்டு நலீம் நானா கேட்டுட்டு இருக்காரு, அடுத்தது முபஷிர் தம்பி கேட்டுட்டு இருக்காரு,
0: எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்களை.
2: அஸ்மத்தினா கேட்டுட்டு இருக்காங்க.
0: எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம்னா. ஹலோ.
2: கண்டிப்பா கண்டிப்பா
0: கண்டிப்பா. நான் உங்க கூட கதைச்சதுக்கு ரொம்ப நன்றி.
2: தொடர்ந்து
0: கேட்டுட்டே இருங்க, பேசுங்க, கதைங்க, ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா.
2: ஓகே
0: சரி, பாய்ண்ணா. இலங்கையில இருந்து அண்ணன் என்ன பேசியிருந்தாங்க, உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்ததான் இன்னொரு நேர்மை நினைச்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? எங்க இருந்து பேசுறீங்க?
3: நல்லா இருக்கமா. நான் வந்து ஸ்டார் வந்து தௌஃபிக் ரஹ்மான்
0: பேசுறேன். எப்படிண்ணா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கமா. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான இது. ஏன்னா நான் சொல்ல வேண்டியது இது.
0: ஓ, சொல்லிருங்க.
3: வரும்போது
0: உங்க மனைவிக்கு வந்து விஷ் பண்ணிருவீங்களா? இல்ல, அவங்களை எதிர்பார்க்க வச்சுட்டே இருப்பீங்க?
3: முன்னாக்கே சொல்லுவேன். அப்ப அந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கும்போது என்ன ஒளி, நேரடியா ஒளி இருப்பாங்க வந்து தெரியும்.
0: கருத்துக்கு இன்னுமே மனைவியை பாராட்டுங்க. ரொம்ப நன்றி அண்ணா. சரி,
3: மகிழ்ச்சியான இதுமா. எனக்கா வந்து இது எஜமான் படத்துல இருந்து ஒரு நாள் உண்மை மறவாத தெரியாத வர வேண்டும் அந்த பாட்டு.
0: கண்டிப்பா தந்துடலாம்ண்ணா. தேங்க்யூ அண்ணா.
3: நன்றிமா. உங்களுக்கு நன்றி.
0: நன்றி அண்ணா. நம்ம தௌஃபிக் ரஹ்மான் அண்ணன் தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே ரொம்ப பேர் ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப பேர் மனைவிமார்களை வந்து விஷ் பண்ணுறதா இருக்கட்டும், நன்றி சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப பேர் பண்ணுறீங்க. ஒரு சில பேர் யாராவது பண்ணாமல் இருப்பீங்க இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருந்தாலோ, இல்லை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது தயவுசெய்து வீட்டில் போய் மனைவிட்ட இது வரைக்கும் பண்ணலைனாலும் பரவாயில்ல, இனிமேலாவது பண்ணுங்க. பிலேட்டட் விசஸ்னா கூட பரவாயில்ல, பண்ணுங்க. இன்னைக்கு சமைக்கலைன்னா கூட பரவாயில்ல, நேற்று சமைச்சிருப்பாங்க, அதை வச்சு அம்மா உன் சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. பொதுவாகவே வீட்டில் வந்து நம்மெல்லாம் சமைக்கும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, கணவரை பார்த்துட்டே இருப்போம், நல்லா இருக்குன்னு சொல்லுவா பிள்ளையா இல்லையா, இப்படியே மூஞ்சியை பார்த்துட்டே இருப்போம். ஒரு சில பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கணவர் எவ்வளவு சாப்பிட்றாங்க, அப்போ ரெண்டாவது சாப்பாடு வாங்கிட்டாப்புல, அப்போ சாப்பாடு நல்லா இருக்கு போல அப்படின்னு கெஸ் பண்ணிக்கிடுவாங்க மனைவிமார்கள். ஒரு சில நேரத்தில் வந்து அந்த மாதிரி கணவர் வந்து ரெண்டாவது சாப்பாடு வாங்கும்போது தான் ஒரு சில பேர் மனைவிமார்களும் சேர்ந்து ரெண்டாவது சாப்பாடு போடுவாங்க. அப்போ சாப்பாடு நல்லா இருக்குன்னு நம்மளாம் கெஸ் பண்ணிக்கிற வேண்டியது. இந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லாவா இருக்கு. கணவர்மார்கள் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா, அம்மா இன்னைக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி பாருங்களேன், மனைவிமார்கள் உண்மைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:34 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நீங்க உங்க மனைவியை இதுவரைக்கும் பாராட்டினதே கிடையாதுன்னா இந்த நிகழ்ச்சியில உங்க மனைவியை எதுக்காக எல்லாம் பாராட்டுவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்னா சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
3: அரூர்ல இருந்து வசந்த் ரங்கநாதன் பேசுறேங்க.
2: ஓ, சொல்லுங்கண்ணா. இப்ப வந்து நீங்க உங்க மனைவி எல்லா விஷயத்துக்குமே பாராட்டுவீங்களா?
3: எல்லாத்துலயுமே பாராட்டும். ஒரு சிலது பாராட்டினாலும் அவங்க ஒரு சூட்சமா ஒரு க்ளூ கொடுப்பாங்க, அப்புறம் அந்த திட்டு வாங்கிட்டு பாராட்டுவோம்.
2: அது எந்த மாதிரி சூட்சமோ, என்ன என்ன மாதிரி க்ளூ கொடுப்பாங்க?
3: வீதியில கோலம் வந்து அருமையா போட்டுருப்பாங்க, அந்த கோலத்தை கண்டுக்காம நான் வந்தேன்னாக்க உங்களுக்கு கண்ணு இருக்குதான்னு
2: கேட்பாங்க.
3: அப்புறம் தான் ஸ்டாக் ஆகும். அப்புறமேல பேசிட்டு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன்.
2: சரி, அதை நீங்க அப்படியே சொல்லிடலாம். இது இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிறது இல்ல, இத்தனை வருஷத்துல நடந்துருக்கு.
3: என்னைக்கோ ஒரு நாள் மறந்துருப்போம், அன்னைக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. மத்தபடி சமையல்லையும் சரி, எல்லா கடை விஷயத்துல பண விஷயத்துல எல்லாத்துலயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கதான்.
2: சரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு வசந்தி அக்கா வந்து உறுதுணையா இருக்காங்க எல்லா விஷயத்திலயும்? அவங்கள இப்ப வந்து இந்த நிகழ்ச்சியில பாராட்டின இந்த விஷயம் பண்ணுவான், என்னோட மனைவி வந்து இந்த விஷயம் பண்ணுவாங்க, இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த விஷயத்த நான் இதுவரைக்கும் நான் சொல்லலை, இப்ப இந்த நான் நிகழ்ச்சியில சொல்றேன் அப்படின்னா அது எந்த விஷயமா இருக்கும்?
3: 99% கலக்காம செய்ய மாட்டேன் எந்த வேலையுமே.
2: ஓ,
3: ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களதான். அவங்க அவங்க என்ன நம்பி இருக்கிற மாதிரி நான் அவங்கள நம்பி இருக்கேன்
2: கண்டிப்பா
3: எல்லா விஷயத்திலும் சரி.
2: ஓகேனா.
3: அவங்க பேர் வசந்தி. மேரேஜ் ஆனது வசந்த மண்டபம்.
2: ஓகேனா.
3: ஃபர்ஸ்ட் சினிமா பார்த்தது வசந்தவாணி.
2: அவங்க பேரு வசந்திங்கறனாலயே வசந்தி வசந்த மண்டபம் படம் எல்லாமே அதே இதுல
3: அது அப்படியே அப்படியே சேமா அமைஞ்சது
2: அமைஞ்சது நீங்களா அமைஞ்சல
3: அமைஞ்சது.
2: ஓகேனா.
3: மத்தபடி எல்லாமே ரெண்டு பசங்க பேரம் பேத்திங்க எல்லாம் எடுத்துட்டோம். 38 வருஷம் 39 வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி.
2: ஓகேனா.
3: ஃபர்ஸ்ட் ஒரு வீடு கட்டணும், அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப ரெண்டாவது ஒரு இடம் வாங்கியிருக்கோம், வசந்த மாளிகை. வசந்த மாளிகை கட்டுவோம், அதுக்கோசரம் பிளான் பண்ணி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம்.
2: கண்டிப்பா வசந்த மாளிகை கெட்டுங்க, அத வசந்த மாளிகைன்னு வைக்காம வசந்தி மாளிகைன்னு வைங்க. ஒரு பாடல் மனைவி பண்ற எல்லா விஷயத்துக்குமே நம்ம பாராட்டுறது இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு கொடுக்கற பெரிய பெரிய கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம மனைவிமார்கள் கணவருக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் உடம்பு சரியில்லாம இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை கவனிக்கிறதுல எந்த ஒரு குறையுமே வைக்கவே மாட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ஒரு பிரச்சனையை சொல்லக்கூட நம்ம வந்து ஒரு பிரச்சனையை சொல்லக்கூட மனைவிமார்கள்ட்ட சொல்லக்கூட நம்ம தயங்குறோம். இதை சொன்னா நம்ம கௌரவம் குறைஞ்சிருமோ, நம்ம மனைவி கிட்ட இறங்கி போற மாதிரி இருக்குமோ அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம். அதை அப்படி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மனைவி கிட்ட கஷ்டத்தை சொல்றதும் அவங்க கிட்ட உதவி கேட்கறதும் கௌரவ குறைச்சல்லாம் கிடையாது. அவங்க நம்மளோட வாழ்க்கை துணை, நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம கூட நிக்கிறவங்க. இந்த விஷயம் எனக்கு புரியல, நீ என்ன நினைக்கிறன்னு கேட்கறதுல எந்த தப்புமே கிடையாது. சில நேரம் மனைவி சொல்றது சரியா இருந்தா அதை ஏத்துக்கிறதுலயும் எந்த குறையும் இல்லை. வீட்டுல யாரு பெரியவங்க யாரு சின்னவங்கன்னு பார்த்து வாழ்றது இல்ல நம்மளோட வாழ்க்கை. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது தான் வாழ்க்கை. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். மனைவி நம்மளை அக்கறையோட கவனிக்கிற மாதிரி நாமளும் அவங்கள அக்கறையோடையும் அவங்களோட தேவைகளையும் கவனிக்கணும். அவங்க கிட்ட தயக்கம் இல்லாம மனசு விட்டு பேசுற அளவுக்கு நெருக்கமா இருக்கணும். மனைவி கிட்ட அன்பா இறங்கி பேசுறது கௌரவ குறைச்சல் இல்லை, நம்ம உறவுக்கு நாம கொடுக்கற மரியாதை அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவரைக்கும் நம்ம மனைவிமார்களை பத்தி நிறைய விஷயங்களை பேசணும். வீட்டுக்காக அவங்க செய்யற உழைப்பு, குழந்தைகளை பார்க்க பாக்குறது, குடும்பத்துக்காக பாக்குறது, அவங்க கொடுக்கற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருந்தோம். ஓய்வு இல்லாம உழைக்கிறாங்க, அவங்கள பாராட்டுறது, மரியாதை, குடும்ப விஷயங்கள், அவங்க கருத்தை கேட்கறதுன்னு பல விஷயங்களை பார்த்தோம். இதையெல்லாம் சொல்றதோட ஒரே காரணம், மனைவி செய்யறத நாம சாதாரணமா எடுத்துக்க கூடாதுதான். அதே நேரத்துல கணவர் குடும்பத்துக்காக செய்யற உழைப்பும் மனைவிகளை மதிக்கணும். ரெண்டு பேருடைய பங்கும் வேற வேற மாதிரி இருக்கலாம், ஆனா ரெண்டுமே ரெண்டு கண்கள் மாதிரி, ரெண்டுமே நம்ம குடும்பத்துக்கு முக்கியம்தான். வாழ்க்கையில எப்பவும் எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்ப யாரு பெரியவங்கன்னு காட்டுறதை விட ஒருத்தர் சொல்றத இன்னொருத்தர் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு மனைவிமார்களை பத்தி பேசணும், அவங்க செய்யற நல்ல விஷயங்களை நினைச்சு பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு நாள் நம்ம கணவர்மார்களையும் பத்தி, அவங்களோட உழைப்பையும் அக்கறையும் பொறுப்பையும் பத்தி பேசலாம். ஏன்னா செப்டம்பர் 20ஆம் தேதி தான் மனைவிமார்களோட பாராட்டு தினம். நம்ம ஆல்ரெடி நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே சொல்லையாச்சு. அது இருந்தாலுமே இன்னைக்கு ஏன் திடீர்னு இந்த டாபிக் இந்த தலைப்புல வந்து பேசிருக்கோம் அப்படின்னு யாரும் இடையில வந்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். இந்த மாதிரி கணவர்மார்களுக்கும் ஒரு பாராட்டு தினம் வரும், அதை நான் தேடி பிடிச்சி உங்களுக்காகவே நான் கொண்டு வரேன் இன்னொரு நிகழ்ச்சியில. குடும்பத்துல யாரு ஜெயிக்கணும்னு இல்ல, குடும்பமே ஜெயிக்கணும். இதுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் தேவையில்லை. ஒருத்தருடைய உழைப்பு இன்னொருத்தரை மதிச்சா போதும், மனசு கஷ்டப்பட்டா கேட்டு நின்னா போதும், தேவையான நேரத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும். நான் நின்னா ரெண்டு பேரா இருப்போம், நாமன்னு சேர்ந்தா ஒரு குடும்பமா இருப்போம் அப்படிங்கறது சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் பேசணும், ஒரு சில பேர் நேயர்கள் வாரீங்க, வந்து பேசுறீங்க, நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கீங்க, நிறைய கருத்துக்களும் தரீங்க, நிறைய புது நேயர்கள்லாம் வர்றீங்க. கொஞ்சம் முன்னாடியே வாங்க, பேசுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, கலந்துக்கங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலவாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. நல்ல உடல் வளர்ச்சியோட இருப்பாங்க, மன ஆரோக்கியமா இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம நல்லா வசதியாவும் இருக்கிறவங்க கூட. இந்த காலத்துல உதவின்னு யாராச்சும் வந்து கேட்டா கூட உதவி செய்யறதுக்கு ஒரு சில நேரங்களை மறுத்துருவாங்க. ஆனா தன்னோட உடல் ஒத்துழைக்காட்டியுமே பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் தற்காலிகமாகவும் அவங்க தங்குறதுக்கு தேவையான வசதியை செஞ்சு கொடுக்கணும்னு சென்னை நுங்கம்பாக்கத்துல விடுதி மாறி நடத்திட்டு வர மாற்றுத்திறனாளி மருத்துவர் ஐஸ்வர்யா ராவ் பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். போலியோ அப்படிங்கறது போலியோமைலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸால வருது. சோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இந்த போலியோ நோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்போ அதோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்றதை விட போலியோ தொற்று இல்லைன்னே சொல்லலாம். எதுக்காக போலியோ பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளோட சாதனை பெண்ணும் போலியோ நோயால பாதிக்கப்பட்டவங்க தான். ஆமாங்க, ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரியில பிறந்த இவங்க சின்ன வயசுல இருந்தே சென்னையில தான் வளர்ந்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா இவங்களோட அப்பா சென்னையில கலெக்டரா இருந்ததால இவங்களும் குழந்தையா இருக்கும் போதே சென்னைக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு 3 வயசு இருக்கும் போதுதான் இந்த போலியோ பாதிப்பு இவங்களுக்கு வந்திருக்கு. பொதுவாவே நம்ம நிறைய உடல் குறைபாடு உள்ள குழந்தைகளை பார்த்துருப்போம். அவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு திறமை இருக்கும். முக்கியம் பாத்தீங்கன்னா நல்ல படிக்கிற திறமை அவங்க கிட்ட இருக்கும். நம்ம ஊர்லயுமே அதுக்கு எடுத்துக்காட்டா நிறைய குழந்தைங்களை நம்மளுமே பார்த்திருப்போம். அப்படித்தான் ஐஸ்வர்யாவும் 12ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததுனால மருத்துவ படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுலயுமே குழந்தைங்களுக்கான மருத்துவ படிப்பையும் படிச்சு முடிச்சிருக்காங்க. இது கூடவே எய்ட்ஸ் பத்தின விழிப்புணர்வு இல்லாத அந்த காலத்திலயும், அதாவது முன்னாடிலாம் எய்ட்ஸ் எதனால வருது அப்படிங்கறது நிறைய மக்களுக்கு தெரியவே செய்யாது. அப்படிப்பட்ட காலத்திலுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான சிகிச்சைக்கும் அவங்களுக்கு தேவையான மருந்து வாங்கி கொடுக்கறதுக்கும் நிதி திரட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ரிசர்ச் சென்டர்னு ஒன்னு ஆரம்பிச்சு மாற்றுத்திறனாளிகளோட உரிமைகளை எப்படி வாங்கி கொடுக்கணும், அவங்களோட பிரச்சனைகளை எல்லாத்தையுமே எப்படி சரி செய்யணும்னு அதை பத்தி யோசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே யோசிச்சு சென்னை மாநகராட்சியில ஒரு 50 மாற்றுத்திறனாளி பெண்கள் ஒருவேளை சாப்பிடுறதுக்கும் அவங்க தங்குறதுக்குமான ஒரு இடம் வேணும்னு விண்ணப்பமும் கொடுத்திருக்காங்க. 2015 அந்த விண்ணப்பத்தை ஏத்துக்கிட்டு ஒரு பாலடைஞ்ச ஸ்கூல் கட்டிடத்தையும் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த கட்டிடத்துல 58 பேர் வாழ்ந்துகிட்டும் அடிக்கடி வந்து தங்கிக்கிட்டும் போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிராமத்துல இருந்து சென்னைக்கு வேலைக்கு தேடி நிறைய பெண்கள் போவாங்க. அதுல ஏதாவது மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு கையில விடுதலை தங்குறதுக்கு காசு இல்லாட்டியுமே அவங்க இலவசமா தங்கிக்கலாம்னு கூட சொல்லி அவங்களுக்கு உதவியும் பண்ணிட்டு வர்றாங்க. விடுதிகளில் தங்கி படிக்கணும்னு நினைக்கிற பெண்கள், விளையாட்டு பயிற்சிக்காக சென்னைக்கு வர்ற பெண்கள், வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கல, என்னை வீட்டில் மோசமாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிற பெண்கள் கூட இங்கே வந்து தங்கிக்கலான்னு இவங்களோட தொடர்பு எண்ணையும் கொடுத்துருக்காங்க. வேலை சம்பந்தமாக சென்னைக்கு தனியாக போகிற பெண்கள் இந்த வசதி கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் எவ்வளவுதான் பணம், பொருள், இடம் இருந்தாலுமே இது போதும் அப்படிங்கிற எண்ணம் வரவே வராதுங்க. இன்னும் நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறதா அவங்களோட நோக்கம் இல்லைன்னா லட்சியமா இருக்கும். ஆனா ஐஸ்வர்யாவோட இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவங்க இருக்கிற இந்த கட்டிடம் அரசோட கட்டிடங்கிறதுனால எப்ப வேணாலுமே அவங்க இவங்களை போக சொல்லலாம்ல. அதனால இவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு இடம் வாங்கி அதுல பெண்கள் தங்குறதுக்காக ஒரு கட்டிடம் கட்டணுங்கிறது தான். தன்னால முடிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கும் அதுலயும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கும் உதவி செஞ்சுட்டு வர ஐஸ்வர்ய ராயோட இந்த இலக்கு வெற்றி அடையணும்னு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எமரஞ்சி, எனக்கு 40 வயசு இருக்கும். உறந்துல தங்கச்சி மட்டும்தான் நாங்க இருக்கோம். கூட்டாஞ்சோரம் ஆக்கி தின்னது சின்ன பிள்ளை கூட்டிட்டு போய் கூட்டாஞ்சோரம் ஆக்கி தும்போம். நாங்க கரோடு குழம்பு வைப்போம், மீன் குழம்பு வைப்போம், இல்லை விட்டா அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதுக போட்டு சின்ன பிள்ளைகளாக கூட்டு

0: ரூபாய் இப்படி பிரித்து சாப்பாடு ஆகிரும். நம்ம கருப்பரிசி எங்கள் காலத்துலேயே வந்து 2 ரூபா தான் அரிசி, 2.5 ரூபா தான் அரிசி. கடலுக்குள்ளே கோவஞ்சி எடுக்கிறது, அதில் எடுப்போம் நாங்கள். பொம்பளைலாம் நிறையா எடுக்குங்க, எடுத்து விற்போம். ஒரு படி 40 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா. சந்தோஷமாக இருப்போம்ல, விளையாடுவோம்ல. சின்ன பிள்ளைய தானே நம்மளுக்கு, 6 வயசு, 7 வயசு, 8 வயசுல உள்ள பிள்ளைய தானே. எதுவும் கிடையாது, செல்லு கிடையாது, கரண்ட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, மெழுகுதிரியோட கிடையாது. இப்போ தான் அந்த மெழுகுதிரியோட, இப்போ தானே கொஞ்ச காலத்தில் இப்படி நடக்குது, கரண்ட்டுகள்லாம் வந்திருக்கு, விளையாண்டுக்கிட்டே இருப்போம் நாங்கள், அதான் நடக்கும்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
2: நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அதிகமான அளவுல தென்னை மரங்கள் இருக்கும். என்னடா அடிக்கடி தென்னை மரத்தை பத்தி சொல்றேன்னு யோசிக்காதீங்க. இந்த தென்னை மரத்தோட எல்லா பாகங்களுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. அதாவது இந்த தென்னை மரத்துல இருக்கிற ஓலையா இருக்கட்டும், இல்ல பாலை தேங்காய் தண்டு பகுதியும் எல்லாமே நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும். புதுசா செய்யறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்லது தானே. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் இருக்குல்ல அந்த தேங்காயோட மூடி இருக்கா, அதாங்க கொட்டாச்சின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு சில ஊர்கள்ல இத சரட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த தேங்காய் மூடிய வச்சு கூட

நிறைய வீட்டு உபயோக பொருட்கள், அப்புறம் வீட்டை அலங்காரப்படுத்துற பொருட்கள்னு ஏகப்பட்ட பொருட்கள் செய்யறாங்க. செய்யறது மட்டும் இல்லாம உள்ளூர்களையும் விற்பனை செஞ்சுக்கிட்டும் வெளிநாடுகளுக்கும் இதை ஏற்றுமதியும் செய்யறாங்க. கேரளா தான் அதிகமா இந்த தேங்காய் ஓடுகளை வச்சு பொருட்கள் செய்யறது பிரபலமே சொல்லலாம். இந்த தேங்காய் மூடிய வச்சு நம்ம என்ன செய்ய போலாம் தான் இன்னைக்கான நெய்தல் பண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசி எஃப்எம் 90.4 நெய்தல் பண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. இன்னைக்கு நம்ம இந்த தேங்காய் ஓட வச்சு நம்மளோட வீட்டு செல்ஃப்ல இல்லன்னா ஷோகேஸ்ல வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொம்மையை எப்படி செய்யலாம் தான் சொல்ல போறேன். கவனமா கேளுங்க, ஏன்னா கேட்டுட்டு அதே மாதிரி செஞ்சு கூட உங்களோட குழந்தைக்கு நீங்க இந்த பொம்மையை செஞ்சு கொடுத்து கூட அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, கொட்டாச்சி ஒரு 2 எடுத்துக்கணுங்க, ஒரு வாட்டர் பாட்டில் மூடி, அப்புறம் எம்சில் ஒரு ஒயிட் பிளாக் 2 எடுத்துக்கணும், அப்புறம் கலர் பெயிண்ட் பிரஷ், உங்ககிட்ட கண்ணு ஒட்டுறதுக்கு கண்ணு இருந்துச்சுன்னா அந்த கண்ணு கூட 2 எடுத்துக்கலாம். முதல்ல தேங்காய் மூடி 2 ரவுண்டா எடுத்துக்கிட்டு வெளிப்புறத்துல இருக்கிற நார் பகுதி இருக்கும்ல, அதை நல்லா பிரஷ் வச்சு பாலிஷ் பண்ணி எடுத்துக்கணும். 2 தேங்காய் மூடியோட வெளிப்பகுதியில வாட்டர் பாட்டில் மூடிய வச்சு மூடிக்கு மேல ஒரு தேங்காய் மூடியும் மூடிக்கு கீழே ஒரு தேங்காய் மூடியுமா இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கணும். சோ ஃபெவிகால் வச்சு ஒட்டின அந்த பகுதியில நம்ம எம்சில் வச்சு ஒட்டி கொஞ்ச நேரம் காய விட்டணும். இப்போ கீழே இருக்கிற தேங்காய் மூடியில நம்ம பொம்மைக்கெல்லாம் ஸ்கர்ட் போடுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கலர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேல இருக்கிற தேங்காய் மூடியில தலைமுடி மாதிரி வரைஞ்சி அதுல கருப்பு கலர் கொடுத்துட்டு ஃபேஸுக்கான கலர் கொடுக்கணும். எல்லோ கலர் கூட கொடுத்துக்கலாங்க. இப்போ இதுல மார்க்கர் இல்லைன்னா ஸ்கெட்ச் வச்சு நம்ம கண்ணை வரைஞ்சிக்க வேண்டியதுதான். ஸோ கண்ணு மட்டும் இல்லாம கண்ணு மூக்கு எல்லாத்தையும் வரைஞ்சி நம்ம அதுக்கு ஸ்கெட்ச் பண்ணி வச்சு கலர் அடிக்க வேண்டியதுதான். முடிக்கு மேல நம்ம பேப்பர் மாதிரி செஞ்சு கூட நம்ம அதை ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ அதை பார்க்கும்போது முடியில அந்த சின்ன பூ இருக்கிற மாதிரி கூட பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். கீழே இருக்கிற தேங்காய் முடி தான் நம்ம ஆல்ரெடி கலர் அடிச்சிருப்போம்ல ஸ்கர்ட்டுக்கு மாதிரி. ஸோ இதில் இப்போ ஃபெவிகால் வச்சு அங்கங்கே பசைய ஒட்டி நம்மகிட்ட இருக்கிற ஸ்டோனை கூட நம்ம ஒட்டி இன்னும் கூட அந்த பாவாடையை நம்ம அழகுபடுத்தலாம். ஸோ 2 தேங்காய் முடிக்கும் இடையில நம்ம பாட்டில் மூடி வச்சிருந்தோம்ல, அந்த பகுதியை நம்ம கழுத்து பகுதி மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம நெக் செயின் மாதிரி ஏதாவது ஸ்டோன் கூட ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பொம்மை ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம பெண்களுக்கான அழகு பொருட்களை போட்டு கூட வச்சுக்கலாம், இல்லைனா காசு போட்டு வச்சுக்கலாம். இப்படி நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு தொழில் நம்ம செய்யறதா இருந்தாலுமே அதுல நம்மளோட ஆர்வம் அப்புறம் நம்மளோட உழைப்பு கண்டிப்பா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை முழுமையாக செஞ்சு முடிக்க முடியும். வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அந்த நேரத்தில் ஆர்வம் இருக்கிற பெண்கள் இந்த தேங்காய் மூடிய வச்சு கூட நம்ம பொம்மைகள் செஞ்சு விற்பனையும் பண்ணிக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாமே சுற்றுப்புறத்துக்கு கேடு விளைவிக்காததால் நம்ம தாராளமாக இதில் கைவினைப் பொருட்களை செஞ்சு விற்பனையும் பண்ணிக்கலாம். இவ்வளோ நாளும் இந்த தேங்காய் மூடிய வச்சு நல்ல தொழில் இருக்குன்னு தெரியாமல் நம்ம தூக்கி எறிஞ்சிருப்போம், இல்லைனா அடுப்பில் போட்டு எரிச்சிருப்போம். இனிமே தூக்கி எறியாம தேங்காயை யூஸ் பண்ணிட்டு தேங்காய் மூடிய பயனுள்ள விதத்துல நமக்கு தேவைப்படுற பொருட்களை கூட நம்ம உருவாக்கிக்கலாங்க. இதை நம்ம இணையதளத்திலையும் இல்ல நேரடியா கடைகள்ல கொடுத்து கூட நம்ம விற்பனை செஞ்சு லாபம் பார்த்துக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் OSIFM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK-ன்னு சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இப்பெல்லாம் டாட்டு போடுறது வந்து ஒரு ஃபேஷனாவே இருக்குங்க. அதாவது ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்களும். பெண்கள் என்ன பாத்தீங்கன்னா, இளவயது பெண்களா இருக்கட்டும் இல்லைன்னா 40 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களுமே இப்போ இந்த டாட்டு போடுறதுல அதிக ஆர்வம் காட்டுறாங்கன்னு சொல்லலாம். சரி, இந்த டாட்டுல அப்படி என்னதான் இருக்கு, எதுக்காக இதை விரும்பி போடுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு தங்களை அழகுபடுத்திக்கிறதுக்காக போடுவாங்க. அதாவது எங்கேயாச்சும் வெளியே போறோம்னா நம்ம பார்க்க மாடர்னா தெரியணும் அப்படிங்கறதுக்காக போடுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தன்னை சார்ந்து இருக்கிற ஒருத்தங்க மேல நம்ம வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துறதுக்காகவும் இந்த டாட்டுவை போடுவாங்க. இப்படி டாட்டு போடுறது நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு சரியான பதில் சொல்ல எனக்கு தெரியல. ஏன்னா டாட்டு போடுறதுங்கிறது அவரவரோட தனிப்பட்ட விருப்பம், அதை நம்ம போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த டாட்டு போடுறதுனால என்னென்ன விளைவுகள் வரணும் வேணா நம்ம சொல்லலாம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சிக்காக நான் மதி. இந்த டாட்டு போடுறது இப்பதான் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க, நம்மளோட பூட்டி காலத்துல இருந்தே இது இருக்கு. அதாவது முன்னாடி எல்லாம் பச்சை குத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பச்சை குத்துறதுமே ஆண்களோட பெண்கள் தான் அதிகமா குத்திருப்பாங்க. அதாவது பெண்கள் வந்து தங்களோட கணவன்மார்களோட பெயரை தான் பச்சை குத்தி வச்சிருப்பாங்க. எதனால அப்படின்னா, தன்னோட கணவர் மேல வச்சிருந்த அதீத அன்புனாலதான் அப்படி அவங்களோட பெயரை பச்சை குத்திருப்பாங்க. இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்க கணவரும் அவங்க கணவரோட நினைவுகளும் அவங்க கூட வர்றது மாதிரி ஒரு உணர்வு. அதுக்காக தான் அந்த காலத்திலாம் அவங்க வந்து இந்த பச்சை குத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை குத்துன பச்சத்தை அவங்க அழிக்கவே மாட்டாங்க. தேவைப்படும் நேரத்துல டாட்டு போட்டிருக்காங்க, இல்லன்னா அதை அழிச்சிட்டு வேற மாதிரி கூட போடுறாங்க. ஒரு சில பேரு அவசரப்பட்டு போடுறாங்களே தவிர ஆசைப்பட்டு போடுறது மாதிரி தெரியல. சரிங்க, அதை விடுவோம், ஏன்னா அது அவங்களோட விருப்பம் நம்ம சொல்லிட்டோம்ல. சோ அதே மாதிரி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த டாட்டுவை யார் போட்டு விடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பழங்குடி இனத்தை சார்ந்த மக்கள் தான் இதை போட்டு விடுவாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு ஊசியை தான் யூஸ் பண்ணி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி யூஸ் பண்ண காலத்திலுமே அதிகமா இந்த கேட்ஸ் இருந்த மாதிரி தெரியல. ஆனா இப்போ செப்பரேட்டான நீடில் வச்சுதான் யூஸ் பண்றாங்க. சோ அதனால இந்த டாட்டு குத்துறது சேஃபுன்னு தான் சொன்னாலுமே, ஒரு சில இடங்கள்ல சுகாதாரமற்ற சூழ்நிலை போடுறதால எய்ட்ஸ் பரவுறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரத்த கசிவு, இந்த வீக்கம், அரிப்பு, இது மாதிரியான பிரச்சனைகளுமே வரும். டாட்டு போடுறது தப்பில்ல, நம்மளோட விருப்பத்தையும் சேர்ந்ததுதான். சோ அதனால டாட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை போட்டதை அழிக்காம நிரந்தரமா இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கணும். நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா டாட்டுவை போட்டு போட்டு அழிச்சிட்டு மாத்துவாங்கல்ல, ஒரு தடவை போடும்போது கூட அந்த செலவு கம்மியா தான் இருக்கும். ஆனா அதை அழிச்சிட்டு மறுபடியும் போடுவாங்கல்ல, அதை விட டபுள் மடங்கா செலவு பண்ற மாதிரி இருக்கும். இது எதுக்காக சொல்றோம் அப்படிங்கன்னா, டாட்டு போடுறது அவரவர் தனிப்பட்ட விருப்பங்க. ஆனா அந்த டாட்டு போடுறதுனால பின்விளைகள் எதுவுமே வராம நம்மள நம்ம சேஃபா பாத்துக்கணும்ல. அதுக்காக தான் இன்னைக்கு உங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். சோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.

0: அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்லனா பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க
1: அண்ணே, நீ மாசுன.
2: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

என்னதான் திட்டம் போட்டு செலவு பண்ணாலுமே எதிர்பாராத விதமா நிறைய செலவுகள் வந்துருங்க. அந்த நேரத்துல இந்த செலவுகளை சமாளிக்க என்ன பண்ணுவோம், வேற வழியே இல்லாம கடன் வாங்குவோம். ஆனா கடன் வாங்காம வாழ்க்கை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இருந்தாலுமே அந்த வகையான கடனை நம்மளால சமாளிக்க முடியும் இல்ல கடன் வாங்காம தவிர்க்க முடியுங்கிறத பத்தி தான் இன்னைக்கான நேதல் பணி நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா கடன் வாங்குறதுனா ஒண்ணு மருத்துவ செலவுக்காக வாங்குவோம், அப்படி இல்லைன்னா தனிநபர் லோன் வாங்குவோம். அதே மாதிரி இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிற கடன் அட்டை வாங்கி வச்சிருப்பாங்க. இதுல கிரெடிட் கார்டை பத்தி சொல்லணும்னா நம்ம ஒவ்வொரு மாசமும் நம்ம செலுத்துற தொகையை விட நம்ம செலவு செய்யற தொகையை நம்ம குறைச்சுக்கணுங்க. ஏன்னா கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவாங்க. சோ அதுக்கான தவணையை நம்ம ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறோம் அப்படின்னா தவணை தொகை வந்து கிரெடிட் கார்டுல ரொம்ப அதிகமாயிட்டு தான் இருக்கும். சோ இதை தவிர்க்கணும்னா நம்ம கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க அதிக அளவு பணத்தை செலவழிக்காம கிரெடிட் கார்டையும் டெபிட் கார்டா நினைச்சு நம்ம செலவு பண்ணணும். அப்போதான் அதிகமான செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வராது. அதே மாதிரி ஷாப்பிங் போறோம் அப்படின்னா போகும்போது ஒன்னுக்கு மேற்பட்ட கிரெடிட் கார்டை நம்ம எடுத்துட்டு போக கூடாது. கிரெடிட் கார்டுல அப்பப்போ எவ்வளோ தொகை இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிட்டு அது குறையிற அளவுக்கு நம்ம செலவு பண்ணாம பாத்துக்கணுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மருத்துவ கடன். மருத்துவ சிகிச்சைக்கான தேவைகள் வந்து நமக்கு திடீர்னு எதிர்பாராத விதமா தான் வரும். சோ அப்போ அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு தான் வேற வழியே இல்லாம நம்ம கடன் வாங்குவோம். இப்பெல்லாம் நிறைய மருத்துவ காப்பீடு திட்டங்களுமே இருக்கு. சோ இந்த காப்பீடு திட்டங்கள்ல இணைஞ்சு நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டினாலே போதுங்க. அதுவுமே நமக்கு வந்து அந்த நேரங்கள ரொம்ப உதவியா இருக்கும். ஒருவேளை காப்பீடு திட்டத்துல வராத சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கும் போது அந்த நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம்னா குறைஞ்சபட்சம் வட்டி இருக்கிற கடன் திட்டங்களை நம்ம வாங்கிக்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா தனிநபர் கடன். நிறைய ஆஃபர்ஸ் தரும் அப்படின்னு மக்கள் கிட்ட ஆசை வார்த்தையை சொல்லி ஆடம்பர வாழ்க்கைக்கு தள்ளுறது அங்க இந்த லோன் கொடுக்கறது. ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குறத தவிர்த்துட்டு முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் நம்ம கடன் வாங்கினா போதும் அப்படிங்கிற முடிவை எடுத்துக்கணும். இல்ல கடன் வாங்குறோம்னா அதை எப்படி நம்ம திரும்பி கட்டுவோம் அப்படிங்கறத நம்ம முன்கூட்டியே திட்டமிடணுங்க. தெளிவான ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி அதை எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கைவிடாம கடைபிடிக்கிறது தான் தனிநபர் கடன் வாங்காம தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி. நம்மளோட வருமானம் செலவு இலக்குகளுக்கு ஏத்த வகையில நம்ம பட்ஜெட்டை தயார் பண்ணி அது மூலமா தேவையில்லாத செலவுகளை நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். இப்படி நம்ம திட்டமிட்டு செயல்பட்டோம்னா கண்டிப்பா தனிநபர் கடனை ஈஸியா நம்மளால சமாளிக்க முடியும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடன் ஓசை FM 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருந்தது நாம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம். இன்று ஆனந்த பூங்காற்றை மற்றும் தேவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஞானசாரினா. ஆரம்பத்தில் நான் மீனவராக இருந்தேன். மீனவராக இருந்து ஒரு 6 வருஷம் கழித்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் தொழிலாளி. தையலில் வந்து தையல் தொழிலாளியில் விருப்பப்பட்டு நல்லா ஆர்வமாக இருந்து மும்பை வரைக்கும் போய் தையல் தொழில் கற்றுக்கிட்டு மும்பை டெய்லராக இருந்தேன். ஆனால் அந்த நான் வந்த கால புதுசில் 1980 ராமேஸ்வரம் வந்த புதுசில் 80-85 ராமேஸ்வரம் கப்பல் போக்குவரத்து இருந்துச்சு. அப்போ நல்ல ஒரு ராமேஸ்வரமே நல்ல இதை விட வர்த்தகமாக அந்த கப்பல் போக்குவரத்து நாள் வர்ற போகிற நாள்கள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரமே ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அப்போ இருந்தது குதிரை வண்டி ட்ரைசைக்கிள் இதுதான். இருந்தாலும் ட்ரெயின் போக்குவரத்துனால சரியான கூட்டமாக தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் எல்லாம் நடந்தே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பேர் நடந்தே தான் வருவாங்க. வசதியானவங்க மட்டும்தான் குதிரை வண்டியிலையும் ட்ரைசைக்கிளும் வருவாங்க, மீது எல்லாம் நடந்தே வர்றது தான். ஏன்னா அப்போ வந்து உள்ளே வந்து எந்த கார் போக்குவரத்து அது கிடையாது. ஏன்னா பசுப்பாலம் அது பிறகு தான், 85-90 பசுப்பாலம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே எல்லாருமே நடந்து போய் வர்றது தான். வசதியானவங்க மட்டும் ட்ரைசைக்கிள்லையும் ப்ளஸ் குதிரை வண்டியிலையும் போய் வந்திருந்தாங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6 நம்பர் துறைமுக வீதி வரைக்கும் தண்டவாளம் இருந்துச்சு. ட்ரெயின் அங்கே வரைக்கும் ஒரு ட்ரெயின் போய் வந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு போக்குவரத்து இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த யாத்திரை வர்றதும் அந்த கப்பல் போக்குவரத்து வர்ற நாளும் பார்த்தீங்கன்னா திட்டக்குடி வரைக்குமே சைடு வாங்க முடியாது. அதே மாதிரி கடத்தல்கள் ஃபுல்லாகவே ஃபாரின் குட்ஸ் கடைகள், இலங்கை பொருள் சேல்ஸ், அதாவது கபாடி பிட்டு ஜவுளி இது ஃபேண்ட்டு சர்ட்டு இலங்கை பொருளுக்கு வெளிநாட்டு பொருளுக்கு மக்கள் அவ்வளோ ஆர்வப்படுவாங்க. அந்த பொருள்லாம் அங்கே அதிகமாக வாங்கலாம். அந்த அளவுக்கு அந்த நேரம் பெரிய வர்த்தகமாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் அந்த கடையே இல்லை. இன்றைக்கி அந்த நேரத்தில் அனைத்து நாடுகள்லேருந்தும் இலங்கையிலேருந்து எல்லா நாடுகள்லேருந்தும் இந்தியாவுக்குள்ளே வருகை அதிகமாக இருந்துச்சு. இலங்கை வழியாக ராமேஸ்வரத்துக்கு அதிகமாக வந்தாங்க. இப்போ வந்து ஒரு இலங்கை வழி யாரும் வர்றதில்லை. இப்போ தூத்துக்குடி வழியாக இங்கே எங்கே வந்தால் வர்றாங்க. அன்றைக்கு இலங்கை வழியாக ராமேஸ்வரத்துக்குள்ளே அதிகம் பேர் வந்தாங்க. மீனவர் மீன்பிடி வழியாக போகும்போது அனைத்து தீவுக்கும், நெடுந்தீவு, கக்கடத்தீவு, எரணத்தீவு, யாழ்ப்பாணம் இந்த மாதிரி அனைத்து தீவுக்கும் மீன் பிடிக்கும் போது போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு உறவாக இருந்துச்சு. ஒரு போட்டு ரிப்பேர் போனால் கூட இலங்கை நேவி கூட நம்மளுக்கு பழுது நீக்கி நம்மளை ஒன்று இங்கே விட்டுட்டு வருவாப்ல, பிரச்சனை இல்லை.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று ஆனந்த பூங்காற்றை மற்றும் தேவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஆண்டாளே என்ன அது அண்ணா நகர்ல கேக்குதுனா
2: மச்சி, நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
1: கூப்பிடு.
3: ஆண்டாளுக்கு

லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, நம்ம அண்ணனுக்கு யார் துணை? கரெக்டா பாடினா.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் எதுக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று ஆனந்த பூங்காற்றை மற்றும் தேவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று ஆனந்த பூங்காற்றை மற்றும் தேவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
4: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
3: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: உங்களுக்கு புதிய உலகம் படிப்பதற்காக சொல்லித் தருகிறேன். புதிய உலகம் என்பது வெளியில் போய் சமைப்பதல்ல, வெளியில் போய் அமைப்பதல்ல, உள்ள கட்டு. உன்னை யாரெல்லாம் இப்படி பார்த்தாங்களோ அவர்களை இப்படி பார்க்கவே, அதுதான் புதிய உலகம் கட்டமைப்பது. புதிய உலகத்தை அமைத்து எழுந்து நின்று வர வேண்டும் என்றால் நீ சில விதிகளை பின்பற்ற வேண்டும். சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும், சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லணும். இந்த 5 விதிகளை தாய் சொல்கிறேன், இந்த அம்மா சொல்ற, வீட்டில் போய் உன் டைரிகளில் எழுதி வைத்துக்கொள். முதல் விதி, இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும். முதல் விதி, நாம் தான் பொறுப்பு. முதல்ல நிமிந்து உட்காருங்க, எதை கேட்டாலும் முதுகு தண்டு அப்படி நிமித்தி வச்சுட்டு கேளு. கால் கட்டவர்கள் எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். லேர்னிங் நடக்குதா? ஸ்டே அலர்ட். இங்க அங்க திரும்பி இது அதுன்னு சொல்லி தலை சொரிஞ்சிட்டு இருக்காத. உன் வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற சொல் அப்படி வரலாம். நீ எதையாவது பாத்துட்டு இருப்ப, எதையாவது நோண்டிட்டு இருப்ப, அது ஒரு சுத்து சுத்திட்டு போயிடும். இன்னொரு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். ஸ்டே அலர்ட் மை டியர் சில்ட்ரன். நீ எதை இந்த உலகத்திற்கு தருகிறாயோ இந்த பிரபஞ்சம் அதை உனக்கு திருப்பி தரும். நாம் தான் பொறுப்பு. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க கூடாது. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்கள ஜெயிச்சுட்டு வரணும், அவங்கள ஜெயிக்கணும். அப்பதான் தெரியும் மார்க்ல இருந்து தாண்டி அதிகாரத்துக்கு வருவே நீ, அப்பதான் மார்க்க தாண்டுவ. மார்க் இன்னெவிட்டபிளா வந்து சேரும், அது தவிர்க்க முடியாமல் உன்னை வந்து சேரும். நீ ஸ்டே அலர்ட், அலர்ட்டா இருந்தனா புதிய உலகம் உனக்காக படைப்பாய். உன் உலகத்திற்கு நீ அதிகாரியாக இரு. மற்ற உலகத்தை படைப்பதல்ல, உன் உலகத்தை நீ செதுக்குவது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை பிசுறுகளையும் பிழைகளையும் அறுத்து போட்டு அப்படி வா, தவம் செய்து வா. நோற்பார் சிலர், பலர் நோலாதவர் சொன்னாங்க. யாரெல்லாம் நோற்றுக்கொள்கிறோமோ, யாரெல்லாம் தவம் செய்கிறோமோ அவர்கள் ஜெயிக்கிறோம். யாரெல்லாம் தவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வரம் வந்து சேர்கிறது. மற்றவர்கள் கையை நொடிச்சுக்கிட்டு பொறாம பேசிக்கிட்டு அப்படி சொல்லி போயிட்டே இருப்பான். அப்படின்னு சொல்றவன் அவன் தாங்க இருப்பான். நம்மளை பார்த்தா சொல்லுவான் மகிழ்ச்சி கொள். நம்மை பார்த்து யாரேனும் பொறாமைப்படுகிறார்கள் என்றால் மகிழ்ச்சி கொள். அவர்கள் பொறாமைப்படுகின்ற இடத்திற்கு நீ உன்னை சமைத்திருக்கிறாய், நீ உயர்ந்திருக்கிறாய். கவலைப்படவே படாத. என்னெல்லாம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க தெரியுமா? பல நேரங்களில் எப்படி வந்திருக்கேன் நான், உள்ள நுழைஞ்ச உடனே எங்க டீச்சர் சொல்லுவாங்க, என் கலி என்ன மேடம் டல்லா இருக்கிறீங்க? யார் டல்லா இருக்கிறது? நல்ல நீ போனாலும் இந்த உலகம் உன்னை மறுக்கும். நான் ஒண்ணு சொல்றேன், ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். ஃபர்ஸ்ட் மறுக்கும், தாண்டி வேலை செய், விமர்சனம் செய்யும், கடந்து வேலை செய், பாராட்டும், நிக்காத, கடந்து வேலை செய், பின்பற்றும். இதுதான் இதுதான் வழி. எங்கேயும் நின்னுடக்கூடாது. திட்டுனா நின்னுடுங்க, சிலுதுங்க, 1.5 லிட்டர் வரும். அவமானப்படுத்திட்டானா முடிஞ்சு போச்சு. என்ன ஒருத்தன் சொல்றோம், அழுதுகிட்டே இருந்தான் ஒருத்தன், என்னடா 3 நாள் அழுகுறேன் கேட்கவே இல்லையா நீங்க? என்ன நேத்து வந்தவன் என்ன முட்டாள்னு சொல்லிட்டான். சரியா தான் சொல்லியிருக்காருன்னு குரு. நீங்களமா? ஆமா, 15 வருஷமா என் ஆசிரமத்தில் இருக்கிற, நேத்து வந்தவன் உன்னை முட்டாள்ன்ட்டான். நேத்து வந்தவன் முட்டாள்னு சொன்னதுக்காக நீ அழுறனா? நீ முட்டாள் தானே. விமர்சனங்களை எதிர்கொள், தேவையாக இருந்தால் திருத்திக்கொள், எதிர்த்து பேசாதே. டோன்ட் ரியாக்ட், டு ரெஸ்பாண்ட். புதியதோர் உலகம் படைப்பாய், டு ரெஸ்பாண்ட். யாரையும் பார்த்து கோவப்படாத, யாருக்கும் பகை கொள்ளாத, நடந்து போய்கிட்டே இரு. நான் எப்பவுமே சொல்றது உண்டு, டோன்ட் சேஸ் த ஸ்னேக், ட்ரீட் த வெனம்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வந்து குமார். கடை வந்து எங்க அப்பா, இது தேவஸ்தானம், இது கோயில் கடை. இது கோயில் கடை. நாங்க பல வருஷமா வந்து கோயில வந்து வாடகை கட்டிக்கிட்டு இது கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இல்ல இப்ப 60 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டெவலப்மெண்ட் கிடையாது, மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இவ்வளவு வந்து இன்னைக்கு ராமேஸ்வரத்துல அதிகமா வந்து லாட்ஜுகள் அதிகமா உருவாயிருக்கு, ஹோட்டல்கள் அதிகமா உருவாயிருக்கு, போக்குவரத்து அதிகமா உருவாயிருக்கு. எல்லாமே அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு இது ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்டா நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப ஆரம்பத்துல வந்து குதிரை வண்டி தொழில் ஒன்று இருந்துச்சு. அப்ப வந்து ரயில்வே ஸ்டேஷன், அப்ப வந்து இந்த இப்படி அகல ரயில் பாதை இல்லை, அந்த பாதை இருக்கும்போது எல்லா யாத்திரவாசிகளும் இங்க வரும்போது குதிரை வண்டியில தான் வருவாங்க கோயிலுக்கு. அப்ப வந்து குதிரை வண்டியில வந்துதான் கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. அப்ப வந்து பஸ் ஸ்டாண்டு கிடையாது, ஒன்லி ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான். அப்ப ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான், அப்ப பஸ் போக்குவரத்து கிடையாது, அப்ப ட்ரெயின் போக்குவரத்து தான். அது ட்ரெயின் வந்து சின்ன இது பாதை வந்து, இப்பதான் அகலப்பாதை, அப்ப சின்ன பாதை. அப்ப ட்ரெயின் வந்து எப்படின்னாக்க அடிக்கடி வராது. இப்போ ஒரு 4 மணி நேரம் சென்று 5 மணி நேரம் சென்று தான் ஒரு ட்ரெயின் வரும். அப்ப எல்லாம் வந்து தங்கச்சி மடன் பாமன்லாம் வந்து அதிக மரங்கள் அதிகமாக இருந்துச்சு. மரங்கள்லாம் ரொம்ப வந்து பாதை வந்து ரொம்ப சுருக்கமான பாதை. கார் போக்குவரத்துலாம் கிடையாது. ஒரு பைக்கு போகலாம், இல்லாட்டா ஒரு சும்மா ஒரு சைக்கிள் போகலாம், இதுதான் போக முடியும். குதிரை வண்டியில் போயிருக்கோம், ரிக்ஷாவில் போயிருக்கோம், நடந்து போயிருக்கோம், சைக்கிள் ஓட்டி போயிருக்கோம். அந்த குதிரை வண்டியில் படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நவீன காலத்தில் யார் குதிரை வண்டியெலாம் போகிறா? எல்லா வீட்டிலையும் வந்து கார் இருக்குது, ஆட்டோ இருக்குது, எல்லாருமே ஆட்டோவில் காரில் போகிறாங்க. பாம்பன் பாலம் போடுறதுக்கு முன்னால், பசு பாலம் போடுறதுக்கு முன்னால எல்லார் வீட்லேயும் குதிரை வண்டி

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567-23046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஓசை எஃப்எம் 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: பாம்பை தேடி போகாத, நீயா படம் இல்ல ஊன்னு ஊதனா வந்து திரும்பி கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு. பாம்பை தேடி போகாத, கடிபட்டு விட்டாயா விஷத்திற்கு முறிவு செய். புதியதோர் உலகம் படைக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். நீ எதை தருவாயோ இந்த பிரபஞ்சம் உனக்கு அதையே திருப்பி தரும். நம்பர் ஒன் விதி. நம்பர் டூ, சூப்பர் இது. வாழ்க்கை எதுவும் தானாக நடக்காது, எல்லாவற்றையும் நாம் தான் நடத்தியாக வேண்டும். நாம தான் செலுத்தும், தானா நடக்காது. சில பேர் நினைக்கிறாங்க தானா நடக்கும்னு, கிடையாது. நீ தான் எழுந்திருக்கணும், நீ தான் உட்காரணும், நீ தான் சாப்பிடணும், நீ தான் படிக்கணும், நீ தான் தூங்கணும், நீ தான் நடத்த வேண்டும். இரண்டாவது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். மூன்றாவது விதி, நான் ஒன்னு சொல்லட்டுமா குழந்தைகளே, நான் இப்போல்லாம் வந்து என் பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன். என் பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன். இறைவா, நான் எதை மாற்றிவிடவே முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை எனக்கு தருவாயாக. நான் எதை மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஊக்கத்தையும் எனக்கு தருவாயாக. மூன்றாவது, நான் எதை மாற்ற முடியும் மாற்ற முடியாது என்று பிரித்தறியக்கூடிய ஞானத்தை எனக்கு நல்குவாயாக. இதான் என் பிரார்த்தனையா இருக்கு. நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை ஜெயிக்கணும்ட்டு யாராவது முன்னால வந்து நின்று அப்படி உங்களை பயமுறுத்த, நான் மார்க் வச்சுக்கிட்டு பயப்படாம இருக்கக்கூடியவர்கள் யார் பயமுறுத்துறாங்களோ அவங்களை ஜெயிக்கிறாங்க. பயப்படாத, ஸ்ட்ராட்டஜி. Show progress. Show progress. நான் 55 மார்க் தான் 10th ல, ஆனா யூனிவர்சிட்டி விட்டு வெளியில வரும்போது நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஒரே சிட்டிங் தான் யூஜிசி கிளியர். 5 வருஷம் கரெக்டா, பிஹெச்டி கரெக்டா, அந்தந்த டைம்ல progress. Show progress. அதுதான் புதிய உலகம். யாரையோ பார்த்து எதையோ வைத்துக் கொண்டு மீனாக இருக்கிற நீ மரம் ஏறுவதற்கு முயற்சி செய்யாத. காத்திரு, உன் கடல் உன் முன்னால் வரும். அப்போ நீந்து. இந்த அம்மா சொல்ற இந்த வார்த்தையை மட்டும் உன் டைரியில எழுதி வச்சுக்கோ. இந்த மூன்றாவது விதி இருக்குல்ல, பக்கத்துல எழுதி வச்சுக்கோ. பெருங்கடல், பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. பெருங்கடல் தான், நான் மீன் குஞ்சுதான், ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது அந்த பெருங்கடலை. பெருங்கடலை அசைத்து பார் என் குழந்தையே, உனக்கான உலகத்தை நீ படைப்பாய். பெருங்கடலை அசைக்கணுமே, நான் மீன் குஞ்சுதானே, என்னுடைய துடுப்பு சின்னது தானே சொல்லிட்டு சும்மா இருந்துறாத. இந்த கடல் எல்லாம் அசைந்து இருக்கிறது, இல்லனா இந்த சீட் உனக்கு கிடையாது. கவனம், யாரும் உனக்கு போட்டி கிடையாது, ஜெயிச்சுக்கிட்டே வா. அதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். மூன்றாவது விதியை நான் சொல்லி முடித்தேன். நான்காவது விதி, நாம் மாறும் போது சிலது மாறும். நாம் மாறும் போது சிலது மாறும், அதை நீ தெரிஞ்சுக்கோ.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: மற்றவர்களே மாற வேண்டும் என்று நினைக்காதே. நீ மாறுகின்ற பொழுது பல விஷயங்கள். ஒருத்த யோகா பண்ணிக்கிட்டே இருந்தான், குருநாதர் கிட்ட வந்து கேட்டானா, நான் யோகா பண்றேன் எனக்கு நல்லதான்னு. நீ யோகா பண்ண உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லதுன்னு அவரு சைலண்டா இருப்பான்ல, ஒன்னும் செய்ய மாட்டானே. நீ மாறினால் எல்லாம் மாறும். 5வது விதி, கடைசி விதியை சொல்லுகிறேன். நேற்று இன்று நாளை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. புதுசா ஒன்று வந்து விழாது. நேற்று என்ன செய்தாயோ இன்றைக்கு நீ அதை எதிர்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீ எதை செய்கிறாயோ நாளை அதை அறுவடை செய்ய வேண்டும். நேற்று இன்று நாளை என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கிறது என்பதனை மட்டும் புரிந்து கொள். ஆனா எனக்கு என்னன்னா, விதை தானே, விதைச்சிட்டு போறனே. விதைத்தவர்கள் தூங்குகிறார்கள், விதைகள் தூங்குவதே இல்லை, அது முளைக்கிறது. எனக்கு விதை ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளை. ஏன் தெரியுமா? பாரு, மண்ணுல புதைக்கிறாங்க, புவி ஈர்ப்பு சக்திக்கு எதிராக கிளம்புது. பாரு, மேல பொழந்துகிட்டு கிளம்புது. பாரு, அது கிளம்பும் பொழுதுதான் நீ அதன் பச்சையை பார்ப்ப. ஆனால் உள்ளே வெடிக்கின்ற விதையை எப்பொழுதேனும் வாய்ப்பு கிடைத்தால் பார். உள்ளே சிதைந்து அழியாமல் உன் பச்சையை நீ வெளியில் கொண்டு வர முடியாது என்று சிறிய செடி நமக்கு சொல்கிறது. கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துட்டு ஒன்னும் செய்ய முடியாது. நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், இந்த கொள்ளிக்கட்டையினுடைய யூசேஜ குறைச்சிக்கோ. ஒன்னும் இல்லைங்க, சிம்பிள் சொல்றேன். நோர்பார் சிலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லவா? என் மனசுல அப்படி வேர் போட்டிருக்குது அந்த அந்த வார்த்தை. சொல்லட்டுமா? கஞ்சி குடிப்பதற்கு இலர், கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல. பாரதி அதுக்கு ஒரு விளக்கம் தரா, ஒரு விடியல் தரா. கஞ்சி குடிப்பதற்கு இலர், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறன் இலர். இவ்வளவு பெரிய வார்த்தை இப்படி சொல்லிட்டு போயிட்ட. கஞ்சி குடிப்பதற்கு இல்லை, ஏன் இல்லை தெரியுமா? ஏன் இல்லைன்னு தெரியல, தெரிஞ்சா கஞ்சி வந்துடும், அவ்வளவுதான். அதன் காரணம் இன்னதென்று அறிந்து, காரணத்தை சொல்லுடா. எனக்கு இங்கிலீஷ் வரல, ஏன் வரல, ஏன் வரலன்னு தெரியல, தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும். எனக்கு மேட்ச் புரியவே மாட்டேங்குது, ஏன் புரிய மாட்டேங்குது, ஏன் புரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிருச்சுன்னா மேட்ச் வந்துடும். கொஞ்சம் எனக்கெடு. நோர்பார் சிலர், பிரமிட் இருக்குல்ல, உச்சம். காம்படிஷனே கிடையாது. ஏன் தெரியுமா? நோர்பார் சிலர், சில பேர் தான் காம்படிஷனுக்கு. காம்படிஷன்ல அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கணும்னா அந்த நோர்பார் சிலர்ல நீ இருக்கணும். அப்போதான் பலருக்கு நீ தலைமை தாங்க முடியும். இல்லார் என்று சொல்லுகின்றவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும். உன்னுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கல, உன்னுடைய எழுந்து நிற்றல் இருக்கல, அது பல நிலைகளில் உனக்கு உதவி செய்யும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

திரும்ப வாழ்க்கை புரியவில்லையே.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும். வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இடையினமாம்
4: இடையினமாம்

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணா, இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
4: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
3: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: இந்த உலகத்தில் நமக்கு சோறு போட்டு வளர்த்தவர்கள் தான். யாராக இருந்தாலும் நீ வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று உன்னை நரம்பிழுத்து விடுகின்ற பொழுது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எழுந்து நில். அதுதான் அவர்களுக்கு தரும் பதில். நெவர் கிவ் அப். சிலம்பு உடைந்து மணி வெளியில் வந்த பிறகே நீதி கிடைத்தது கண்ணகிக்கு. சிலம்பிற்குள் மணி இருக்கின்ற வரைக்கும் கண்ணகிக்கு நீதி இல்லை. சிலம்பு உடைக்கப்பட்டது, வாய் முதல் தெரித்தது மணி என்றவுடன் கிடைத்தது நீதி. நெருப்பில் கால் வைத்த பிறகே நெருப்பு அணைந்தது, அதற்கு பிறகே சீதைக்கு விடுதலை கிடைத்தது. கடைசி வினாடியில் பிடித்த பிடி தளர்ந்து தலைமேல் கை உயர்ந்த பிறகே பாஞ்சாலிக்கு ஆடை கிடைத்தது. சிலுவையில் இயேசு துவண்டு விழுந்த பிறகே உயிர் தெழுதல் அங்கே சாத்தியமாயிற்று. தலை கரியும் சமைத்த பிறகே சீராளன் உயிர் பெற்று எழுந்தான். பச்சை பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், தாகத்தால் நான் வறண்டு உயிர் கருகி போகும் அந்த வேளையில் தான் ஜம்ஸம் பிறந்தது என்று சொல்லுகிறது வரலாறு. அதனால் சொல்லுகிறேன், நெவர் நெவர் நெவர் கிவ் அப். நான் விழுவேன் என்று நினைத்தாயோ நெவர். நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும், என்னையும் உட்பட, ஜெயிச்சிட்டோம்னா ஒரு மத மதப்பு வந்துடும். இந்த 10th பிள்ளைகளை, ஜெயிச்ச பிள்ளைகளை ஏத்தி ஏத்தி ஏத்தி அதுங்க +1 +2 ஒண்ணும் இல்லாம போயிடுது. எப்பொழுது நாம் வெற்றியை பொறுப்பாக்குவோம்? இப்ப நான் முறை வரும்பொழுது நல்லா பேசினேன், இப்ப அடுத்த முறை வரும்பொழுது நல்லா பேசினா தானே? நான் நல்லா பேசின நினைப்புல வந்து நின்னன்னா பேசாம போனா? வெற்றிகள் ஒருபோதும் நம்மை பின்னுகிழுக்க கூடாது என்றால் நான் ஒரு மந்திர சொல்லை தந்துவிட்டு போகிறேன். வெற்றிகளை கொண்டாடாதீர்கள், வெற்றிகளை பொறுப்பாக்கிக் கொள்ளுங்கள். இட்ஸ் அன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ ஜெயிக்கிறாயா? நீ ஜெயித்து விட்டால் அது உன்னுடைய பொறுப்பாக வேண்டுமே தவிர கொண்டாட்டம் ஆகக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், 5 நாட்கள் கடுமையாக உழைக்கின்றவர்கள் வெள்ளிக்கிழமை இரவு போய் படுத்து ஓய்வெடுக்காமல் பார்ட்டிக்கு போய் விடுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டியினுடைய அதீதமான அழுத்தங்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் உங்களை தொடர்கிறது. அதற்கு பின்னால் அடுத்த நாளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் மீண்டும் திங்கட்கிழமை அவர்கள் வாழ்க்கையில் விடுகிறது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், நாம் யாரை ஜெயிக்க வேண்டும் என்று ஓடுகிறோம்? அடுத்தவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று ஓடுகிறோம் கிடையாது. இன்றிலிருந்து உங்களுடைய இன்றைக்கு நீங்கள் எதையெல்லாம் சாதித்திருக்கிறீர்களோ அந்த சாதனைகளை நாளைக்கு வென்று காட்டுங்கள். அதுதான் உங்களுக்கான இலக்கை நோக்கி நீங்கள் நகர்வதற்கான வழிமுறை. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லலாமான்னு தெரியல, உள்ள ஒரு விஷயம் புரியுது, அதனால சொல்றேன். எதிர்காலம்னு ஒண்ணு கிடையாதுங்க. கடந்த காலமும் நிகழ்காலமும் தான். கடந்த காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு நிகழ்காலத்தை யார் ஒருவர் செப்பனிடுவார்களோ அவர்கள் எதிர்காலத்தில் சில வரலாறுகளை படைக்கிறார்கள். எதிர்காலம் என்று ஒன்று கிடையாது. நாம் வாழ்கின்ற இந்த வினாடி தான் முக்கியமானது. எதிர்காலத்தை யார் பார்த்தோம், இந்த வினாடியை யார் ஒருவர் தவற விடுகிறோமோ அவர்கள் எதிர்காலத்தில் குற்றவாளிகளாக, இழப்பீடுகளை சந்திப்பவர்களாக இருக்கிறோம்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வந்து ஜெயகாந்தன், ராமேஸ்வரம் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கேன். நம்ம ஊருங்கிறது வந்து அப்ப வந்து ரோடு வந்து சுருக்கமா இருந்தது, ஜனத்தொகை வந்து கம்மியா இருந்தது. இப்போ எல்லா ஏரியாவுமே விரிவடைஞ்சிருச்சு, ஜனத்தொகை அதிகமாகிருச்சு. வெளியில இருந்து வரவங்களும், ராமேஸ்வரம் கோயில் சுற்றி பார்க்க வரவங்களும் அதிகமாக வராங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் எல்லாமே இங்கே வந்து அதிகமாக நடக்குது. இப்போ இதே இடத்துல அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா தமானி, அதாவது தேசான காட்டேஜ் வந்து தமானின்னு நடந்தது. வெளியில இருந்து ஒரு நபர் வந்து வந்தாலும் திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகி அவர் வந்து அங்கே மரணம் அடைஞ்சிட்டார். திடீர்னு வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும்.

0: வந்து மறக்க முடியாத சம்பவம்னா அதான், அந்த அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஆஸ்பத்திரியில் வந்து இறந்து போயிட்டு இருந்தோன்னே அந்த அம்மா கிட்ட இருந்த சில புக்கு இதை தான் வாங்கி அந்த இதில் ஹிந்தியில் இருந்தது. அப்புறம் அங்கே பாபா அன்னச்சத்திரம்னு இருக்கு, அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அது அட்ரஸ் இதெல்லாம் வாங்கி அன்னை ஒரு நாள் தொழில் பார்க்காம அந்த வேலை செஞ்சு கொடுத்தது இன்னும் மறக்க முடியாத சம்பவம். 108 அவருக்கு ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து ஆஸ்பத்திரியில் வந்து இறந்து போயிருந்தோன்னா அவங்ககிட்ட இருந்து அட்ரஸ் இதை தான் வாங்கி மறுபடியும் ராம இங்கே கோயில்கிட்ட வந்து ஒரு ஹிந்திக்காரர்கிட்ட வந்து கேட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் கேட்டு தகவல் சொல்லி அவர் ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க வரீங்க அது வரைக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்கட்டும் நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் சொல்லி அவர் வந்து கூட்டிகிட்டு போன ஒரு சம்பவம் மறக்க முடியாது. இது வரைக்கும் அப்போ வந்து குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வரவங்க காசை தொலைச்சிடுவாங்க பணத்தை தொலைச்சிடுவாங்க, ரெண்டே பேர் தான் உதவி செய்ய முடியும். ஒன்று ஆட்டோ ஸ்டாண்டு இங்கே கீழே கோபுர வாசலில் ஆட்டோ ஸ்டாண்டு இருக்கையில் ஆட்டோ ஸ்டாண்டில் வசூல் பண்ணுவாங்க, எங்ககிட்ட போதிய வருமானம் இருக்கா அதனால உள்ளக்க கோயிலுக்குள்ளே இருக்கிற கேடு மாறுவேன் அவங்க கிட்ட போய் ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட் வாங்கி அந்த மாதிரி தான் அவங்க வழியிலேருந்து வரவங்க காசு தொலைச்சா இங்கே அவங்க வெளியூருக்கு அவங்க ஊருக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி உதவி நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: இன்றைய வினாடிகள், இந்த வினாடிகளை அவேர்னஸோட யார் ஒருவர் எதிர்கொள்கிறோமோ அவர்கள்தான் உலக மேடைகளில், உலக சபைகளில், உலக அரங்கங்களில் தன்னை முன்னிறுத்திக் கொள்கிறார்கள். சிறிய சிறிய தப்பால் தான், இன்றைக்கு நான் பல நாட்களாக சொல்கின்ற அந்த விஷயத்தை சொல்கிறேன், சிறிய சிறிய தவறுகளால் தான் ஒரு மனிதன் விழுந்து போகிறான். வாழ்க்கையின் ரகசியம் காலம் தன்னுடைய பேரேட்டில் பொத்தி வைத்திருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. யார் ஒருவர் வினாடிகளை தக்க வைத்துக் கொள்வோமோ அவர்கள் யுகங்களை ஜெயிக்கிறோம். இப்படி சொன்னால் புரியும் என்று நினைக்கிறேன். யாரும் மலைத்தடுக்கு விழுவதே இல்லை, சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறோம். சிறு கற்களின் மீது கவனம். இலக்கு மிக பெரிதாக இருக்கலாம், ஆனால் வாட்ச் யுவர் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னங்கறத நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் உங்கள் இலக்கை நீங்கள் அடைய வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு யார் ஜெயித்திருக்கிறார்களோ, யார் தோல்வி பெற்றிருக்கிறார்களோ, கொஞ்சம் அவர்களுடைய வரலாறை திரும்பி பார்த்தால் உடனடியாக இந்த வினாடியில் நிகழ்ந்த வெற்றி அது இல்லை என்பது நமக்கு புரிந்து போகும். அந்த வினாடியில் நிகழ்ந்த தோல்வி அது இல்லை என்பது நமக்கு புரிந்து போகும். எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை, ரொம்ப சின்ன பிள்ளை நான், அதை சொல்லும் போது என்னமோ தெரியல சொல்லணும்னு உங்களுக்கு தோன்றுகிறது, அதனால் நான் இதை சொல்லி போகிறேன். என்னுடைய அம்மா சொன்னார் ஒரு முறை, அன்னைக்கு ஷபே மெஹராஜ். எங்க வீட்டுல முஸ்லிம்களுக்கு தெரியும் ஷபே மெஹராஜ் எவ்வளவு முக்கியமான ஒரு பண்டிகை என்று. முகமது நபி பல வானங்களை கடந்து போன இரவு, அதுல நாம எல்லாருமே தொழுகையில இருப்போம். அன்னைக்கு தொழுகைக்கு முன்னால் அம்மா உட்கார்ந்து கதை சொல்கிறார். அவர் சொன்ன ஒன்றைதான், எனக்கு 13 வயது இருக்கும், நான் மறக்காமல் இன்றைக்கும் அதை பின்பற்றுகிறேன். அவர் சொன்னார், முகமது நபி மெஹராஜுக்கு போயிட்டே இருக்கும் பொழுது 4வது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறாராம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாராம், போய் சொல்லுங்கள் முகமது நபியே, உங்கள் உம்மத்துகளிடம் போய் சொல்லுங்கள், அவர்களுடைய சொர்க்கமும் நரகமும் பொட்டல் காடு என்று சொல்லுங்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் கேட்டார்களாம், அது எப்படி நான் சொல்லுவது? சொர்க்கம் என்றால் மாட மாளிகைகளும் நன்னீர் ஓடைகளும் நிறைந்திருக்கக்கூடிய, வாசனை திரவியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய, நீண்ட ஆயுள் மரணமற்ற வாழ்வு இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா? அது எப்படி பொட்டல் காடு என்று நான் சொல்லுவேன்? எரிகின்ற நெருப்பும் இறைவனுடைய பெரும் கோபமும் இருக்கின்ற இடம்தானே நரகம், அது எப்படி பொட்டல் காடு என்று நான் சொல்ல முடியும் என்றவுடன் நபிகள் நாயகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அவர் சொன்னாராம், ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கத்திலும் நரகத்திலும் யாரும் நுழைவதற்கு இறைவன் அனுமதிப்பதே இல்லை. அவர்கள் அந்த சொர்க்கத்தில் என்னென்ன கட்டிக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கான நரகத்தில் என்னென்ன கட்டப்பட வேண்டும் என்பதை அவர்கள் நிர்ணயம் செய்து கொள்வதற்காக, அதை சம்பாதிப்பதற்காகத்தான் அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கேதான் அவர்கள் அதை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். எனக்கான சொர்க்கத்தை நான் தான் சம்பாதிக்கிறேன், எனக்கான நரகத்தை நான் தான் சம்பாதிக்கிறேன். நான் விழிப்படைந்து எழுந்து நின்று நான் தோற்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது நான் தோல்வி அடைவதில்லை. ஆனால் சில நேரங்களில் நஷ்டம் வரும், ஆனால் அதற்கு பெயர் தோல்வி இல்லை. நஷ்டம் அடையலாம், தோற்க கூடாது.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் OSIFM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: மற்றவர்கள் நம்மை தோற்கடிப்பதெல்லாம் நமக்கு வருகின்ற நஷ்டங்கள் தானே தவிர, நான் முடிவு செய்யாமல் என் வாழ்க்கையில் எனக்கு தோல்வி இல்லை என்று எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று அவர்களுக்கு முன்னால் குரல் எழுப்புகிறோம். உசேன் போல்ட் 9.58 ஜெயிச்சாரா, அவருக்கு ஒரு வாய்ப்பு மறுபடியும் வருது. எப்ப வருதுன்னா 2011 வருதுங்க. அதுவும் வேர்ல்டு சாம்பியன் தான். நடந்த இடம் வந்து தென்கொரியா, August 28, 2011. நீங்க August 28, 2011 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தடகள போட்டியே போட்டு பாருங்க, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அதுவும் உலக தடகள போட்டி இருக்கு. உசேன் போல்டினுடைய அந்த அந்த ஓட்டம் இருக்கு. அவர் நிக்கிறாருங்க, அப்படி நிக்கிறாங்க, அப்படி ஒரு எல்லோ கலர் அண்ட் கிரீன் இந்த ரெண்டு கலர்ல ஷர்ட் இருக்கு அவருக்கு. அது ஜமாய்க்கா நாட்டினுடைய கலர். அந்த பனியன் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி நிக்கிறாரு. கன் ஷாட் பண்ணாங்க பாருங்க. ஓடினவரு அந்த கன் ஷாட் முடிகிறது கூட கால் எடுத்து வச்சுட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, 2011 தென்கொரியாவில் ஹி வாஸ் டிஸ்குவாலிஃபைடு. வேர்ல்டு சாம்பியன் டிஸ்குவாலிஃபைடு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், என் வாழ்க்கையில் சில பின்னடைவுகள் வந்திருக்கின்றனவா? ஜெயித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது சில பின்னடைவுகள் வரும். அது வருவதற்கான காரணம் என்ன என்று அமர்ந்து யோசிக்க வேண்டும். உசேன் போல்ட்டுக்கு வந்தது. அந்த அந்த பையனை பார்க்கிற சின்ன பிள்ளைங்க அப்படி போறாரு, இடுப்புல கைய வச்சிருக்கிறாரு, பனின தூக்கி அடிக்கிறாரு, காரி காரி துப்புறாரு. ஒரு ஒரு ஒரு பூட்டிய இருப்பு கூட்டில் உலவுகின்ற ஒரு வேங்கை போல் உலவுறாங்க. எனக்கு பதறுது, புள்ள தோத்துருச்ச, ஓடுறதுக்கு முன்னால தோத்துருச்ச புள்ள. பாத்துக்கிட்டே இருக்கிற அவரை என்ன ஆச்சு தெரியுமா? திரும்பி வந்தாங்க. ஒரே வருஷம், 2012 லண்டன்ல ஒலிம்பிக் வருது. 5 August 2012 பாக்குறேன். இருக்கிறியாப்பா? இருக்கிறான். இருக்கிறாங்க. நீ நிக்கிறான். இப்ப சொல்லுங்க, அவன் எதன் மீது கவனமா இருக்கணும்? போன தப்ப பண்ணிடக்கூடாது, அதுல அவன் ரொம்ப கவனமா இருக்கான். ஷாட் பண்ண உடனே எடுத்து வச்சாங்க காலை. அப்புறம் ஓடுறான். நான் அவனையே பாக்குறேன். நாம எல்லாம் ஒண்ணா, யார் பக்கத்துல இங்க இருக்கோம்? கவனம் பக்கத்துல ஓடுறவங்க பக்கம் இருக்குமா? அவன் அவனுக்கு முன்னால ஒண்ணு, அவனுக்கு முன்னால அவன் பார்வை எங்க இருக்குன்னு நீங்க அந்த அந்த அந்த வீடியோல பாருங்க. அவன் பார்வை எங்க தெரியுமா இருந்தது? டைம் போர்டுல இருக்கு. டைம் போர்டில் 9.58 அப்படிங்கிறது அவனுக்கான இலக்கு. அதை அவன் குறைச்சி ஓடிட்டான்னா அவன் தன்னுடைய வேர்ல்டு ரெக்கார்டை தானே எடுத்ததா அர்த்தம். அதுதான் அவனுக்கு இலக்கே தவிர கூட ஓடுறவங்க அவனுக்கு இலக்கே இல்லை என்பது போல் ஓடினாங்க. அவன் வேறு யார் மீதும் அவன் தன் கவனத்தை செலுத்தாமல் காலத்தின் மீது கவனம் செலுத்தி ஓடினான். 9.63 அங்க 2012 ஒலிம்பிக்ல அவர்தான் கோல்டு மெடல். பட் 9.63 வாங்கிட்டான். நான் யோசிச்சு பார்க்கிறேன், நாம் யாரை ஜெயிக்க வேண்டும் என்று ஓடுகிறோம்? அடுத்தவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று ஓடுகிறோம் கிடையாது. இன்றிலிருந்து உங்களுடைய இன்றை, இன்றைக்கு நீங்கள் எதையெல்லாம் சாதித்திருக்கிறீர்களோ அந்த சாதனைகளை நாளைக்கு வென்று காட்டுங்கள். அதுதான் உங்களுக்கான இலக்கை நோக்கி நீங்கள் நகர்வதற்கான வழிமுறை.
1: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம்
1: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
2: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
3: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
4: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
5: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
4: கோபத்தை, தாபத்தை, கள்ளத்தை, கபடத்தை, அச்சத்தை, மிச்சத்தை,
5: அப்பாலிக்கா
6: சாந்தம்மா,
5: அப்பாலிக்கா
6: கஞ்சி வரும் போவோம், காமாட்சிய பாப்போம்.
5: எப்படிடா?
6: நான் பாப்பேன்.
5: அப்ப போவோம்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் துரை, நான் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டுருக்கேன். என் வயசு 56 ஆகுது. நான் பிறந்த ஊர் வெந்நீர் வைக்கால், முதல் தூர் சீடு. வளர்ந்ததெல்லாம் கீழக்கரையில் வளர்ந்தேன். அப்புறம் பாமனுக்கு வந்துட்டாங்க எங்கள் அம்மா அப்பா. பாமனுக்கு வந்ததுலேருந்து பாமனில் தான் வாழ்க்கை வரலாறு எல்லாமே. படிப்பையும் விட்டாச்சு, டெய்லர் இதுலேயே கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அப்புறம் நான் சொந்தத்துலேயே வந்துக்கிட்டு ஒரு 19 வயசுலாம் டெய்லரிங் கடை தனியாக சொந்தத்துலேயே கடை வைக்க ஆரம்பிச்சிட்டு, கடை வச்சதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கிட்ட தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நாங்கள் படிக்கிற காலத்தில் தான் அந்த பாமன் பாலம்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. பாலம் கட்ட ஆரம்பித்ததில் வந்துக்கிட்டு நிறைய புயல் ஒன்று உருவாகி ரொம்ப சேதமாகி போச்சு. அதனால் அந்த நீலகண்டன பரதர்சனங்கிறவங்க வந்துக்கிட்டு இந்த கான்ட்ராக்டர்னால பண்ண முடியாது அப்படின்னு நஷ்டஈடு கேட்டாங்க. நஷ்டஈடு கொடுக்க முடியாம தான் வேறு கான்ட்ராக்டில் விட்டுட்டாங்க. அப்புறம் தான் மறுபடியும் வேலை பார்த்து தான் அந்த பாலத்தை ஓப்பன் பண்ணேன். அந்த இடம் சும்மா சாதாரண ரோடு மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப பள்ளமாக தான் இருந்துச்சு. வந்துக்கிட்டு எல்லா மண் கொண்டு வந்து குமிச்சு தான் அந்த இடத்த அவ்வளோ உயரப்படுத்தினாங்க. ரொம்ப சிரமமான வேலை தான். ஒரு 4-5 டிப்பர் லாரி ஓடிக்கிட்டே இருக்கும், மண் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் அந்த ரீச் ஸ்பிரிட்டில் வந்துக்கிட்டு போய் விளையாடுவதில் செருக்கி விளையாடுறது. அப்போ மண் தானே, ஒரு பக்கம் கொட்டுவாங்க, ஒரு பக்கம் செறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் தடுப்பு வச்சு இது பண்ணுவாங்க, தடுப்பு வச்சு அப்புறம் குவிப்பாங்க. அப்படி தான் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த இது பண்ணாங்க. திருப்பு விழாக்கெல்லாம் போனோம், அப்படியே திருவிழா குளம் இருந்துச்சு. பாமன் பாலமே ஒரு ஆள் நடக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்ட நெரிசல். அந்த கரையில் ஓப்பன் பண்ணி தான் ராஜிகாந்தி வந்து திருப்பலாக வந்தார். நல்லா சிறப்பாக இருந்துச்சு. ஊர் கூட்டமே அந்த பாலத்தில் தான் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டத்தை அந்த பாலம் தாங்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. சரியான நெருக்கடி. போயிட்டு வந்தாங்க அந்த இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்க. பாலத்தில் கம்மியான வண்டி தான் இயக்குனாங்க. அப்போ வந்துக்கிட்டு இதுவரை திருவள்ளுவர் பஸ் வந்துக்கிட்டு மண்டபம் வரை வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ ராமேஸ்வரம் கிடையாது என்ன, ஆனால் ராமேஸ்வரம்னு போர்டு போட்டு வருவாங்க, ஆனால் மண்டபத்தை நிறுத்திடுவாங்க. அப்புறம் இந்த பாலம் ஓப்பன் பண்ண பின்னாடி தான் ராமேஸ்வரத்துக்கு அவங்களுக்கு திருவள்ளுவர் வண்டி வந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குள்ள. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறமா
6: நான் ஜான் ஹோரே.
5: சரி, அடுத்ததா இன்றைய நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில மத்திய குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய சமுதாய வானொலிகள் கூட்டமைப்பு இணைந்து வழங்குற அந்த தூய்மையான மற்றும் நீர்வளமிக்க கிராமத்தின் கதையோட 2வது அத்தியாயத்தை கேட்க போறோம். நீங்க ரெடியா இருக்கீங்களா கேக்குறதுக்கு?
6: ரெடியா இருக்கேங்கா.
7: மத்திய குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு இணைந்து வழங்கும் தூய்மையான மற்றும் நீர்வளம் நிறைந்த கிராமத்தின் கதை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: வணக்கம் மக்களே, நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா
5: கேக்குதா
8: இருந்த நம்ம நிகழ்ச்சி இதோ வந்துருச்சு. நான் சுஜல், இது ஸ்வச் சுஜல் கிராமத்தின் கதை. நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?
9: எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் தான் ஸ்வாச்சிகா.
8: நம்ம வீடு சுத்தமா இருந்தா மனசுக்கு சந்தோஷம். அதே மாதிரி நம்ம தெரு, நம்ம ஊர், நம்ம கிராமம் எல்லாமே சுத்தமா இருந்தா வாழ்க்கையே ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி.
9: ஆமா சுஜல், இப்ப பார்த்தா நாடு முழுக்க ஒவ்வொரு கிராமத்திலயும் தூய்மை பத்தின விழிப்புணர்வு அதிகமாயிட்டே இருக்குது. இந்த நல்ல பழக்கத்தை இன்னுமே வலுப்படுத்த வேண்டியது நம்ம எல்லாரோட பொறுப்பு.
8: ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா அது ரொம்ப முக்கியமானது. வீட்டுல இருக்கிற கழிப்பறைய எப்பவும் சுத்தமா வச்சுக்கிறணும். சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் கழிப்பறைய பயன்படுத்தினதுக்கு அப்புறமும் கண்டிப்பா சோப்பு போட்டு கை கழுவணும்.
9: தூய்மைன்றது வெறும் சுத்தமா இருக்கிறது மட்டும் இல்ல, அது நம்மளோட குடும்பத்தையும் நம்ம குழந்தைகளையும் நோயில இருந்து காப்பாத்துற ஒரு நல்ல பழக்கம். அதனால நாம மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும், ஏன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களும் இந்த ஒரு பழக்கத்தை கடைபிடிக்கணும்.
8: நம்ம நிகழ்ச்சி வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லங்க,
9: தூய்மைங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறணும். அந்த எண்ணத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கிறது தான் நம்மளோட நோக்கம்.
8: உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மனசும் உற்சாகமா இருக்கும்.
9: அதனால இப்ப ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? என் வீட்டையும் சுத்தமா வச்சுக்கிருவேன், என் தெருவையும் சுத்தமா வச்சுக்கிருவேன், என் கிராமத்தையும் சுத்தமா வச்சுக்கிருவேன்.
8: சுற்றுப்புறம் சுத்தமா இருந்தா நோய்களும் தூரமா போயிரும்.
9: இந்த அசுத்தம், துர்நாற்றம், கொசு, இவங்க எல்லாரோட தலைவி யாருன்னு தெரியுமா? நம்ம நாடகத்துல வரப்போற தூசிக்கா தான். தூய்மையா இருந்தா அவளுக்கு இந்த ஊர்ல இடமே இருக்காது.
8: அதுதாங்க ஸ்வச்ச சுஜல் கிராம இயக்கம் சொல்ல வர ஒரு முக்கியமான செய்தி. நாம எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டா நிச்சயமா வெற்றி நம்ம பக்கம்தான்.
9: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தூய்மை பாரத இயக்கம் பற்றி நிறைய பயனுள்ள தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த இயக்கத்தோட முதல் கட்டத்துல எப்படி இந்தியாவை திறந்தவெளி மலம் கழிப்பு இல்லாத நாடா, அதாவது ODF-ஆ மாற்றினாங்க. 2வது கட்டத்துல எப்படி ஒவ்வொரு கிராமத்தையும் ODF+ மாடல் வில்லேஜா மாத்திக்கிட்டு வராங்க, அதையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லங்க, கழிப்பறை பயன்பாடு, திடக்கழிவு, திறக்கழிவு மேலாண்மை, தூய்மை பத்தின விழிப்புணர்வு, நல்ல பழக்கங்களை உருவாக்குறது இப்படின்னு எல்லாத்தையும் இந்த இயக்கம் வலியுறுத்துது.
8: சுவாச்சிகா, ODF-னு சொன்ன உடனே சில பேருக்கு அது என்ன அப்படின்னு யோசனை வரும்ல?
9: அட, அது ரொம்ப ஈஸியாச்சே. ODF-னா ஓபன் டெஃபிகேஷன் ஃப்ரீ, அதாவது யாரும் திறந்த வெளியில மலம் கழிக்காம எல்லாருமே கழிப்பறைய மட்டும்தான் பயன்படுத்துற கிராமம். இதனால கிராமமும் சுத்தமா இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பும் தனி உரிமையுமே கிடைக்கும், குழந்தைங்களோட ஆரோக்கியமும் மேம்படும்.
8: அப்படித்தான். இப்ப நம்ம கிராமங்கள் அதையும் தாண்டி ODF+ மாடல் வில்லேஜா மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது கழிப்பறை மட்டும் இருந்தா போதாது, அது நல்ல முறையிலையும் பராமரிக்கப்படணும். குப்பைகள் தெருவுல கிடக்க கூடாது, கழிவு நீர் தேங்க கூடாது, பொது இடங்கள் எல்லாம் சுத்தமா இருக்கணும்.
9: அதோட வீடுகள் மட்டும் இல்ல, அரசு பள்ளி, அங்கன்வாடி, ஊராட்சி மன்ற அலுவலகம் அப்படின்னு எல்லா இடங்கள்லயுமே கழிப்பறை வசதி இருக்கணும். வீட்டுல இருந்தும் பொது இடங்கள்ல இருந்து வரக்கூடிய திடக்கழிவு திரக்கழிவ சரியான முறையில மேலாண்மை செய்யணும்.
8: இதுக்கெல்லாம் அரசாங்கம் மட்டும் முயற்சி செஞ்சா போதாது, மக்களாகிய நாமளும் கை கோர்க்கணும். ரேடியோ வழிய நாங்க பேசுற விஷயங்கள் உங்களை வந்தடையுது, நாங்க பேசுற விஷயங்களுக்கு செயல் கொடுக்க வேண்டியது நம்ம எல்லார் கையிலயும் இருக்கு.
9: அதனாலதான் இன்னைக்கு நாட்டுல 500,000+ மேலான கிராமங்கள் ODF பிளஸ் மாடல் கிராமங்களா மாறி இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, 5.50 லட்சத்துக்கும் அதிகமான கிராமங்கள்ல சாம்பல் கழிவு நீர் மேலாண்மை நடைமுறையில இருக்குது. 5.32 லட்சத்துக்கும் அதிகமான கிராமங்கள்ல திடக்கழிவு மேலாண்மையுமே சிறப்பா நடக்குது.
8: ஒவ்வொரு கிராமமும் சுத்தமா இருக்கணும்னு தூய்மை பாரத இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டு வர்றாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கணும்னு ஜல்ஜீவன் மிஷனும் செயல்படுது. அப்புறம் என்ன, நம்ம கிராமமும் முன்னோடி கிராமமா மாறும்.
9: அதனால தொடர்ந்து கேளுங்க ஸ்வச் சுஜல் கிராமத்தோட கதைய. இப்போ இந்த திட்டத்தை பத்தி இன்னும் தெளிவா சொல்ல நம்மளோட சிறப்பு விருந்தினர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்கங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
10: நமஸ்கார் சாத்தியம், மே ஐஸ்வர்யா சிங், சயுக்த சச்சிவ் ஏவம் மிஷன் டைரக்டர், ஸ்வச் பாரத் மிஷன் கிராமியம்.
11: வணக்கம் நண்பர்களே, இந்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்தின் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையின் தூய்மை பாரத இயக்கத்தின் இணை செயலாளரும் மிஷன் இயக்குனருமான ஐஸ்வர்யா சிங் பேசுகிறேன். ஸ்வச் சுஜல் கிராமத்தின் கதையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இன்று நாம் தூய்மை பாரத இயக்கம், ஸ்வச் சுஜல் கிராமம் இந்த இரண்டின் முக்கியத்துவம், அதிலும் முக்கியமாக இதில் நாம் எல்லாரும் எப்படி பங்கேற்கலாம் என்பதை பற்றி பேச போகிறோம். நண்பர்களே, 2014 ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தூய்மை மற்றும் திறந்த வழி மலம் கழிப்பதை ஒழிப்பது பற்றி பேசி நாட்டின் கவனத்தை ஈர்த்தார். அதைத் தொடர்ந்து 2014 அக்டோபர் 2 தூய்மை பாரத இயக்கம் தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமத்தையும் திறந்த வழி மலம் கழிப்பு இல்லாத கிராமமாக, அதாவது ODF கிராமமாக மாற்றுவது. இந்த பயணத்தில் அரசு மட்டும் இல்லை, நீங்கள் போன்ற பொதுமக்களும் தோள் கொடுத்து நின்றதால் தான் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியது. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கத்தின் மூலம் நாடு முழுவதும் 11 கோடிக்கும் அதிகமான கழிப்பறைகள் கட்டப்பட்டன. அதன் பலனாக மகாத்மா காந்தியடிகளின் 150வது பிறந்த நாளான 2019 இந்தியா திறந்த வழி மலம் கழிப்பு இல்லாத நாடாக, அதாவது ODF என்ற நிலையை அடைந்தது. இந்த இயக்கத்தின் மிகப்பெரிய வெற்றி கழிப்பறைகள் கட்டப்பட்டதல்ல, மக்களின் மனப்போக்கு மாறியது. வீடுகள், ஊராட்சிகள், சுய உதவி குழுக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என அனைவரும் தூய்மையை ஒரு நல்ல பழக்கமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நம்முடைய பயணம் அங்கேயே நிற்கவில்லை. 2020 முதல் தூய்மை பாரத இயக்கத்தின் 2 கட்ட பணிகள் தொடங்கின. இதன் நோக்கம் ODF கிராமங்களை ODF பிளஸ் மாடல் கிராமங்களாக மாற்றுவது. ODF பிளஸ் மாடல் கிராமம் என்றால் என்ன? திறந்த வெளி மலம் கழிப்பு இல்லாத கிராமம் மட்டுமல்ல, அந்த கிராமத்தில் உருவாகும் திடக்கழிவு, திரவக்கழிவு, பிளாஸ்டிக் கழிவு ஆகிய அனைத்தும் முறையாக மேலாண்மை செய்யப்படும் கிராமம். வீட்டு கழிவு நீர் தேங்காமல் இருக்க வேண்டும், குப்பைகள் சரியான முறையில் சேகரிக்கப்பட வேண்டும், பொது இடங்கள் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் ODF பிளஸ் மாடல் கிராமத்தின் அடையாளம். March 31, 2026 நிலவரப்படி நாடு முழுவதும் 500,000+ அதிகமான கிராமங்கள் ODF பிளஸ் மாடல் கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த பணிகள் இன்னும் வேகமாக நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதேபோல் ஸ்வச் சுஜல் கிராமம் என்றால் தூய்மையான குடிநீர் வசதி, சிறந்த சுகாதார வசதி, ODF பிளஸ் மாடல் அந்தஸ்து, இந்த மூன்றும் இணைந்திருக்கும் கிராமம். நண்பர்களே, தூய்மை பாரத இயக்கம் என்பது அரசின் திட்டம் மட்டுமல்ல, இது நம் எல்லாருடைய மக்கள் இயக்கம். கழிப்பறைகள், கழிவு மேலாண்மை மையங்கள், பிளாஸ்டிக் கழிவு சேகரிப்பு மையங்கள், இப்படி பல வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றை சரியாக பயன்படுத்துவதும் தொடர்ந்து பராமரிப்பதும் நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பு. அதே போல் நம் ஊரில் உள்ள குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் தூய்மையின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள். நம் கிராமத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வசதிகளை அவர்களுக்கும் காட்டுங்கள். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய தூய்மையான இந்தியாவை உருவாக்கப் போகிறார்கள். அதனால் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோம். நாடு முதலில், எப்போது முதலில், நம்ம வீடு, நம்ம தெரு, நம்ம கிராமம் சுத்தமாக இருக்க நாமும் உழைப்போம். நாமும் குப்பை போட மாட்டோம், பிறரையும் குப்பை போட விட மாட்டோம். நம்ம கிராமத்தை ODF பிளஸ் மாடல் கிராமமாக மாற்றவும், ஏற்கனவே ODF பிளஸ் மாடலாக இருக்கும் கிராமங்களில் உள்ள வசதிகளை பாதுகாக்கவும் முழு ஒத்துழைப்பு அளிப்போம். இந்த நம்பிக்கையோடு நான் ஐஸ்வர்யா சிங் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தூய்மையாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். தூய்மை பாரத இயக்கம் என்ற மக்கள் இயக்கத்தில் நீங்களும் இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.
8: மக்களே, ஒரு அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வரலாம், வசதிகளை உருவாக்கி கொடுக்கலாம், ஆனா அதை சரியா பயன்படுத்தி தொடர்ந்து பராமரிச்சு நம்ம கிராமத்தை சுத்தமா வைக்கிறது நம்ம எல்லாரோட பொறுப்பும் கூட. அதுக்கு நம்ம எல்லாரோட ஒத்துழைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
9: சுஜல், உன்கிட்ட ஒரு சூப்பரான செய்தி ஒன்னு சொல்லணும்.
8: அப்படியா? அப்படி என்ன விஷயமா சொல்ல போற?
9: இந்த நிகழ்ச்சியோட முதல் அத்தியாயம் நாடு முழுக்க இருக்கிற 100 சமுதாய வானொலி நிலையங்கள்ல ஒளிபரப்பானதுக்கு பிறகு நீ, நான், ஏன் நம்ம தூஷிகா கூட ரொம்ப பிரபலமாயிட்டோம்.
8: என்ன சொல்ற சுவாச்சிகா, நிஜமாவா? அது எப்படி?
9: ஆமாப்பா, நம்ம கதாபாத்திரங்களை வச்சு பல கிராமங்கள்ல தெருமுனை நாடகங்கள், தெருக்கூத்து, விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொல்ல வர்ற தூய்மை செய்திய மக்கள் மக்களுக்கே நாடகமா சொல்லி கொடுக்கறாங்க.
8: ஆகா, இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. எந்த ஊர்ல அப்படிப்பட்ட நாடகம்லாம் நடக்குது?
9: வாங்க, உங்களை ராம்பூர் கிராமத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க மக்கள் மேடையேறி நடிக்கிற ஒரு அருமையான தெருமுனை நாடகத்தை கேட்கலாம். அந்த நாடகத்தோட தலைப்பு என்னன்னு தெரியுமா? தூஷிகாவோட தோல்வி தூய்மை பாரத இயக்கத்தோட வெற்றி. வாங்க நாடகத்தை கேட்போம்.
11: தீமை தலை தூக்கும் போதெல்லாம் அதை எதிர்த்து நிற்க நன்மையும் எழும். இது ராமூர் கிராமத்தோட கதை. ஒரு காலத்துல அசுத்தம் இந்த ஊரையே ஆட்டி படைச்சது. அந்த அசுத்தத்துக்கு உருவமா இருந்தது தூஷிகா, தூய்மை கடையாளமா இருந்தது ஸ்வச்சிகா. அந்த தூய்மை செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்த்தது சுஜல் குமார். ஒரு பெரியவரோட நல்ல அறிவுரை எப்படி ஒரு கிராமத்தையே மாற்றுச்சுன்னு வாங்க கேப்போம். தூஷிகாவின் தோல்வி தூய்மை பாரத இயக்கத்தின் வெற்றி.
12: இதோ நான் தான் தூஷிகா. இந்த சாக்கடை, இந்த குப்பமேடு, இந்த அசுத்தமான வீடுகள், பயன்படுத்தாம கிடக்குற கழிப்பறைகள், இதெல்லாம் என்னோட ராஜ்யம். கழிப்பறை கட்டிட்டா மட்டும் போதாது, அத சுத்தமா வைக்கலன்னா அங்க நான் தான் குடியேறுவேன். நாளைக்கு பாத்துக்கலாம், அப்புறம் சுத்தம் பண்ணிக்கலாம்னு சொல்றவங்கள நான் சீக்கிரமாவே நோய்வாய்ப்படுத்துவேன். அசுத்தமான கழிப்பறை, உடஞ்ச குழாயி, தேங்கி கிடக்கிற கழிவு நீர், இதெல்லாம் எனக்கு பிடிச்ச இடம். என் வேலை மக்களை நோயாளி ஆக்குறது.
13: வீட்டுல கழிப்பறை இருக்கு, ஆனா தண்ணீர் வர்ற குழாய் உடஞ்சு போச்சு. ரமேஷோட அப்பா

0: திட்டுறாங்க. அதனாலதான் தெருவெல்லாம் தண்ணியா தேங்கி நிக்கி.
1: அப்படித்தான் இருக்கணும். உங்களோட அலட்சியம்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கழிப்பறைய சுத்தம் பண்ண மாட்டீங்க, குப்பைய குப்பை தொட்டில போட மாட்டீங்க, ஊரையே அசுத்தமா வச்சிருப்பீங்க. அப்பதான் நான் ஜெயிப்பேன்.
2: அந்த நேரத்துல இந்த ஊரையே மாற்றணும் என்ற கனவோட ஒரு இளைஞன் அந்த கிராமத்துக்குள்ள வர்றார். அவர்தான் சுஜல் குமார்.
3: வணக்கம் அண்ணன்மார்களே, வணக்கம் அத்தாச்சிமார்களே, வணக்கம் அக்காமார்களே, வணக்கம் அம்மாமார்களே, வணக்கம் அப்பாமார்களே. என்னங்க இந்த ஊரே இவ்வளவு அமைதியா இருக்கு, எல்லாரும் ஏன் கவலையா இருக்கீங்க, எதுக்கு இவ்வளவு அசுத்தம்?
4: இவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாரே.
0: ஆமா ஆமா, புதுசா வந்திருக்காரு போல.
3: எல்லாமே எனக்கு புரியுது. இந்த ஊர்ல இருக்கிற சோகத்துக்கும் மக்கள் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் இந்த அசுத்தமான சூழல் தான்.
0: ஆமா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். சொல்லு, என்ன பண்ண போற? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னையும் என் வலையில சிக்க வச்சிருவேன்.
3: ஆஹா, நீதான் தூஷிக்காவா? அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கும் நீதான் காரணம். சரி சரி, இனி பாரு இந்த ஊர்ல இருந்து உன்னை எப்படி
0: விரட்டுறேன்னு. நீ எதுக்குடா என்ன விரட்ட போற? நான் யாரையும் தேடி போய் பிடிக்க மாட்டேன். யாரு அசுத்தமா இருக்காங்களோ, யாரு வீட்டு கழிப்பறைய சுத்தமா வைக்க மாட்டேங்கிறாங்களோ, ஈர குப்பை உலர்ந்த குப்பைன்னு கூட பிரிக்க தெரியாம எல்லாத்தையும் ஒன்னா போடுறாங்களோ, சமையலறை கழிவுகளை கண்ட இடத்துல வீசுறாங்களோ, அவங்க வீட்டுக்கு தான் நான் போய் குடியேறுவேன். அவங்களோட அலட்சியம் தான் என்னோட பலம், அதான் என்னோட வெற்றி. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வச்சு தூய்மையோட வாழ்றதுக்கு கத்துக் கொடுக்க வேண்டியது உன்னோட வேலை தானே சுஜல்.
3: தூஷிகா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இப்ப மக்கள் இல்ல, மாற்றம் நிறைய வந்துருச்சு. இப்ப எல்லாரும் கழிப்பறைய தொடர்ந்து பயன்படுத்துறாங்க, அத சுத்தமாகவும் வச்சுக்கிறாங்க. ஈர குப்பை உலர் குப்பை இதெல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு குப்பை தொட்டில போடுறாங்க, ஊரையும் சுத்தமா வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தூய்மை பாரத இயக்கம் மூலமா அரசாங்கமும் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்ப புரியுதா உனக்கு?
0: சரி, மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு வருதுன்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா வீட்டுல இருந்து வர்ற சாம்பல் கழிவு நீரை சரியா கையாள்றதும், கழிப்பறை கழிவுகளை பாதுகாப்பா மேலாண்மை செய்யறதும் அவ்வளவு சீக்கிரமா எல்லா ஊர்லயும் நடக்கும்னு நினைக்காத.
4: அது உன்னோட பழைய கணக்கு தூஷிக்கா. இப்ப எல்லாமே மாறிட்டு இருக்கு. வீட்டு அளவுலயும் சரி, சமூக அளவுலயும் சரி, உறிஞ்சி குழிகள் அமைக்கப்படுது. தேவைப்படுற இடங்கள்ல அந்தந்த கழிவுகளை சுத்தப்படுத்த கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் மாதிரி வைக்கப்படுது. இதையெல்லாம் இன்னும் நான் விரிவா சொல்லி தரேன். ஆனா அதுக்குள்ள இந்த ஊர் மக்கள் உன்னை எப்படி விரட்டி அடிப்பாங்கன்னு மட்டும் பாரு.
2: அதுக்கப்புறம் சுஜல் சும்மா இருக்கல, ஊர் முழுக்க தெருமுனை நாடகங்கள் நடத்துறார். குழந்தைகளுக்கு விளையாட்டு மூலமா தூய்மையின் முக்கியத்துவத்தை புரிய வைத்தார். பெரியவர்களோட உட்கார்ந்து பேசினார். ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்.
3: மக்களே, கழிப்பறைனா அது வெறும் செங்கலும் சிமெண்டும் மட்டும் இல்லங்க, அது நம்ம குடும்பத்தை நோயிலிருந்து காப்பாத்துற ஒரு பாதுகாப்பு கவசம். அதனால வீட்டு கழிப்பறைய சுத்தமா வைக்கிறதும், அதை பராமரிக்கிறதும், குப்பைய சரியான முறையில மேலாண்மை செய்யறதும், சமையலறை கழிவு நீரை முறையா வெளியேற்றதும் இது அரசாங்கத்தோட பொறுப்பு மட்டும் இல்ல, நம்மளோட பொறுப்பும் கூட, நம்ம ஒவ்வொரு குடும்பத்தோட கடமையும் கூட. நீங்களும் ஆரோக்கியமா இருங்க. இத கடைபிடிக்கிறது மூலமா நாமளும் ஆரோக்கியமா இருக்கலாம், மத்தவங்களையும் தூய்மையா வாழ ஊக்கப்படுத்தலாம்.
2: மெல்ல மெல்ல ஊர்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது. மக்கள் தங்களோட கழிப்பறைகளை தினமும் சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. சமுதாய கழிப்பறைகளையும் சேர்ந்து பராமரிக்க ஆரம்பிச்சாங்க. ஈரக்குப்பை உலர்குப்பை தனித்தனியா சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. சாம்பல் கழிவு நீரை சரியான முறையில வெளியேற்றவும் நடவடிக்கை எடுத்தாங்க. இதையெல்லாம் பார்த்த தூஷிகாவுக்கு பயம் வர ஆரம்பிச்சது. அவ ஊர் சந்தில ஒளிஞ்சுகிட்டு இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா.
0: ஏய், என்ன நடக்குதுங்க? சாக்கடைலாம் சுத்தமாயிருச்சு, கழிப்பறை குழாயவும் சரி பண்ணிட்டாங்களா? துர்நாற்றம் எல்லாம் எங்க போச்சு? கொசுவையும் காணாம கழிவு நீரும் தேங்கலையே. ஐயையோ, இந்த ஊருக்கு என்ன ஆச்சு?
2: அந்த நேரத்துல ஒரு பிரகாசமான ஒளியோட ஸ்வச்சிகா அங்க தோன்றினா.
4: மக்களே, உங்களோட விழிப்புணர்வும் ஒற்றுமையும் தான் என்ன இந்த ஊருக்கு வர வச்சிருக்கு. எங்க கழிப்பறைகள் தினமும் பயன்படுத்தப்படுதோ, எங்க அது சுத்தமா பராமரிக்கப்படுதோ, எங்க ஈரக்குப்பை உலர்குப்பை பிளாஸ்டிக் கழிவு எல்லாம் சரியான முறையில மேலாண்மை செய்யப்படுதோ, அங்கதான் ஸ்வச்சிகாவான நான் வாழ்வேன்.

0: அதுக்கப்புறம் ஊரு முழுக்க மீண்டும் ஒரு தூய்மை புரட்சி ஆரம்பிச்சது. வீடு, தெரு, பள்ளி, பொது இடம், எங்க பார்த்தாலும் ஒரே சுத்தம்.
1: ஐயோ, என்ன இது? சுவாசிக்காவோட ஒளி என்னோட அசுத்தத்தையே விழுங்குதே. நான் பரப்புன நோயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. சுஜல் சொன்ன வார்த்தையை கேட்டு மக்கள் எல்லாரோட பழக்கமா மாறிடுச்சு. இப்ப நான் எங்க போவேன், யார் வீட்டுல போய் தங்குவேன்? எல்லாரும் கழிப்பறைய தினமும் சுத்தம் பண்றாங்க, சாக்கடை எல்லாம் சுத்தமா வச்சிருக்காங்க, குப்பையெல்லாம் சரியான முறையில மேலாண்மை பண்றாங்க, வீட்டுல இருந்து வர சமையல் கழிவு நீரை கூட தோட்டத்துக்கோ உறிஞ்சு குளிக்கோ அனுப்புறாங்க. அப்போ இனி இன்னைக்கு இந்த ஊர்ல என்ன வேலை?
0: அதுக்கப்புறம் ஸ்வச்சிகா, சுஜல், கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்துறாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து முழக்கம் எழுப்புது.
2: சுத்தம் செய்வோம், சுத்தம் செய்வோம்,
3: சுத்தம் செய்வோம், சுத்தம் செய்வோம்,
2: வீட்டையும் நாட்டையும் சுத்தம் செய்வோம்,
3: வீட்டையும் நாட்டையும் சுத்தம் செய்வோம்,
2: கழிக்காதே கழிக்காதே,
3: கழிக்காதே கழிக்காதே,
2: திறந்த வெளியில் மலம் கழிக்காதே,
3: திறந்த வெளியில் மலம் கழிக்காதே,
2: சுத்தம் செய், சுத்தம் செய்,
3: சுத்தம் செய், சுத்தம் செய்,
2: அடிக்கடி கைகளை சுத்தம் செய்,
3: அடிக்கடி கைகளை சுத்தம் செய்,
2: கொட்டாதே கொட்டாதே,
3: கொட்டாதே கொட்டாதே,
2: பொது இடங்களில் குப்பைகளை கொட்டாதே,
3: பொது இடங்களில் குப்பைகளை கொட்டாதே,
2: விடாதே விடாதே,
3: விடாதே விடாதே,
2: வீட்டின் கழிவு நீரை தெருக்களில் விடாதே,
3: வீட்டின் கழிவு நீரை தெருக்களில் விடாதே.
0: அந்த பேரணிய தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்தா தூஷிகா ஊர் எல்லையில உட்கார்ந்து சோர்ந்து போய் அழ ஆரம்பிச்சா.
1: நீங்க எல்லாரும் இவ்ளோ மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. தூய்மை பாரத இயக்கத்தோட மக்களோட ஒத்துழைப்பு சேர்ந்ததுனால உங்க மனசும் மாறிடுச்சு, உங்க பழக்கமும் மாறிடுச்சு. இனி இந்த ஊர்ல எனக்கு இடமே இல்ல, நான் கிளம்புறேன்.
0: தூஷிகா தோற்று போனதை கொண்டாட ஊர் பெண்கள் ஸ்வச்சிகாவுக்கு பூமாலை அணிவிக்கிறாங்க. குழந்தைகள் கை தட்டி ஆடி மகிழறாங்க.
4: இந்த வெற்றி என்னோடது மட்டும் இல்லங்க, நம்ம எல்லாரோட வெற்றியும் தான். உங்க ஒவ்வொருத்தவங்களோட முயற்சி தான் தூஷிகாவை தோற்கடிச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க, தூய்மைய ஒரு நாள் மட்டும் கடைபிடிச்சா போதாது, அத நம்ம வாழ்க்கையோட ஒரு பழக்கமா மாத்திக்கிறணும். அப்பதான் இந்த தூஷிகா திரும்பி வரவே முடியாது.
1: செல்லுகுட்டிங்களா, எதுக்கடா தினமும் கழிப்பறையை சுத்தம் பண்ணணும்? எப்படியும் மறுபடியும் அழுக்காதானே ஆகும். ஒரு நாள் சுத்தம் பண்ணலன்னா என்ன ஆயிர போகுது? குப்பை கொஞ்சம் சேரட்டும், தண்ணி கொஞ்சம் தேங்கட்டும், அதுல என்ன தப்பு?
5: அதுலதான் பெரிய தப்பு இருக்கு தூஷிகா. அசுத்தமான கழிப்பறைகள் இருந்தோம், தேங்கிய கழிவு நீர்ல இருந்தோம், சுத்தி கிடக்குற குப்பைகள்ல இருந்துதான் நோய்கள் பரவும். நாங்க தினமும் அதை சுத்தமா வச்சுக்கிட்டே இருந்தா உன்னால ஊருக்குள்ள கால்ல கை கூட வைக்க முடியாது.
1: ஏ, என்ன கலாய்க்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக மக்களை திருப்பி விடுறீங்களா?
4: இல்ல தூஷிகா, நாங்க யாரையும் உனக்கு எதிரா தூண்டிவிடல. அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஈரக்குப்பை உலர்குப்பைன்னு பிரிச்சு சரியான முறையில போடணும். வீட்டுல இருந்து வரக்கூடிய சமையல் கழிவு நீருக்கான உறிஞ்சி குழி அமைக்கணும். சரியான சாக்கடை வசதியை உருவாக்கி அதை பராமரிக்கணும். நெகிழி குப்பைகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். தேவைப்படுற இடங்கள்ல கழிவு நீர் சுத்திகரிப்பு அமைப்புகளை உருவாக்கணும். இல்ல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற சுத்திகரிப்பு நிலையங்களோட இணைக்கணும். இதெல்லாம் இப்ப மக்கள் புரிஞ்சுகிட்டு நடைமுறைப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இப்ப உனக்கு இடம் இல்ல.
0: அந்த நாளுக்கு பிறகு ராம்பூர் கிராமம் பழைய ராம்பூர் இல்ல. ஒவ்வொரு வீட்டிலும் கழிப்பறை பயன்படுத்தப்படுது. யாரும் கண்ட இடத்துல குப்பை கொட்டுறது இல்ல. தெருக்களில் கழிவு நீர் தேங்கி நிற்பதும் இல்ல. குழந்தைகள் ஆரோக்கியமா விளையாடுறாங்க. பெண்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழுறாங்க. தூஷிகா தோற்று போயிட்டா. இதுதான் தூய்மையான குடிநீர் பாதுகாப்பு கொண்ட ஸ்வச் சுஜல் கிராமம்.
4: எப்படி இருந்துச்சு நண்பர்களே, நல்லா ரசிச்சிங்களா? நானும் சுஜல் குமாரும் கதாபாத்திரங்களா வந்த இந்த மாதிரியான தெருமுனை நாடகங்கள் பல கிராமங்கள்ல நடத்தப்பட்டுகிட்டு இருக்கு. தூய்மை பாரத இயக்கம் பற்றி மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் இன்னும் இருக்கிற குறைகளை சரி செய்யவும் தான் இந்த நாடகங்கள் ரொம்ப உதவுது. இது வெறும் வானொலி நிகழ்ச்சி மட்டும் இல்லங்க, இது மூலமா மக்கள் தாங்களே இந்த இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமா மாத்தி இந்தியாவோட வளர்ச்சிக்கு பங்களிச்சிட்டு இருக்காங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஒரு ஸ்வச்சாகிரகி நம்மோட இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட பேசலாம்.
5: ஸ்வச்சாகிரகியா? அது யாருங்க?
4: ஸ்வச்சாகிரகினா கிராமம் கிராமமா போய் தூய்மை பத்தின விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்க. கழிப்பறைய சரியா பயன்படுத்தணும், கைகளை சோப்பு போட்டு கழுவணும், குப்பைய சரியான முறையில கையாளணும். இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறவங்க தான் இந்த ஸ்வச்சாகிரகிகள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்வச்சாகிரகி இப்ப நம்மோட இணைஞ்சிருக்காங்க, வாங்க அவங்க கூட பேசலாம்.
6: கடலோசை நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தாலும் உங்க ஊர்ல இப்ப உங்க ஊர் வந்து அழகா இருக்கு, தூய்மையா இருக்கு அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருக்கிறது அந்த ஊர்ல வேலை பார்க்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள். அந்த ஊரோட சுத்தத்தோட சாம்பியன்ஸே அவங்க தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எவ்வளவு குப்பைகள் நம்ம வீட்டுல இருந்து போயிட்டு இருக்கு, டன் கணக்குல ஒவ்வொரு நாளும் குப்பைகள் வந்து வெளியே கொட்டிட்டு இருக்கோம். ஒரு நாள் அவங்களாம் லீவ் போட்டாலும் நம்ம ஊர் என்ன ஆகும் அப்படிங்கறத யோசித்து கூட பார்க்க முடியல. அவ்வளவு குப்பைய வந்து என்ன மழை பெஞ்சாலும் சரி, ஊருக்குள்ள வேறாச்சும் காய்ச்சல் போடணும் சரி, அவங்க அவங்களோட வேலையை தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. அப்படி இந்த ஊரையே மொத்தமா தூய்மை வச்சுக்கக்கூடிய அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க ஒரு சாம்பியன் இப்ப நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் அம்மா, உங்க பேர் என்னமா?
7: என் பேர் காளியம்மா.
6: எத்தனை வருஷமா தூய்மை பண்ணிடலாம் இருக்கீங்க?
7: 8 வருஷத்துக்கு மேல வேலை ஆத்தனை.
6: பாம்பன் பகுதியில் தரா?
7: பாம்பன் பஞ்சாயத்துல.
6: நீங்க இந்த குப்பையிட அள்ளும் போது உங்களுக்கு எது ரொம்ப சிரமமா ரொம்ப பிரச்சனையா வந்து இருக்கிற விஷயம் என்ன சொல்லுவீங்க?
7: பிரச்சனை அள்ளி கொட்டுறது கஷ்டமா இருக்கு, மரமட்டையை இழுத்து போடுறது கஷ்டமா இருக்கு, அள்ளியாந்து கொட்டிடுறாங்க, ஆடு மாட்டு கொண்டாந்து வச்சிடாத, அதையும் தான் இது பண்றான், பிளம்பளை எல்லாம் அணிவிக்கிறோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி.
6: சரி, இந்த மாதிரிலாம் பொருட்கள் ரொம்ப வந்து பார்க்கவே ஒரு மாதிரி அயர்வா இருக்க பொருள்லாம் நீங்க வந்து கையை வந்து வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கலாம், அது அப்ப எப்படி இருக்கும் அந்த சூழல்ல? அப்ப உங்களுக்கு
7: ரொம்ப வீசி நாரி போகுது, வாந்தி வந்துருது.
6: சரி, இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கு? நிறைய தடவை
7: ஆமா, காய்ச்சல் வருது, தடுவை முடிச்சுக்கிறது எல்லாம் பண்ணுது.
6: இருந்தாலுமே ஆனா தொடர்ந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்ச பண்றீங்களா?
7: பிடிக்க வேண்டாம்,
6: சாப்பிடறதுக்கு
7: போடுங்க
6: உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க? எந்த வேலையில நீங்க இப்ப எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க உங்களோட சேர்த்து? நீங்க நம்ம ஊர்ல
7: 10 பேர் வேலை பார்ப்போம்.
6: இதுல சில நேரத்துல வந்து இந்த குப்பையெல்லாம் அள்ளி போறது வந்து நாலு மூணு போட்டு உடம்பு வலி தான் வந்து வருமே,
7: பழைய ஊசியை போட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு வாரது இருந்துக்கிறாங்க.
6: நீங்க நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு சொல்ற ஒரு கோரிக்கையா இல்லாதா இந்த விஷயத்த வந்து எங்களுக்காக பண்ணுங்க அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க, என்ன பண்ண சொல்லுவீங்க மக்களை?
7: கேட்க மாட்டாங்க.
6: பரவாயில்ல, சொல்லுங்க என்ன என்ன வேணும் உங்களுக்கு?
7: மரமட்டையை தனியா போடுங்க சொல்லுங்க, குப்பையை தனியா போடுங்க, மூட்டையில தனியா போடுங்க, ஒன்னா போட்டு வாங்க தம்பி, எல்லாமே ஒன்னாத்தே இருக்கணும் மட்டும் அள்ளி போட்டு கருத்து பாருங்க, தன்னால பாத்துட்டு இல்ல
6: எல்லாத்தையும் தனித்தனியா போட்டு உங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கும்.
7: ஆமா, வேலை ஈஸியா இருக்கும், இந்த ஊர்ல போட மாட்டாங்க தம்பி.
5: பாத்தியா ஸ்வாஜிகா, இந்த ஸ்வச்சாகிராயிங்க செய்யற வேலை சாதாரண விஷயமே இல்ல. அவங்கள மாதிரி நாமளும் நம்ம ஊர்ல தூய்மைக்காக ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலே பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்.
4: ஆமா சுஜல், தூய்மை பாரத இயக்கம் உண்மையிலேயே இந்தியால ஒரு பெரிய மாற்றத்தை தான் உருவாக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு கிராமமும் ODF பிளஸ் மாடல் கிராமமா மாறிக்கிட்டே இருந்தா நம்ம நாடு இன்னும் ஆரோக்கியமாவும் முன்னேற்றமாவும் இருக்கும் இல்லையா?
5: நீ சொல்றது ரொம்ப சரிதான். நான் கூட சின்ன வயசுல எங்க ஊர்ல உள்ள ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்ப எங்க ஆசிரியர், நாம கண்டிப்பா கழிப்பறைய தான் பயன்படுத்தணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கழிப்பறைய பயன்படுத்தினதுக்கு பின்னாடியும் கைகளை சோப்பு போட்டு கழுவணும், குப்பைய கண்ட கண்ட இடத்துல போடக்கூடாது அப்படின்னு தினமும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்ப கத்துக்கிட்ட அந்த நல்ல பழக்கம் தான் இன்னைக்கு என் கூடவே இருக்கு. அதனாலதான் நானும் இந்த இயக்கத்துல ஆர்வமா பயணிக்கிறேன்.
4: அடடே, நீ ஒரு கிராமத்து ஸ்கூல்ல தான் படிச்சியா?
5: ஆமா, என்னோட ஆரம்ப கல்வி முழுக்க என்னோட கிராமத்துலதான். அதனாலதான் தூய்மைங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு நல்ல பழக்கமா மாறணும்னு என்னால முடிஞ்ச விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கேன்.
4: இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது சுஜல். தூய்மை பாரத இயக்கத்துக்கு கீழே தான் மாநிலம், மாவட்டம், கிராமம்னு ஒவ்வொரு மட்டத்திலையும் சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குது. அதுல முக்கியமானது கிராம குடிநீர் மற்றும் சுகாதார குழு. இந்த குழு தான் கழிப்பற கட்டுறது, தூய்மை பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, ODF பிளஸ் மாடல் கிராமமா உருவாக்குற பணிகளை ஒருங்கிணைக்கிறதுன்னு இப்படி நிறைய முக்கியமான பொறுப்புகளை கவனிச்சிட்டு இருக்காங்க.
5: அப்படியா? இப்பதான் எனக்கு புரியுது. நம்ம தெருக்கூத்தல நடிச்ச அக்கா கூட தெரியும்ல, அவங்களும் இந்த கிராம குடிநீர் மற்றும் சுகாதார குழுல உறுப்பினரா இருக்காங்க.
4: அப்படியா? இப்ப எல்லாமே எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு.
5: சரி நண்பர்களே, இப்ப நாம நிகழ்ச்சியோட ஒரு சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம். போன நிகழ்ச்சியை கேட்டு நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய நேயர்கள் பதில்கள் அனுப்பி இருக்கிறாங்க. அதாங்க தூய்மையான கிராமம் பத்தின நல்ல ஸ்லோகன் எழுதி அனுப்ப சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா?
4: ஆமா, அப்பனா நம்ம நேயர்களும் நல்ல ஸ்லோகன்ஸ்லாம் அனுப்பிருக்காங்களா?
5: நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. அதுல இருந்து பெஸ்ட் 3 செலக்ட் பண்ணிருக்கோம். தூய்மையான கிராமம் நம் எல்லோரின் லட்சியம், தூய்மையை போற்றுவோம், வளமான வாழ்வை உருவாக்குவோம். தங்கச்சி மடத்துல இருந்து ஆரோக்கியம் அப்படின்றவங்க அனுப்பியிருக்காங்க, சூப்பர்ல. அடுத்ததா அக்கால் மடத்துல இருந்து ராஜ், அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, தூய்மையான கிராமம் ஆரோக்கியத்தின் அடையாளம், குப்பையை அகற்றுவோம், மகிழ்ச்சியை வளர்ப்போம். ஹடடே, நல்லா இருக்கே. அடுத்ததா பாத்தீங்கன்னா மண்டபத்துல இருந்து முருகன், அவங்க என்ன அனுப்பியிருக்கிறாங்க, தூய்மையான கிராமம் தமிழ்நாட்டின் பெருமை, தூய்மையை காப்போம், தலைமுறையை பேணி காப்போம். சூப்பர்ல.
4: வாவ், ஸ்லோகன் செம்மையா இருக்குது. போட்டியில கலந்துகிட்ட எல்லா நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
5: சரி மக்களே, இந்த வார கேள்வியும் சொல்லிடுறேன். ஈர குப்பைனா என்ன, உலர் குப்பைனா என்ன? அதோட ஈர குப்பைக்கும் உலர் குப்பைக்கும் எந்த நிற குப்பை தொட்டிய பயன்படுத்தணும், இதுதான் இந்த வாரத்துக்கான கேள்வி.
4: உங்க பதில்களை உடனே எங்களுக்கு அனுப்புங்க. சரியான பதில் அனுப்புற நேயர்களோட பெயர்கள் அடுத்த எபிசோட்ல அறிவிக்கப்படும். உங்க பதில்களை அனுப்ப வேண்டிய எண் 709-443-9999.
5: சரி நண்பர்களே, நேரம் வந்துருச்சு, நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்னலாம் பத்தி பேசணும், ஸ்வச் சுஜல் கிராமத்தோட கதை, இதுல கழிப்பறை எப்படி சரியா பயன்படுத்தணும், எப்படி பராமரிக்கணும், திடக்கழிவு திரவக்கழிவு மேலாண்மை ஏன் முக்கியம், தூய்மை பாரத இயக்கம் எப்படி செயல்படுது, அதோட முன்னேற்றம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
4: அடுத்த எபிசோட்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் அப்படின்ற இலக்கோட செயல்படுற ஜல் ஜீவன் இயக்கம் பற்றி விரிவா பேசலாம். அது எப்படி செயல்படுது, இது வரைக்கும் என்னென்ன சாதனைகள் நடந்திருக்குது, அதை எல்லாத்தையும் உங்க கூட பகிர்ந்துக்கிற போறோம்.
5: அது மட்டும் இல்லங்க, ஜல் உற்சவ், ஜல் அர்ப்பன் திவாஸ்னா என்ன, ஒரு ஒரு வீட்டுக்கும் குழாய் மூலம் தண்ணீர் எப்படி போகுது, குடிநீரோட தரத்தை பரிசோதிக்கிறதுல பெண்கள் எப்படி முக்கிய பங்கு வகிக்கிறாங்க, ஜல் ஜீவன் இயக்கத்தோட முக்கியமான அம்சங்கள் என்ன, இதையெல்லாம் பத்தி அடுத்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம்.
4: அது வரைக்கும் உங்களோட பதில்களை எங்களுக்கு அனுப்ப மறந்துடாதீங்க. வீட்டு கழிப்பறைய சுத்தமா பராமரிங்க. மத்தவங்களுக்கும் தூய்மையோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுங்க. நெகிழி பைகளை முடிஞ்ச வர தவறுங்க. குப்பைகளை கண்ட இடத்துல போடாம குப்பை தொட்டில போடுங்க. தூய்மைய பரப்புங்க. நம்ம ஊரையும் நம்ம நாட்டையும் இன்னும் அழகா மாத்துவோம். தூய்மையான இந்தியா, அழகான இந்தியா.
5: சரி நண்பர்களே, இதோட நாங்க விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.
8: என்ன ஜான்ஹோரே தம்பி, கேட்டிங்களா?
9: கேட்டேங்கா.
8: நானும் கேட்டேன். தூய்மைங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி. தெரு, ஊர், கிராமம், வீடு எல்லாமே நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும். நீங்கள் வந்து அதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ODF பிளஸ் அப்படின்னா வந்து அந்த கிராமமாக நம்ம மாற்றணும். அதாவது பாத்ரூம் வசதிகள் அந்த இதில் பண்ணுறது, திறந்த வெளியில் வந்து நம்ம கழிப்பறை யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது திறந்த வழிகள்லாம் நம்ம மனம் கழிக்கக்கூடாது. சரி, ODF அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் தானே?
9: அதாவது இந்த இப்ப நீங்க சொன்னது அதானதுக்கா?
8: ஆமா. அதே மாதிரி திடக்கழிவு வந்து முறையாக மேலாண்மை செய்யப்படும் கிராமம் வந்து ODF ப்ளஸ் மாடல் கிராமம். கழிப்பறை வசதி இதெல்லாமே ODF ப்ளஸ் கிராமம். இந்த மாதிரி நம்மளும் நம்மளை வந்து நம்மளோட தெருவாக இருக்கட்டும் ஊராக இருக்கட்டும் இதையும் நம்ம மாற்றணும். நம்ம வீடு, நம்ம தெரு, நம்ம கிராமம் அதெல்லாம் சுத்தமாக இருக்க நம்மளும் உழைப்போம். அது வந்து நம்மளோட பொறுப்பு தான். ஸ்வாஜிகா, சுஜல் அவங்களையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதே மாதிரி தூசிகா அதையுமே கேட்டிருப்பீங்க. தூய்மையோட அடையாளம் தான் சுஜல், ஸ்வாஜிகா. அதே மாதிரி அசுத்தத்தோட அடையாளம் வந்து தூசிகா. நம்ம வந்து சுஜல், ஸ்வாஜிகா அவங்களோட அடையாளத்தை தான் பின்பற்றணும். கழிப்பறை சுத்தம் இல்லாமல், உடஞ்ச குழாய், மக்களை வந்து நோயாளி ஆக்கிறது இதோட வேலை, அதாவது தூசிகா அவங்களோட வேலை. குப்பை தொட்டி இருந்துமே நம்ம குப்பையை வந்து குப்பை தொட்டியில் போடாமல் இருக்கிறோம், அலட்சியப்படுத்துகிறோம். நிறைய தூய்மையாளர்கள் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. நம்ம போடுற, நம்ம வீட்டில் இருக்கிற அந்த குப்பையவே நம்மளால் கையாளும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்க வந்து எல்லா தெருக்கள்ல இருக்கிறது, ஊர்கள்ல இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க இப்படி கையாளும் போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் நம்மளும் நினைச்சு நம்ம அந்த இடத்துல இருந்தா எப்படி இருப்போம் அப்படின்னு நினைச்சு வந்து நம்ம செயல்படணும். சரி, அடுத்ததா உங்களுக்கு புரிஞ்சதை நீங்களும் சொல்லிருங்க.
9: ஓகேக்கா. அதாவது நம்ம வீடு, நம்ம தெரு, நம்ம வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணா போதாது, நம்மளுடைய தெருவையும் நல்லா சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திறந்த வெளி நிலையில் நம்ம கழிப்பறை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும்தான் போடணும். அதுவும் எல்லா குப்பையும் ஒரே இதில் போடக்கூடாது. அதாவது மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு ரெண்டு இருக்கும். இது மக்கிற குப்பை, இது மக்காத குப்பை. பிளாஸ்டிக்லாம் ஒரு இதில் போடணும். இந்த தோல் இல்லை இந்த பேப்பர் இந்த மாதிரி இருக்கும்ல, அதை வேறு ஒன்றில் போடணும். இது நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கா.
8: ஆமாம், மக்கும் குப்பை, மக்காத குப்பை. பிளாஸ்டிக்லாம் நம்ம மண்ணில் போடும்போது அது வந்து எப்போவுமே அது மக்காது. அதனால் வந்துட்டு அதெல்லாம் நம்ம மண்ணில் போடுறதுக்கு பதிலாக வேற ஏதாவது வேற மாதிரி டிஸ்போஸ் பண்ணலாம். கைகளை சுத்தம் பண்ணணும். ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க கைகளை வந்து எத்தனை வாட்டி, அதோட ரூல்ஸ்லாம் இருக்கும் கைகளை சுத்தம் பண்ணுறதுக்கு. பொது இடத்துல குப்பைகளை போடக்கூடாது. வீட்டின் கழிவு நீரை வந்து நம்ம தெருவில் விடக்கூடாது. தூய்மையாக டெய்லியும் நம்மளும் இருக்கணும், நம்ம தெருவையும் மாற்றணும். அடுத்ததான் உங்களுக்கு ஒரு கேள்வியுமே கேட்டிருக்காங்க, ஈரக்குப்பை உலர்குப்பை இதோட வித்தியாசம். இது ஈரக்குப்பைனா என்ன, உலர்குப்பை என்னென்னு உங்களுக்கும் தெரியும்னா நீங்களுமே இதில் கலந்துக்கிட்டு பதில்களை சொல்லலாம். சரி, அடுத்ததான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கேம் சொல்லிடுங்க.
9: ஓகேக்கா. அதாவது
8: மாத்தி யோசி கேம் தான் நம்ம விளாண்டுட்டு இருக்கோம். பாகம் ஒன்று. அதாவது நாங்கள் இப்போ உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் நான் இன்றைக்கி சாப்பிட்டேன் அந்த மாதிரி வேறு ஏதாவது பதில்களை சொல்லணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கேம் விளாண்டுட்டு இருக்கோம். 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியும் கால் பண்ணி உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததான் வந்து பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் OCFM 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் மரிய சாந்தி. எனக்கு 63 வயசு ஆகுது. நான் வடக்கத்தில் உள்ள வசித்து வருகிறேன். 67 கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால சொல்லவே முடியாது, நான் பட்ட வேதனை கஷ்டம் சொல்ல முடியாது. நான் 3 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. என்னுடைய தொழில் என்ன, நான் வந்து அப்பா கடலுக்கு போவாங்க, கடலுக்கு போய் அந்த வத்தை கடத்திட்டாங்க. நான் அந்த பிள்ளை, ரெண்டு பிள்ளைய சின்ன பிள்ளை இருக்கும்போது வத்தை கடத்திட்டாங்க. வத்தை கடத்த அந்த கட் சரக்கு போய் நான் காய வச்சு ஒரு வியாபாரிக்கு போட்டு என் பிள்ளைகளை காப்பாற்றி அதுகளை வச்சுக்கிட்டு நான் வந்தேன். நான் எங்கள் அப்பா என்ன இருந்திருந்தா என்னைய கடக்கால இல்லையே, எனக்கு சம்மந்தப்பட மாட்டாங்க. எங்கள் அப்பா இறந்த பிறப்பு வரது நான் கடக்காலைக்கே போனேன். 6 குழந்தை பெற்றேன். 6 எனக்கு 3 பொண்ணு 3 பையன். அது அந்த பிள்ளை தான் எல்லாமே சாக்கு போடும், அது போடும், எல்லாம் செய்யும். பூச்சி சாக்கு, பூச்சிக்காரன்ட சாக்கு போடும், சாக்கு அள்ளி போடும், எல்லாமே அது செய்யுங்க. எனக்கு உதவியாக இருந்தது என்னுடைய 3 பெண்ணு தான். பையங்க சின்ன சின்ன பையங்க, உழைக்கக்கூடிய பிள்ளை கிடையாது. 4வது பையன், 5வது பையன், 6வது பையன். அப்போ விடியத்தினால வேலை வந்து நாங்கள் 5 மணிக்கு தான் எங்கள் வீட்டுக்கு வருவோம். அந்த கருவாடை காய வச்சு கொடுத்துட்டு கொண்டுட்டு வச்சுட்டு பதமாக இருக்கிற அந்த கருவாடுகளை காய வச்சுட்டு மழையில் ரொம்ப மழைனா ஓவராக வேலை இருக்கும். புழு புளுத்துருமும் நல்லா வேலை இருக்கும். 1 தடையே 6 மணி மிளக்கிறோம் இங்கே வரும். எனக்கு பெண்கள் நிறைய பேர் கடைக்கரைக்க வேண்டாங்க, பெண்கள் காயப்படுறதுக்கு வேண்டாங்க. இப்போ தான் நம்ம கடைக்கரைக்கு ரொம்ப ஓவர் இல்லை. இப்போ மோசம் அவ்வளோ வேறு போக மாட்டாங்க. இப்போ வந்து மக்கள் வந்து அவங்களே பார்த்துக்கிறாங்க. சமையல் பொம்பளை தான் சமைக்கணும்ப்பா. சமைச்சு கஞ்சி பானை கொடுக்கணும், கஞ்சி கொடுக்கணும், ஆட்களுக்கு எல்லாம் பண்ணணும். அது பட்டம் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்த டாச்சர் அதிகம். அதையும் தாண்டி நான் நீஞ்சு ஒரு அளவுக்கு ஒரு மனுஷியாக வந்தேன். ஆனால் நல்லா தான் பிழைச்சேன். பிழைக்கலன்னு சொல்லலை. யார்கிட்டையும் போய் சோத்துக்கோ கஞ்சிக்கோ சாப்பாட்டுக்கோ யார்கிட்டையும் நான் போய் எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, கஞ்சிக்கு இல்லை, துணி இல்லை, அது இல்லைன்னு கேட்டது கிடையாது. என்னுடைய இதை கொண்டு என்னுடைய ஊக்கத்தை கொண்டு தான் நான் அதுமே எல்லாம் ஆனால் அனைத்து பேருக்கும் நான் உதவியாக இருந்தேன். கணவருடைய அன்பு கிடையாது, கணவருடைய உழைப்பு கிடையாது, கணவருடைய சொத்து கிடையாது. ஒரு முதலில் அவர் எனக்கு தந்துட்டு போகலை. என் கையை ஊண்டி தான் நான் கரணம் பாயேன். அரிசி வாரம் பார்த்தேன், சவுளி வாரம் பார்த்தேன். என்னால் முடிஞ்சது எந்த தொழிலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜான் ஹோரே.
4: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
4: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
6: மாமு கரவட்டக்கலை தங்கச்சி போட மீரானிசு பேசுறேன்.
4: நல்லா இருக்கீங்களாண்ணா?
6: நல்ல நலகமா இருக்கிறேன்.
4: ஓகே, நான் இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா? ஆமாண்ணா, நாங்கள் கேள்விகள் கேட்போம், ஆனால் அதுக்கு வேற ஏதாவது பதில் நீங்க சொல்லணும்ண்ணா.
6: ஆமா.
4: ஓகேண்ணா, உங்களோட நம்ம ஜான் ஹோரே தம்பி இப்போ
6: விளையாடுவாங்கண்ணா. தம்பி சொல்லுங்க. தம்பி
5: ஓகேண்ணா, இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடவா?
6: தம்பி கேளுங்க. தம்பி கேளுங்க.
5: உங்க பேர் என்ன?
6: நாளைக்கு நான் ஊருக்கு போகணும்.
5: எந்த ஊரு?
6: குளிக்கணும்.
5: தலை குளிக்க போறீங்களா?
6: சாப்பிட்டு இருக்கேன்.
5: என்ன சாப்பிடுறீங்க? எங்க இருந்து?
6: பைக் ஓட்ட தெரியாது எனக்கு.
5: பை, அப்ப கார்ல ஓட்டுவீங்களா?
6: கண்ணாடி போட்டு
5: இருக்கேன்.
6: என்னதுன்னா போட்டு இருக்கேன்.
5: நான் உங்களுக்கு எத்தனை காலு?
6: மாடு பக்கத்துல மேஞ்சிட்டு இருக்குது.
5: அப்படியா? என்ன சாப்பிட்டு இருக்கிறது? புல்லு
4: சூரியன் மறைஞ்சு நிலா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்ப நீங்க வின் பண்ணிட்டீங்கண்ணா.
6: சரி, ரொம்ப நன்றி.
4: ஓகேண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
6: தளபதி விஜய் எடுத்த
4: என்ன தலைப்பு வாசிக்கிறேன் அப்படின்னா,
5: ஜப்பான் பேனா. இப்போ விட்டர்லேருந்து வாசிக்கிறேன். அது எழுதுனவங்க பேர் நான் சொல்லவே இல்லைல்ல. ஓகே சொல்லிடுறேன். உதய சங்கர் தான் அது எழுதுனாங்க. இப்போ விட்டர்லேருந்து வாசிக்கிறேன். ஜப்பான் பேனாவை காணவில்லை. ராம் மிகவும் சோகமாய் அழுதுவிட்டான். ஆகாஷ் கண்ணில் அந்த பேனா தென்பட்டது. ஆனால் அவன் எடுக்கவில்லை. யாரோ எடுத்திருப்பார்கள் என்று அவன் நினைத்து புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தான். எல்லா மாணவர்களும் ஆகாஷ் மேல் சந்தேகப்பட்டு ஆகாஷை இவன் தான் எடுத்திருப்பான் என்று எல்லோரும் கத்தினார்கள். ஆகாஷ் நான் எடுக்கவில்லை என்று சொன்னாலும் கேட்கவில்லை. அப்போது தமிழாசிரியர் உள்ள வந்து ஏன் இவ்வளோ கத்துகிறீர்கள் என்று கேட்டார். இவன் இப்படி இவனுடைய பேனாவை எடுத்து விட்டான், அதுவும் ஜப்பான் பேனாவை என்று சொன்னபோது ஆகாஷ் எடுத்திருக்க மாட்டான் என்று சொல்லும்போது ஆகாஷ் கண்ணில் கண்ணீர் பொங்கியது. அவன் அழுது கொண்டே எழுந்தான். உண்மையில் நான் எடுக்கவில்லை ஐயா, அவர்கள் சும்மா சொல்கிறார்கள் என்று அழுதான். அவர் அவன் அருகில் வந்து அணைத்து கொண்டார். வகுப்பே அதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டது. அப்போது ஒரு சிறுவன் ஓடி வந்து ஒரு பேனாவை காட்டினான். இது உங்களுடைய வகுப்பில் இருந்ததா என்று பார்த்தால் அது ராமுடைய ஜப்பான் பேனா. இது எங்கே கிடைத்தது என்று கேட்கும் பொழுது இது கழுவும் இடத்தில் எனக்கு கிடைத்தது என்றான் அந்த சிறுவன். அப்போது பாத்தியாராம், ஆகாஷ் எடுக்கவில்லை, நீ தான் எங்கேயோ போட்டுவிட்டு ஆகாஷை சொல்லியிருக்கிறாய். ஆகாஷ் ஒரு தடவை திருடியிருக்கலாம், ஆனால் அடுத்த தடவை அவன் திருடவில்லை, எனவே அவனை யாரும் சொல்லக்கூடாது என்றார்.
4: சரி ஓகே, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில், அதாவது நாளைக்கான பகுதியில் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நான் ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். உலகத்தில் இருக்கிற பலவிதமான நோய்களில் அதிக ஆபத்து அப்புறம் வந்து பயம் இருக்கிற ஒரு நோய் தான் கேன்சர் புற்றுநோய்ங்கிறது. இதுக்கான சிகிச்சைகளுமே அதிகமாகிட்டு வர்றனால அதுக்கான ஒரு படிப்புமே பல பேருக்கு வந்து தெரிய வந்துட்டு இருக்கு. கேன்சர் பயாலஜி, புற்றுநோய் உயிரியல்னு தமிழில் வந்து சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, புற்றுநோய் செல்களோட அந்த வளர்ச்சியை கண்காணிக்க பரவக்கூடிய ஒரு முறை. அதை தடுக்க என்ன மாதிரியான சிகிச்சை முறைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவத்துறை படிப்பு தான். இது வந்து பேசிக்காக 3 வருஷ கோர்ஸ் தான். அதோட பாடங்களில் வந்து செல் உயிரியல், அதாவது செல் வளர்ச்சியை கண்காணிக்கிறது, கேன்சருக்கு எதிராக உடம்போட அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது, அப்புறம் புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கூட கற்றுக்கலாம். இளங்கலை படிப்பில் அடிப்படையான விஷயங்கள் தான் கற்றுக்க முடியும். ஆனால் உயர் படிப்பு எம்எஸ்சி டிகிரி மூலமாக ஆராய்ச்சியாளர் கூட ஆகலாம். லேப் பயிற்சிகளுமே இந்த டிகிரியிலேயே சேர்த்து கற்றுக் கொடுப்பாங்க. அதிகரிச்சுட்டு வரக்கூடிய நோய்களில் இதுவும் ஒன்றா இருக்கிறனால வேலை வாய்ப்புகளுமே இதுக்கு வந்து அதிகம். இந்தியாவில் பல தனியார் பல்கலைக்கழகங்களில் இந்த கோர்ஸ் வந்து இருக்குது. ஆனால் பெங்களூர் மாதிரியான ஊர்களில் தெளிவான பாடங்களாக சொல்லித்தராங்க. ரிசர்ச்சர், டெக்னீஷியன் இந்த மாதிரி வேலை பதவிகளுமே இருக்குது. சரி, நம்ம கேமை லாஸ்டாக சொல்லிட்டு போயிருங்க ஜான்ஹோரே.
5: அதாவது நாங்கள் வந்துட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்போம், அதுக்கு நீங்கள் அந்த ஆன்சர் சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேறு ஆன்சர் சொல்லலாம்.
4: ஆமாம், நாங்கள் வந்து கேள்விகளை கேட்போம், அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஆன்சரை சொல்லணும். அதான் இன்றைக்கி நம்ம விளாட்றோம், அதாவது மாற்றி யோசி பாகம் 1 இந்த கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094449999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ நீங்கள் வந்து எங்களோட கலந்துக்கலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
4: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
5: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேயர்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:02 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் கார்த்திகா. அப்புறமா
7: நான் ஜாபீர்.
6: சரி, அடுத்ததான் நீங்க என்ன புக்கு வாசிக்கிறீங்க?
7: நானா வந்து விசிலடிக்கும் சைக்கிள் உதய சங்கரவங்களால இயக்கப்படுச்ச அந்த புக்கை தான் வாசிக்கிறேன்.
6: சரி, நம்ம ஜாபிர் தம்பி வந்து அந்த புக்கை தொடர்ந்து வாசிப்பாங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்? இன்னைக்கு நம்ம மாத்தி யோசி கேம் தான் விளையாடுறோம். அதாவது நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் வேற பதில்களை சொல்லணும். சரி, இப்போ நீங்கள் வாசிக்கிறீங்களா?
7: வாசிக்கிறேங்கா. அதாவது நம்ம விசிலடிக்கும் சைக்கிள் அப்படின்னு தான் அந்த கதை போட்டிருந்தோம். சைக்கிளுக்கு பெருமையாக இருந்தது. அண்ணனும் தம்பியும் அந்த சைக்கிளுக்கு ஓட்டுவதற்காக சண்டை போட்டார்கள். பிறகு அவர்களுடைய அப்பா வந்து சமாதானம் செய்தார். 1 மணி நேரம் அண்ணன் ஓட்டட்டும், பிறகு 1 மணி நேரம் தம்பி ஓட்டட்டும். இப்போது தம்பியின் முறை. அவன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாய் சுற்றினான். 1 மணி நேரத்துக்கு பிறகு சைக்கிளை அண்ணனிடம் கொடுத்தான். அண்ணன் சைக்கிளை திரும்பி ஏற்றி கொண்டு விளையாட்டு மைதானத்துக்கு போனான். சைக்கிளில் அவர்கள் மைதானத்து ஓரமாய் நிறுத்தினார்கள். பிறகு விளையாட போய்விட்டார்கள். சைக்கிள் தனியாக நின்று கொண்டிருந்து இருட்டிவிட்டது. யாரும் வரவில்லை. யாராவது வாருங்கள் என்று சைக்கிள் காத்திருந்தது. சைக்கிளுக்கு கொஞ்சம் பயமாக கூட இருந்தது. உடனே விசிலடிக்க ஆரம்பித்தது. இப்போது பயமில்லை. அப்படியே விசில் எடுத்துக்கொண்டே வீட்டுக்கு நடந்து சைக்கிள் போனது. அவ்வளோதான் அந்த கதை. அதுக்கப்புறமா இன்னொரு கதை இருக்குது. அது என்ன அப்படின்னா, சூரியனும் குட்டி குட்டி குருவிகளும் குருவி குஞ்சுகளும் அப்படின்ற மாதிரி கதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
6: சரி, இதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து அடுத்த பகுதியில் வந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நான் ஒரு கேம் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். ஸ்குவாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
7: ஸ்குவாஸ் இல்லைக்கா.
6: இது வந்து ரொம்ப வேகமான ஒரு நல்லா விளையாடுற ஒரு இன்டோர் கேம் தான். 2 பிளேயர்ஸ் இல்லைன்னா 4 பிளேயர்ஸ் வந்து கலந்துப்பாங்க. பிளேயர்ஸ் 2 பேருமே ஒரே சுவரை நோக்கி நின்று பந்தை வந்து மாறி மாறி அடித்து விளாடணும். எதிராளி அடித்த பந்தை வந்து தரையில் 1 முறைக்கு மேலே பாயிறதுக்கு முன்னாடி அதை திரும்பியும் அடித்து முன் சுவருக்கு வந்து அனுப்பணுமா. இதை சுவர் பந்து அப்படின்னுமே சொல்கிறாங்க. 4 சுவர்களுக்குள்ள வந்து ஒரு சிறப்பு மட்டை, அப்புறம் வந்து சின்ன ரப்பர் பந்தை வச்சு ஆடப்படுற ஒரு வேமான உட்புற விளையாட்டு தான். 19ஆம் நூற்றாண்டில் முன்பகுதியில் முன்னாடி இதில் வந்து இங்கிலாந்தில் உருவான இந்த விளையாட்டு தற்போது உலகளவில் வந்து ரொம்பவே பிரபலமான, அப்புறம் சிறந்த உடற்பயிற்சி தர விளையாட்டில் ஒன்றா கருதப்படுது. இதில் வந்து 3 முக்கியமான கோடுகள் இருக்கும். அவுட்லைன், சர்வீஸ் லைன், டின், அப்புறம் வந்து சைடு அண்டு பேக் வால்ஸ். அதாவது பந்த முன் சுவரில் அடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லைனா பின்னாடியோ இந்த சுவரில் பட்டு அது வந்து போகணுமா. சர்வீஸ் செய்கிறவங்க வந்து சர்வீஸ் பாக்ஸில், ஒரு காலையாவது வந்து உள்ள வச்சபடி வந்து பந்த முன் சுவரில் சர்வீஸ் லைனுக்கு வந்து மேலே அடித்து ஆட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா. ஒரு கேம் வந்து பொதுவாக 11 புள்ளியை கொண்டது. ரெண்டு பிளேயர்ஸ் வந்து 10-10 என சமநிலையில் இருந்தால் தொடர்ந்து ரெண்டு புள்ளிகளில் வந்து முன்னிலை பெற அந்த பிளேயர் தான் இந்த கேமோட வின்னர். லைட்டாக விளாட்ட வந்து கேட்டால் கொஞ்சம் கேள்விப்படாத மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி குழப்புற மாதிரி இருக்குல்ல ஜானுரே ஜாபீர்.
7: ஆமாக்கா.
6: ஆனால் இப்படியுமே கேம்ஸ்லாம் இருக்குது. சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் விளையாடுற கேமே சொல்லிடுங்க. சரி, நானே சொல்லிடுறேன். மாத்தி யோசி பாகம் ஒன்று தான் விளாடுறோம். அதாவது
7: நான் யோசி பாகம் ஒன்று. இது எப்படி விளாடுறது?
6: இது வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் வந்து நான் இன்றைக்கி சாப்பிட்டேன் அந்த மாதிரி வேறு பதில்களை சொல்லணும்.
7: ஆ சரிக்கா.
6: ஓகேவா? இந்த மாதிரி தான்
7: சொல்லக்கூடாதா? பேர் இல்லை, நேம் அப்படின்னு சொல்லக்கூடாதா?
6: ரொம்ப நம்ம ஜாபர் தம்பிக்கா அறிவுப்பா. சரி ஓகே, நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்களோட சேர்ந்து விளையாடலாம். நம்ம மீரான் யூசுஃப் அண்ணா மாதிரி. சரி, அடுத்ததான் வந்துட்டு நம்ம மீரான் யூசுஃப் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஜெயினத்தம்மா, என் வயசு 60, பிறந்தது இந்த ஊர் தான் பாம்பன். 1986 நடந்தது. பாலத்தில் மலையில் பெருங்காத்தும் போய்

0: பொறுப்போம், மாலு முடிப்போம். அந்த வல்லம் வத்தைக்கையோடு நாங்கள் வந்து மிளகா அரைச்சி கொடுத்துருக்கோம். சாப்பாடு ஒன்றுங்க எங்களுக்கு. நாங்கள் அவ்வளோ நிறமையில இருந்தோம் இந்த ஏரியாவில். நாங்கள் வந்து ஒரு 100 ரூபா 50 ரூபா கொண்டு வந்து தருவாங்க. ஒரு சட்டியில் மிளகா மல்லியை கொண்டு வந்து அரைச்சி நாங்கள் கொடுப்போம். மிக்சிலாம் கிடையாது, இல்லை அம்மியில் தான் அரைச்சி கொடுத்தோம். சுமாராக நாங்கள் வறுத்து கருகருண்டு அரைச்சி உருட்டி ஒரு சட்டியில் கொடுத்துருவோம். தேர் இங்கே இருக்குவார் மாட்டுக்கறி கடை, அங்கே நொண்ணுங்க வல்லங்க வத்தையெல்லாம் கட்டி கிடக்கும், வெட்டலாக இருக்கும். அதுக்கு பேர் சவுக்கை, இந்த இடத்துக்கு பேர் சவுக்கை. இதில் வெட்டலாக இருக்கும். எங்கள் வாசலில் நின்றால் கடல் தெரியும். வல்லங்களை கொண்டு வந்து கட்டி போடுவாங்க, அதுலேருந்து ஒரு சவுக்கை இருக்கும், அதில் படுத்து கிடக்குங்க. சவுக்கைன்னு சொல்லுது கிரவுண்டை. இப்போ கிரவுண்டுங்கிறோம், அப்போ சவுக்கைமோ. எப்போ வல்லங்க வந்து கட்டுவாங்க, தோணியை வந்து கட்டுவாங்க இந்த கடற்கரை சைடில். அங்கேருந்து வந்து மடி பொத்துங்க, மீனை கொண்டு வந்து கொடுக்குங்க கம்பெனிக்கு. போக்குவரத்துலாம் இப்படி கிடையாது, கம்மி, கூட்டம்லாம் கம்மி தான். எங்கே இந்த காற்று புயலுக்கெல்லாம் வந்து வல்லங்க வத்தையில் போனோம். இங்கேருந்து போய் மண்டபம் போவோம். 2, 3, 4, 5 கிட்டங்கி இருக்குது. இதெல்லாம் பூரா கிட்டங்கியில் ரேஷன் கடைங்க இருந்துச்சு, போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு, தபால் ஆஃபீஸ் இருந்துச்சு, கஸ்டம்ஸ் இருந்துச்சுங்கண்ணே. எல்லாம் இப்போ பழைய சொல்ல வீடு கட்டி வாடகைக்கிட்டுருக்காங்க.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 6:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோட விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
5: ஜாபீர்.
4: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கத்தரையில் இருந்த சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
4: நாங்க நல்லா இருக்கோம்னா. நீங்க எப்படின்னா இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்குப்பா இந்த பொழுதெல்லாம் உங்களுக்கு?
4: ரொம்பவே ஜாலியா தானா போகுது.
6: வெயில் தானா, மழை பெஞ்சுதா?
4: வெயில் தானா, ஆனா வந்துட்டு கொஞ்சம் காத்து மாதிரி இருந்துச்சுன்னா, ஓவர் காத்தா இருந்துச்சு.
6: வேலூர்னா பயங்கரமான வெயில் தான். இப்பதான் கொஞ்சம் கிளவுடியா மழை வர மாதிரி இருக்கு. பாப்போம் மழை வருதா.
4: சரி ஓகே, நான் கண்டிப்பா பாப்போம்னா மழை வருதான்னு. சரிண்ணா, இன்னைக்கு வந்து நம்ம கேம் கேட்டுட்டு இருந்தீங்களானா?
6: ஆமா, மாத்தி யோசி.
4: ஓகேண்ணா, விளையாண்டுருவோமாண்ணா?
6: போலாம் போலாம்.
4: சரி ஓகேண்ணா, நான் கேட்க ஆரம்பிக்கவா?
6: கேளுங்க கேளுங்க.
4: இன்னைக்கு மதியம் நீங்க என்னண்ணா சாப்பிட்டீங்க?
6: கடல் ஓசை ஃபார்ம்ல பேசிட்டு இருக்கேன்.
4: எத்தனை மணிக்கு பேசிட்டு இருக்கீங்கண்ணா?
6: கால் மேல கால் போட்டு உட்கார கூடாது.
4: ஏண்ணா?
6: பெரியவங்க முன்னாடி நம்ம எப்பொழுதுமே சிரிச்சு கொண்டே இருக்கணும்.
4: சரிண்ணா, நீங்க சிரிச்சு பேசுவீங்களாண்ணா?
6: எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாப்பா இருக்கு.
4: அந்த பாப்பா பேரு தெரியுமாண்ணா?
6: எனக்கு ரொம்ப பிடிச்ச விலங்கு பூனை.
4: உங்க வீட்ல பூனை இருக்கானா?
6: எறும்பு ஊற கல்லும் தேயும்ங்கிறது பழமொழி.
4: சரிண்ணா, இந்த பழமொழியோட விளக்கம் சொல்லிருங்கண்ணா.
6: என்னோட ஃப்ரெண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேம் சுதன்.
4: சரிண்ணா, அவங்க இப்ப எங்க இருக்காங்க?
6: ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் இதெல்லாம் கரண்ட் ஜாஸ்தி இழுக்கும்னு கேள்விப்பட்டேன்.
4: ஓகேண்ணா, இன்னைக்கு நீங்க வேலைக்கு போனீங்களாண்ணா?
6: எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அஜித் அவர்கள் தான்ப்பா.
4: சரிண்ணா, நடிகை அப்ப யார் பிடிக்கும்?
6: ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசை, அதுல பாடல்கள்லாம் அருமையா இருக்கும்.
4: கிரிக்கெட் பாப்பீங்களாண்ணா?
6: வாலிபால், ஃபுட்பால், பேஸ்கெட் பால் இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் ஜெர்மனில ரொம்பவே புகழ் பெற்றதா.
4: சரி ஓகேண்ணா, நம்ம ரெண்டு பேருமே போய்கிட்டே இருக்கோம்னா, அதனால நம்ம ரெண்டு பேருமே இந்த கேமோட வின்னர்னா.
6: வின்னர், சூப்பர் பா, சூப்பர், ரொம்ப சந்தோஷம்.
4: ஓகேண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
6: எனக்கு வந்து ஆறு சூர்யா அவர்களுடைய திரைப்படம் த்ரிஷாவோட காம்பினேஷன்ல, நெஞ்சம் என்னும் ஒரு நிலை, காதல் என்னும் திருவி நிலை, அந்த பல்லொலி பார்க்குறீங்களா?
4: ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா.
6: தேங்க்யூப்பா, இந்த டே உங்களுக்கும் சூப்பரா மீட்டும்.
4: நன்றிண்ணா.
6: பாய்ப்பா.
5: அப்புறமா நானுமே கதை சொல்லியிருந்தேன், அந்த கதையை சொல்லிடுவாக்கா?
4: சொல்லிடுங்க.
5: ஓகேக்கா, அதாவது அந்த விசில் அடிக்கும் சைக்கிள் என்ன அப்படின்னா, அதாவது அவங்க அப்பா வந்து நான் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கு

0: ஒரு அழகான ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தா நம்மளாம் எப்படி ரெண்டு பிள்ளைக்கும் ரெண்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தா தான் நம்ம வீட்டில் அமைதியாக இருப்போம். இதில் வந்து ஒரு சைக்கிளாக ரெண்டு பேருக்குமே கலவரம் ஏற்பட்டுருக்கு. அதனால் அப்போ அதை சண்டை சமாதானம் செய்து நீ ஒரு மணி நேரம் ஓட்டு, நீ ஒரு மணி நேரம் ஓட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லோரும் மாற்றி மாற்றி ஓட்ட ஒரு நாள் அண்ணனும் தம்பியும் அந்த சைக்கிளில் போயிட்டு கிரவுண்டுக்கு போயிருக்காங்க. கிரவுண்டில் போயிட்டு விளையாண்டு முடிச்சுட்டு மறந்துட்டு சைக்கிள் இல்லாத யாபத்தில் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த சைக்கிளுக்கு தனியாக நிற்க பயமாச்சான், நைட் ஆகிடுச்சான். அதோட அந்த சைக்கிள் வந்து விசில் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதோட வீடு திரும்பிச்சான். அதுக்கப்புறம் அவளை தான் அந்த கதை முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு கதை என்ன அப்படின்னா, சூரியனும் குட்டி குட்டி குருவி குருவி குஞ்சுகளும். காலை விடிந்தது. சூரியன் கண்களை மெல்ல திறந்து உலகத்தை பார்த்தான். வெளிச்சத்தினால் கண்கள் கூசின. மறுபடியும் கண்களை மூடி கொஞ்சம் கொஞ்சமாய் கால்வாசி கண்களை திறந்தான். அரை கண்களை திறந்தான். முக்கால் கண்களை திறந்தான். பிறகு முழு கண்களையும் திறந்தான். இப்போது கண்கள் கூசவில்லை. மேலே இருந்து கீழே பூமியை வேடிக்கை பார்த்தான். அப்படியே மெல்ல வானத்தில் காவல் நடைப்பயிற்சி செய்ய புறப்பட்டான். கீழே ஒரு கூரை வீட்டின் முற்றத்தில் ஒரு சிட்டுக்குருவி அங்குமிங்கும் பறந்து கொண்டிருந்தது. அது ஓலைகளுக்கு நடுவில் ஒரு கூடு கட்டி குஞ்சுகள் பொடித்திருந்தது. குட்டி கூட்டில் இரண்டு குஞ்சுகளும் இருந்தன. இரண்டு குருவி குஞ்சுகளில் ஒன்று ரொம்ப குட்டியாக இருந்தது. ஆனால் அந்த குட்டி குருவி குஞ்சு சுறுசுறுப்பாக இருந்தது. குட்டிக்குள்ளேயே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, குட்டிக்குள்ளேயே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக என்னோடய தகவலையுமே தெரிஞ்சுப்போம். விடுமுறை நாட்கள்லாம் வந்துட்டாலே போதும், குழந்தைங்க வந்து எல்லாரோட முக்கியமான வேலையாக இருக்கிறது விளையாட்டு மட்டும்தான். குறிப்பாக வந்து விளையாட போகிற குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் விளையாடுவாங்கன்னே தெரியாது. காலையில் போனால் மதியம் சாப்பாட்டுக்கு தான் சில பேர்லாம் வருவாங்க. அப்படி விளையாட்டில் ஆர்வம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படையான விஷயம்னா அது உபகரணங்கள் தான். அது குழந்தைங்களோட அடிப்படை உரிமைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலேயே திறமையோ இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்து குழந்தைங்க அதிகமாக இருக்காங்க. அந்த திறமைக்கான சப்போர்ட் கிடைக்கணும்னா அடிப்படை பொருட்களாவது வாங்கி கொடுக்கலாம். பேட், பால், ராக்கெட், நெட்டு, கயிறு, இந்த மாதிரி குழந்தைங்க கேட்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பொருட்களை அது நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும். அது அவங்களோட வயசுக்கு ஏற்றபடி இருக்கிறதும் அவசியம். அதாவது குழந்தைங்களோட எடை, உயரம், வயசு, இதுக்கு பொருந்துற மாதிரி வந்துட்டு இந்த விளையாட்டு அந்த விளையாட்டுக்கு உபகரணங்கள் இருக்கணும். விளையாட்டு பொருள்னு சொல்லிட்டு அவங்க பைக்கு கேட்குறாங்கன்னா அதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தரம் இல்லாத பொருட்களாக இருந்தால் அதுவுமே ஆபத்தை கொடுக்கலாம். அதனால குவாலிட்டி ரொம்ப முக்கியம். பொருட்களை கரெக்டாக வாங்கி கொடுக்கறத விட கிரிக்கெட் பேட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறப்போ அது வந்து ஒரு தனி உணர்வாக இருக்கும். விளையாட்டு உபகரணங்களுக்கு வந்து இத்தனை விதமான உரிமைகள் இருக்கணுமே சொல்கிறாங்க. சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம மாற்றி யோசி கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். அடுத்து மாத்தி ஓசி கேம் தான் விளையாண்டுட்டுருக்கோம். நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்களோட கலந்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சந்திரசேகரண்ணா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: சாதிக்,
2: நம்ம சாதிக் தம்பியும் அடுத்ததா பேசுறதுக்காண்டி இருக்காங்க. சரி, நீங்க என்ன புக் வாசிக்கிறீங்க?
3: துப்பறியும் சேகரன். இது சிறார் நாவல். வா, இது சொக்க நம்மளாலதான் ஏற்கப்பட்டிருக்கு.
2: சரி, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம்.
4: வணக்கம், ஆண்டினியன் பேசுறேன், பாம்பலேருந்து. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
2: நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம்.
2: உங்களோட பேரை இன்னொரு வாட்டி சொல்லிருங்க.
4: ஆண்டனி
2: இன்ஃபன்டா?
4: ஆமா.
2: சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம கேம் தெரியுமா உங்களுக்கு?
4: தெரியும்.
2: நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க?
4: 4th
2: ஸ்டாண்டர்டா? சரி, ஓகே. நம்ம இப்ப விளையாட ஆரம்பிப்போமா? உங்க பேர் என்னது?
4: நீ காலையில சாப்பிட்ட
2: என்ன சாப்பிட்டீங்க?
4: நாளைக்கு ஸ்கூல் போவேன்.
2: நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க?
4: நீங்க மலவளு.
2: உங்களுக்கு எப்படி தெரியும்?
4: இன்னைக்கு வீட்டுல மீன் குழம்பு.
2: நாளைக்கு என்ன குழம்பு?
4: என்ன
2: பாடல் வேணும்? சொல்லுங்கக்கா.
5: எங்களுக்கு மைக்கேல் படத்துல
2: ராமனா கடுத்து வாசிங்க.
3: நாடகத்து எல்லோரும் மதுரைக்கு மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்து பயணமானார்கள். முதலில் ரயில் அதன் பிறகு அங்கிருந்து பஸ் நாடக சாதனங்கள் எல்லாம் தனி வண்டியில் வந்தன. அழகான கிராமம் அது. நடிக்கார்கள் பணியாளர்கள்.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் அதை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த துப்பறியும் சேவகன், இதை எழுதினவங்க என் சொக்கன், இதை வந்து தெரிஞ்சுப்போம் அடுத்ததா. சரி, நீங்கள் வந்து வீட்டில் கிராஃப்ட்லாம் செய்வீங்களா? அதாவது பேப்பர் வச்சு ஏதாவது பட்டாம்பூச்சி செய்யறது, தவளெல்லாம் செய்வோமே, அந்த மாதிரி தான் செஞ்சிருக்கீங்களா?
3: அக்கா நான் ஃபஸ்ட்டு நான் சும்மா இருப்பேன்க்கா, போர் அடிக்கன்னு விளையாடுவேன். அப்படி யாருமே வெளியே இல்லைன்னா நான் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் சும்மா நானே பேப்பரில் வெட்டி இந்த மாதிரி பண்ணுவேன். நான் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டுக்குமே பண்ணுவாங்க.
2: சரி ஓகே. வீட்டில் குழந்தைங்க இருக்கிறப்ப போர் அடிக்குதுன்னு வந்து சொல்லி மொபைலில் எடுப்பது வந்து ரொம்ப சாதாரணமாக இப்போலாம் நடக்குது. அதுக்கு பதிலாக வீட்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கலை நேரத்தை பேரண்ட்ஸ் உருவாக்கலாம். பழைய நியூஸ் பேப்பர், கார்ட்போர்ட் பாக்ஸு, பயன்படுத்தாத பேப்பரை எடுத்துக்கிட்டு குழந்தைங்க தங்களுக்கு பிடிச்சதை வந்து வரையலாம். பேப்பர் கிராஃப்ட் செய்யலாம், கிரீட்டிங் கார்டு தயாரிக்கலாம். அது சரியாக இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அவங்களுக்கு கற்பனைக்கு இடம் கொடுக்கறது தான் முக்கியம். ஒரு நாள் வந்து எனக்கு பிடிச்ச வீடுன்னு சொல்லி வரையலாம், இன்னொரு நாள் என் கனவு பள்ளின்னு சொல்லி வரையலாம். ஃபேமிலியில் ஒருவருக்காக வந்து ஒரு சின்ன ஹேண்ட்மேட் கார்டு பண்ணலாம், அதாவது ஏதாவது கிரீட்டிங் கார்டு மாதிரி பண்ணி கொடுக்கலாம். பேரண்ட்ஸ் பக்கத்தில் உட்காந்து வந்து அவங்களோட சேர்ந்து செய்கிறது இன்னுமே நல்லது. இது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ இதை எப்படி செஞ்ச, சூப்பராக இருக்குன்னு அவங்கள வந்து பாராட்டலாம். எப்போவுமே வந்து ஃபோன் டிவின்னு இருக்கிறத விட ஓனாக கொஞ்சம் கற்றுக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து குழந்தைங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் அவங்களையே செய்ய வைக்கலாம். நல்லா இருக்குது, நல்லா இல்லை அது முக்கியம் இல்லை, அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்க அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல அதுதான் முக்கியம். அதனால் இந்த மாதிரி கை அதாவது கிராஃப்ட் பண்ணுறது இதுலேயும் அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்க வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் டிவி ஃபோன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் நம்ம வந்து குழந்தைங்களை வளர்க்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் சாதிக்? மாத்தி யோசி. சரி, நம்ம ரெண்டு பேரும் விளையாடுவோமா?
3: ஒரு வாட்டி விளையாண்டுருவோம்.
2: சரி, நான் கேட்குறேன், நீங்கள் வந்து பதில் மாறி சொல்லணும்.
3: நேர்கள் நான் சொல்லதில் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, நீங்கள் கேளுங்கக்கா.
2: இன்னைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்களா?
3: நான் குளிச்சிட்டேங்க்கா.
2: நாளைக்கு குளிப்பீங்களா?
3: நான் எனக்கு கால் வலிக்கா.
2: ஏன் நீங்கள் அவுட் ஆயிட்டீங்க?
3: சரிக்கா, நம்ம அடுத்து மோதுவோம்க்கா, நான் நல்ல ப்ராக்டிக்ஸ் எடுத்துடுவோம்.
2: ஓகேப்பா, அடுத்த வாட்டி மோதுறோம் நானும் சாதிக் தம்பியும். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ
3: எனக்கு
2: கால் பண்ணி வந்து நீங்கள் எங்களோட விளையாடலாம். சரி, அடுத்ததான் வந்துட்டு நம்ம ஆண்டனி இன்ஃபேண்ட் அவங்க கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:50 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: மாமா சாதிக்.
2: சரி, இப்போ நீங்க வந்து துப்பறியும் சேவகன் அந்த புக்கு தானே வாசிச்சுட்டு இருக்கீங்க?
3: ஆமாக்கா. இது
2: அதை எழுதுன உங்க பேரே சொல்லிடுங்க.
3: என் சொக்கன். இது யாருக்காச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க. இது வானம் பதிப்பவன் அவங்க தான் பதிச்சிருக்காங்க. இது சாதிக் தம்பி வாசிக்கிறது நல்லா இருக்கே, வாங்குவோமா?
2: 91-76-54-99-91 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இந்த புக்கை வந்து வாங்கிக்கலாம். சரி வாசிங்க.
3: அடுத்து மகேந்திரன் ஆர்வத்தோடு ஒத்தை காலில் பங்கேற்றான். அவன் நடிக்க போறது இரண்டே காட்சித்தான்
2: என்றாலும்
3: அவனுக்கு இது பெரிய விஷயம் அல்லவா? நாடகம்
2: தொடங்க போவதற்கு
3: முந்தநாள் ஊர் பெரியவர் அவர்களை பார்க்க வந்தார். ஒத்திகையை ரசித்து பார்த்தார். அதன் பிறகு ஆசிரியரை நெருங்கி ஒரு விண்ணப்பம் என்றார். சொல்லுங்க, நாடகத்தை தினமும் 2 மணி நேரத்தில் முடிச்சுங்க. அதற்கும் உள்ளே இங்க யாரும் உட்கார மாட்டாங்க.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம நாளைக்கான பகுதியில் இதை பற்றி வந்து தெரிஞ்சுப்போம். இந்த துப்பறியும் சேவகன் இதை எழுதினவங்க என் சொக்கன் என்ன ஜா சாதிக்.
3: ஆமாக்கா.
2: சரி ஓகே, நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம் இல்லையா, அதனால இன்னைக்கான வானிலை தகவலையுமே தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு காற்றோட வேகம் 31 கிலோமீட்டர் வேகத்துல இருந்து 42 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில வீசும். இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது நான் கார்த்திகா மற்றும்
3: சாதிக்கணவருக்கும் டாட்டா. நாளைக்கு சந்திக்கலாம்.
2: அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
4: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
5: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் இனிதா. போன சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில தூத்துக்குடியோட முத்துக்குளித்துறையோட வரலாற்றுகளையும் தொழில்களையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட தொடர்ச்சியாகவும் அந்த பகுதியில நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தியும் தொடரலாமா? முத்துக்குளித்துறையோட கடல்ல எடுகிற 40 முத்து சிப்பிகள்ல ஏதாவது ஒரு சிப்பி தான் தரமான விளைந்த முத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பிரிட்டிஷ் அரசு வருமானத்தை மட்டுமே குறிவச்சு தொழிலாளர்களை கொடுமையா கண்டிச்சிருந்திருக்காங்க. சிப்பிகளோட கரைக்கு வர்றவங்களை ரொம்ப சோதிச்சிருக்காங்க. விருப்பமே இல்ல முத்து குளிக்க அப்படின்னாலும் வலுக்கட்டாயமா அனுப்பியிருக்காங்க முத்து குளிக்கிறதுக்கு. சுமார் 15,000 to 30,000 தொழிலாளர்களை வந்து பாத்தீங்கன்னா முகாம்ல திரட்டி வச்சு ரொம்ப மூர்க்கமா நடத்திருக்காங்க. 1822 இருந்து 1858 முத்து வருவாயில ரொம்ப வீழ்ச்சி வந்துருச்சு. கரையில கொண்டுட்டு வர்ற அந்த முத்து சிப்பிகளை என்ன செய்வாங்க அப்படின்னா பெரிய முத்துக்களை மட்டும் புறக்கி எடுத்துக்கிட்டு மீத சிப்பிகளை குவியல்களை அப்படியே கரையிலேயே விட்டுருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதை அழுகி செதையிற அந்த சிப்பிகள்ல இருந்து சின்ன சின்ன முத்துக்களை பிரிக்கிறதுக்கு தனியா ஆட்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அழுகிய சிப்பிய குவியல்கள்ல வேலை பார்த்தனால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முகாம்ல காலரா நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதுல 1000 தொழிலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா செத்து மடிஞ்சிருந்திருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரவங்க அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தது கூட தொழிலாளர்கள் மேல இருக்கிற அக்கறையினால இல்லையா, தொழில் முடங்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு சுயநலத்தினால கொடுத்துருக்காங்க. அப்படியுமே பார்த்தா ஒரு சில பேர் செத்து மடிஞ்சிருந்திருக்காங்க. இதனால என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. இதனால குறைஞ்சிட்டனால வெளியூர்கள்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்தாங்க. முக்கியமா இந்த காலகட்டத்துல ரொம்ப மூர்க்கமா பிரிட்டிஷ்காரங்க நடந்திருக்காங்க நம்ம முத்துக்குளி ஆளுகள்கிட்ட. கடைசியில முத்துக்குளி தொழிலோட அழிவுக்கு காரணமாவே அமைஞ்சிருச்சு. அடுத்ததா அருமையான பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் விஜயலட்சுமி. நான் பாமன் ஊராட்சியில் வந்து தோப்புக்காடு கிராமத்தில் இருக்கேன். 95 வந்து டிஆர்ஆர்எம்லேருந்து டிஆர்ஆர்எம் சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்ட மீன்பிடி தொழிலாளர் யூனியன் தமிழ்நாடு கிராம புறநமைப்பு இயக்கம் சொல்லிட்டு ஒரு சங்கம் வந்து வந்துச்சு. அந்த சங்கத்தில் இருந்து வந்து நான் ஒரு ஊக்குநராக இருந்தேன். மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பித்தோம், மகளிர் மேம்பாட்டு திட்டம். அப்புறம் கிராம அறிவு மையம்னு ஒன்று வச்சோம். கிராம அறிவு மையம் மூலியமாக படிக்காத பெண்களுக்கு, எழுத படிக்க தெரியாத பெண்களுக்கு எழுத படிக்க வந்து கற்றுக் கொடுத்தோம். கலெக்டர் போய் எப்படி பார்க்கணும், தாசில்தாரை போய் எப்படி பார்க்கணும், விஓவை எப்படி பார்க்கணும், ரேஷன் கார்டு பிரச்சனையா, முதியோர் பென்ஷன்லாம் அப்போ ரொம்ப கஷ்டம் அவங்க வாங்குறதுக்கு. அந்த அப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்குறது, இந்த பிரச்சனைகளில் வந்து நான் நிறையா வந்து நான் உங்களுக்கு வந்து நான் செயல்படுவேன். எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன்ல நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன். ராமநாதபுரம் மாவட்ட மீன்பிடி தொழிலாளர் யூனியனில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். இப்படி இருந்து நிறைய இந்த ட்ரஸ்ட்களில் நான் இருக்கிறதுனால அந்த ட்ரஸ்ட்கள் மூலியமாக என்னென்ன வரு என்னென்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நான் மக்களுக்கு வந்து நான் சொல்லுவேன். மக்களுக்கு வந்து சொல்லி அவங்களுக்கு பாட்டு மூலியமாகவும் சொல்லிக் கொடுப்பேன். என்ன சொல்றாங்களோ அந்த விதத்துல வந்து அவங்களுக்கு வந்து கடல் அலையில பத்தி, கடற்கரையில வந்து மீன் வளர்த்துகளை பாதுகாக்கணும், மீன் அந்த குப்பை கூளங்களை வந்து கடல்களில் போடக்கூடாது, கடல்ல போட்டா மீன் வளம் அழிஞ்சிரும், எந்தெந்த மீட்டிங்ல வந்து சொல்றாங்களோ அதை வந்து நான் மக்களுக்கு வந்து சொல்லுவேன். இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இருந்துகிட்டு இருந்த மேனிக்கே எனக்கு வந்து இதுகளெல்லாம் வச்சு என்னுடைய திறமையை வச்சு கலெக்டர் எனக்கு பிரைஸ் கொடுத்தாரு. தாசில்தார் எனக்கு அப்போ உள்ள அப்போ அந்த சமயத்தில் இருந்த தாசில்தார் எனக்கு பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நான் தேர்வு பண்ணி நான் மீனவ பண்ணுங்கிறதுக்கு 2005 வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு அங்கே உள்ள சீஃப் மினிஸ்டர் கையில் வந்து விருது வாங்கினேன். 2006 வந்து டெல்லியில் ராஜஸ்தான் சொல்கிற இடத்துல வந்து பொக்ரான் சொல்கிற இடத்துல எம் எஸ் சுவாமிநாதன் அவர் கையில் வாங்கினேன். 2007 ஐயா டாக்டர் கலாம் ஐயா கையில் வந்து நான் ஹைதராபாத்தில் வந்து 2007 வந்து விருது வாங்கினேன் ஜனவரியில். அது சிறந்த மீனவ பெண்ணுக்கான என்னுடைய பேச்சு திறமை, என்னுடைய அறிவு திறமைக்காக, என்னுடைய ஒரு இதுக்காக கல்பா பண்ணார் விஜயலட்சுமின்னு கூப்பிடும் போது ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கூப்பிடும் போது அப்ப அந்த கருப்பு படைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து அவங்க வந்து ஐயாவை வந்து பிடிச்சி இழுத்தாங்க. ஐயா கலாம் ஐயா வந்து பிடிச்சி இழுத்தாங்க. அப்ப

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா லெதர் ஃபிஷ், அதாவது நம்ம பகுதியில செருப்பு மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீனை பத்தி தான் இந்த பகுதியில நம்ம கேட்க போறோம். அதுக்கு லெதர் ஃபிஷ்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இதோட உடம்புல மத்த மீன்கள் மாதிரி செதில் இருக்காது, அதுக்கு பதிலா தடிமனான லெதர் தோல், அதாவது பாத்தீங்கன்னா ஜாக்கெட் போட்ட மாதிரி கரடு முரட லெதர் பாய் மாதிரி இருக்கும். இதோட சைட் இருக்கிற முள்ளு கத்தி மாதிரி இருக்கும். இதோட முதுகுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கூர்மையான முள்ளு இருக்கும். மக்களே, ஏதாச்சும் பெரிய மீன் இதை பிடிக்க வந்தா உடனே அந்த முள்ளை இமுத்தி ஏங்கிட்ட வராதேன்னு திமிரு காட்டிக்கிட்டு ஓடிடும். பவளப்பாறை இடுக்குகள்ல குறிப்பா மாட்டிக்கிருச்சு அப்படின்னா இந்த முள்ளை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அது வெளியே வராம லாக் பண்ணிக்கிருமா. இந்த மீனா அதோட தோளோட நிறத்தை சுத்தி இருக்கிற பாறை கடல் பாசிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறோம். இதனால எதிரி மீன்களுக்கு இது இருக்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்ற ஆராய்ச்சியாளர்கள். நைஸா ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து சின்ன சின்ன ரால் மீன் அப்புறம் நண்டுகளை வேட்டையாடி சாப்பிடும். இந்த செருப்பு மீனுக்கு வந்து ஜல்லி பிஷ் தான் ரொம்ப பிடித்தமான உணவு அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஜல்லி பிஷ விரும்பி சாப்பிடுது அப்படின்னா, இதோட தோல் வந்து பாத்தீங்கன்னா தடிமனா இருக்கிறதுனால ஜல்லி பிஷ் சாப்பிடும் போது இதுக்கு ஒண்ணுமே பண்ணாதான், அதனால ஜல்லி பிஷ விரும்பி சாப்பிடும். இந்த மீனை சாதாரணமா செதில் சீவுற மாதிரி இதோட தோலை சீவ முடியாது. வாழைப்பழ தோலை உரிக்கிற மாதிரி இதோட தோலை தனியா உரிச்சு எடுத்து சமைக்க முடியும். இந்த உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மீன் கறி ரொம்ப மென்மையாவும் ருசியாவும் இருக்கும்னு சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் இந்த மீனோட தோலை என்ன செய்வாங்க அப்படின்னா, காய வச்சு மரவேலைகள் செய்யறதுக்கு இந்த உப்பு தாள் எல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த உப்பு தாள் பயன்படுத்துறதுக்கு இந்த தோலை வச்சுதான் பயன்படுத்தி இருக்காங்க. சின்ன சின்ன கைவினை பொருட்களுமே இந்த தோலை வச்சு தயாரிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். இப்படி நிறைய தகவல் சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அடுத்ததா அருமையான பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. Thank you.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா விசித்திரமான ஆள்லி.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4. இந்த பகுதியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. தெர்மாகோல் படகு, இந்த தெர்மாகோல் படகு கட்டுமரத்தோட நவீன திருப்பம் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி காலத்துல மீன்பிடி படகுகள்ல கட்டுமரம் இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி தெர்மாகோல் படகுகள் வந்துருச்சு. இது கடல் நீர்ல மிதக்கும். இந்த தெர்மாகோல் ரொம்ப வேகமா சீரிப்பாயக்கூடிய வேகம் ரொம்ப, இதனால மீனவர்கள் இதை ஈஸியா தயாரிக்கிறாங்க. இதுக்கு ரொம்ப பெரிய செலவுலாம் ஒண்ணும் இல்லங்க. அங்கங்க தூக்கி போடுற சின்ன சின்ன போயாக்களை எடுத்துக்கிட்டு வந்து ஒன்னா சேர்த்து அடுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நீளமான தெர்மாகோல் சீட் இருக்கு இல்லையா, அந்த தெர்மாகோல் சீட்டை வாங்கி முன்னாடியும் பின்னாடியும் சரிசமமா அமைப்பாங்க. அதுக்கப்புறம் கயிறு வச்சு நல்லா கட்டி வச்சிருவாங்க. பெரிய நீளமான பிளாஸ்டிக் தார்பாய், அப்புறம் வந்து சாக்குகளை ஒன்னா சேர்த்து தச்சு அதை அந்த தெர்மாகோல் ஷீட்டுக்கு மேல போட்டு டைட்டா மறுபடியும் கயிறு வச்சு கட்டிப்பாங்க. கொஞ்சம் வேகமா சீரிப்பாய மீனவர்கள் சில கடலோர பகுதிகளில் சில நேரங்களில் சின்ன அளவு மீன் பிடிக்க இதை பயன்படுத்துறாங்க. இது சவுள் உதவியோட கடல்ல கொண்டு போவாங்க. இந்த தெர்மாகோல் சீட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கடல்ல கிடந்தாலும் அடிக்கடி வெயில்ல காய வச்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த தெர்மாகோல் ஷீட்ல சுத்தி தச்சு வச்சிருக்காங்க இல்லையா சாக்குகள், அதை எடுத்துட்டு புதுசா வாங்கி தச்சுக்கலாம். விலை இல்லாம தூக்கி போடுற போயாவை வச்சு நம்ம மீனவர்கள் ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலயும் வருமானம் ஈட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன், இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் மக்களே. இன்னும் நிறைய பகுதிகள் தொடர்ந்து வருது, அதுக்கு முன்னாடி நல்ல பாடல்களுமே உங்களுக்காக வருது, கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: சமுத்திரம் பழக சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4 கடலுக்கு அடியில ஒரு பயங்கரமான மாயஜால காடு இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமாவே இருக்கு மக்களே. அத பத்தின தகவல்களை இந்த சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேச போறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. இத பத்தி சுவாரஸ்யமான விஷயங்களை கொஞ்சம் விரிவா பாப்போமா? இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கெல்ப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. கடலுக்குள்ள அடியில வேர் ஊன்றி மேல நோக்கி வரும், அதாவது நம்ம நிலத்துல தரையில இந்த தென்னமரம் ஆலமரம் பனைமரம் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த கடலுக்கு அடியில தரையில வேர் ஊன்றி மேல் நோக்கி வரும். இது சாதாரணமா இல்ல, கடலுக்கு அடியில ஆழத்துல இருந்து, அதாவது பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தை தேடி 100 அடி இல்லைன்னா 150 அடி ராட்சத மலை மாதிரி இந்த ஃபிரிட்ஜ் கலிபா கட்டிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துபாயில இருக்கு. இந்த கட்டிடம் வந்து பாத்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய உயரமான கட்டிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டிடம் மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டடத்தோட மொத்த உயரம் என்ன அப்படின்னா 822 மீட்டர், அதாவது பாத்தீங்கன்னா 2717 அடிகள். இது சுமார் 163 அடிக்கு மேல், அதாவது பாத்தீங்கன்னா மேல் கட்டிடங்கள் ஃப்ளோர்ஸ், அதாவது அடுக்கடுக்குகளா நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட்டிடம் மாதிரின்னு இந்த கெல்பை சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அவ்வளவு உயரத்துக்கு வளர இந்த பாசிகள் தண்ணிக்குள்ள தொங்கி சுருண்டு விழுந்துராம இருக்கிறதுக்காக இயற்கை ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்ஸ் பண்ணிருக்கு. இதோட இலைகளுக்கு பக்கத்துல என்ன செய்யும் அப்படின்னா கோலி குண்டு மாதிரி சைஸ்ல காத்து பை, அதாவது பாத்தீங்கன்னா இதோட காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காத்து பை இருக்குமா? ஏன் அப்படின்னா இது பலூன் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்விம்மிங் பூல்ல நம்மளை சுத்தி காத்துக்கிறதுக்கு ஒரு வளைய மாதிரி மாட்டிப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த காத்து பைகள் இலைகளை தண்டுக்கு மேல தூக்கி பிடிச்சு மிதக்க வைக்குமா? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இலைகளை மேல மிதக்க வைக்கணும் அப்படின்னா கடலுக்கு அடியில ஆழத்துல சூரிய வெளிச்சம் இருக்காது. இதனால என்ன செய்யும் அப்படின்னா தண்ணிக்கு மேல மிதந்தா தான் சூரிய ஒளி அது மேல படும், அப்பதான் ஒளி சேர்க்கை பண்ண அதுகளால சாப்பாடு தயாரிக்க முடியும். இது வளர வளர ட்விஸ்ட் தான். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 அடி வளரும் ஆட, இப்ப பாத்துட்டு போய் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதுக்குள்ள பெருசா வளர்ந்துருமா? ஆச்சரியமா இருக்குல்ல, இன்னைக்கு பாக்குறத விட நாளைக்கு பார்க்கும் போது நல்லாவே பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த கெல்ஃப் காடுகளை வந்து பாத்தீங்கன்னா சும்மா மரம் மாதிரி மட்டும் நிக்கல, கடலுக்கு அடியில இருக்கிற உயிரினங்களுக்கு ஒரு பெரிய அபார்ட்மெண்டா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கலர் கலரான ஹரிபால்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்கள், நண்டுகள், அப்புறம் வந்து கடற்குதிரைகள், கடல் நட்சத்திரங்கள்னு சின்ன சின்ன உயிரினங்கள்ல இருந்து கடல் நாய், கடல் சிங்கம் வரைக்கும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இந்த காட்டுக்குள்ளதான் ஜாலியா ஒளிஞ்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கெல்ப் காடு ரொம்பவே அதிசயமான ஒரு உலகம். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சுரேஷ். நான் வந்து ஒரு 20 வருஷமாக கடையில் தான் கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இது ராமேஸ்வரம் வந்து சங்கு கடை தான் என்னுடைய கடையை. இது வந்து கோயில் கடை தான், கோயில் சார்ந்த கடைகள். கோயிலை நம்பி தான் கோயிலை சுற்றி ஒரு 1000 கடைக்கிட்ட அந்த கடைக்கிட்ட எல்லாமே இருக்கும். இது வந்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா வச்சுருந்தாரு. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நாங்கள் இந்த கடையை, எங்கள் அண்ணன், நான், மொத்தம் எங்கள் குடும்பத்தில் 4 பேர் அடுத்தது நான் கடைசியாக சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து கடை, ஆளுக்கு தனித்தனியாக கடை வச்சுருக்கோம். 10th முடித்ததுக்கப்புறம் கோயில் அடுத்த தொழிலுக்கு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி நம்மளுடைய ராமேஸ்வரம் டெவலப்மெண்ட். நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. பாய்ஸ் ஸ்கூலில் நான் 6th to 10th வரை இங்கே படித்தேன். இந்த வெரி குட் ஸ்கூல் தான். நான் 6th to 10th வரை இங்கே படித்தேன். எந்த ஒரு இதில் ரிமார்க் இல்லாமல் வந்தாச்சு. பசங்க மட்டும் பாய்ஸ் ஸ்கூலில் பசங்க மட்டும் தான் படிக்காது, வேறு கேர்ள்ஸுங்கிற கிடையாது இல்லை. இப்போ இல்லை, எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு பாய்ஸ் ஸ்கூலும் அது தான், பொண்ணுங்களும் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். எனக்கு வந்து அடுத்தது வந்து படிப்பும் கிடையாது, படிப்புங்கிற தொழிலுங்கிறது இதுதான். படிப்புங்கிறது தான் பிஸ்னஸ் அங்கிட்டு போயிருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு அண்ணன் எல்லாமே இங்கே இருந்ததுனால எல்லாருக்கும் அடுத்த ஃபஸ்ட்டாக 2வது அண்ணன் கடை வச்சுருந்தாப்புல, அதுக்கப்புறம் என்னையும் கூப்பிட்டாப்புல, இங்கே அங்கேருந்து என்னடா பண்ண போகிறோம், அடுத்த கடைக்கே வந்துட்டேன். அப்படியே கடையை விட்டு நம்ம போகிறதே கிடையாது. இதுதான் நம்மளுக்கு இது ஒரு எனக்கு தெரிஞ்சு 95 முடித்தேன் படிப்பு. ஒரு 98 கடைக்கு வந்துட்டேன். இது நம்மளுக்கு மெயின் வந்து ஆடி திருவிழா தான். அதை விட்டால் மெயின் சீசனுங்கிறது வந்து ஐயப்ப சீசன் தான். சீசனுங்கிறது நல்ல பெஸ்ட் சீசன், அதுதான். இங்கே உள்ள பிரச்சனை, எந்த பிரச்சனையும் ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை எதுவுமே கிடையாது. உண்மையிலே நிம்மதியாக தான் இருக்கும். தங்குறதுதான் இலவச தங்கம் விடுதி இருக்குது. இப்போ அதிகமாக அந்த ஹோட்டல் வச்சுருக்கா போகுது, கோயில் நிர்வாகத்தில் வச்சு கொடுத்துருக்காப்புல. அதிகமான ஹோட்டல், அதிகமான லாட்ஜஸ், சாப்பிட அதுக்குமே அன்னதானம் ஓடுது. ராமேஸ்வரத்தை போது சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம ஊர்ல பல இடங்கள்ல தேவையில்லாம தண்ணீர் தேங்கி அந்த நிலமும் வீணா கிடக்கிறத பாத்திருக்கோம். ஆனா அந்த வீணான நிலத்தை வச்சே நாம செம்மையா தொழில் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும் சொன்னா நம்புவீங்களா? ஆமா மக்களே, அத பத்தின விஷயங்களை உங்க கூட பேச போறது சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில. நான் இனிதான் கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. மத்திய அரசும் மாநில அரசும் இதுக்காகவே இந்த ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீர் தேங்கி உள்ள பகுதிகளை மேம்படுத்துதல் திட்டத்தில உள்நாட்டு மீன் வளர்ப்பை ஊக்குவிக்கிறத பொறுத்து அரசு நிறைய நிதி உதவி வழங்குது. யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த வில்லங்கமும் இல்லாம சொந்த நிலமும் தொழிலை தொடங்க தேவையான பண வசதியும் நம்ம கிட்ட இருக்கணும். தேவையான அரசு அனுமதிகளையும் சான்றிதழ்களையும் நம்ம சமர்ப்பிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நிலப்பரப்பு சுமார் 5 ஏக்கர் நிலம் இருக்கணும். அதுவே ஒரு சங்கமா அல்லது கூட்டுறவு அமைப்பா சேர்ந்திருந்தோம் அப்படின்னா கணக்குல வந்து பாத்தீங்கன்னா நிலம் இருக்கலாம். முக்கியமா 5 ஏக்கருக்கு மேல உள்ள கணக்குகள்ல நிலம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அரசு தர்ற இந்த சலுகை திட்ட செலவுகள்ல 60% பங்களிப்பு அரசு வழியா கிடைக்கும். இதுவே நம்ம பெண்கள் கூட்டுறவு சங்கத்துல இருந்தோம் அப்படின்னா 40% பங்களிப்பு தொகையா கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதான். அடடா, இது நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கே, எங்க போய் கேக்குறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள், நம்ம மாவட்டத்துல இருக்கிற இந்த மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்துக்கு நேரா போய் விண்ணப்பங்களை பெற்று வீணா கிடக்கிற இந்த நிலத்தை மீன் வளர்த்து வருமானம் தரும் நிலமா மாத்த இது ஒரு சூப்பரான சான்ஸ். மக்களே, தவற விட்டுறாதீங்க. அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமக்கு இப்ப பருவமழை வந்துடும், அப்ப எல்லாருக்கும் உடல்நல சரியில்லாம போக ஆரம்பிச்சிடும். குறிப்பா குழந்தைங்களுக்கு மழையில நல்ல ஆட்டம் போட்டு நெஞ்சில சளி கட்டிக்கிட்டு மூச்சு விட முடியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன் இப்ப கூட இருந்துட்டு தான் இருக்கு ஒரு சில குழந்தைங்களுக்கு. இந்த நேரத்துல மருத்துவத்தை நம்பி போகாம நம்ம வீட்டிலேயே ஒரு கை வைத்தியமான ஒரு மருத்துவ குணமா இருக்கிற சாப்பாடு முறைகளை பத்தி தான் நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம். சத்தான சாப்பாடு காரமா சாப்பிடணும்னு தோணும், அந்த சமயம் ஒரு காரமான நண்டு ரசம் வச்சு தந்தா எப்படி இருக்கும், அத பத்தின தகவல்களை நாம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில, அதுவும் நெய்தல் கைமணம் பகுதியில நண்டு ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்றது உங்ககிட்ட சொல்ல போறது நான் இனிதான். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, நண்டு ரசம் வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பா நண்டு, அதுவும் சின்னதா பொடிசா இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த நண்டை என்ன செய்யுங்க அப்படின்னா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் பூண்டு, மல்லி இலை, பச்சை மிளகாய், சின்ன சீரகம், மிளகு, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உரல்ல போட்டு நல்லா நச்சிருங்க. மைக்கணக்கா நச்சு இது கூட ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்தே நச்சு விட்டுருங்க. வடை சட்டியில எண்ணெய் ஊத்தி நாம இந்த நச்சு வச்சிருக்கோம் இல்லையா, வெங்காயம், மிளகு, இடிச்சது, இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சு அதுக்கப்புறம் நண்டை உள்ள போட்டு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சு வர்றப்போ நம்ம ஒரு துண்டு புளி எடுத்து நல்லா கரைச்சு தனியா வச்சுப்போம். அந்த புளி என்ன செய்யலாம் அப்படின்னா, நண்டு கொதிச்சு வர்றப்ப கொஞ்சமா ஊத்தி மஞ்சத்தூள், கொஞ்சமா மிளகு தூள் போடணும். மிளகாய் தூள் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கோம், காரத்துக்கு மிளகும் போட்டிருக்கோம். ஏன்னா இதுவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தொண்டை எரிச்சுட்டு தான் உள்ள போகும். மிளகு தூளுக்கும் மஞ்சத்தூளும் போதும். மல்லி இலைய தூவி அப்படியே ரசத்தை நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டு உடம்பு வலி, இந்த சளி தொல்லை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நண்டு ரசம் குடிக்கிறது மூலமா தான் போகும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பாட்டுல உட்கொள்றோமோ அதை விட இந்த வாய் வழியா நம்ம குடிக்கிறோம் இல்லையா, இப்படி பஞ்சா பறந்துரும் சளி அப்படின்னு சொல்றாங்க மூதாதையர்கள். முன்னாடி காலத்துல எல்லாம் அந்த நண்டு ரசம் அடிபிடி சண்டையா தான் இருக்கும். வீட்டுல சட்டியில நண்டு தோடு மட்டும் தான் கிடக்கும். ஆனா இந்த காலத்துல நண்டு கிடைக்கிறதே ஒரு அரிதான விஷயமா இருக்கு. அப்படி கிடைக்கிற நண்டுகளை வந்து நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வாங்கி இடிச்சு சூப் வச்சு கொடுங்க. அடுத்ததான் நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலையை பார்த்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: அட தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்போ தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சான், இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுப்பட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியாதான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அது எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வர்றேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. எல்லினாவோட ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா காட்டுத்தி பரவக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதை பத்தின ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற வந்திருக்கிறேன் நான் இனிதான். இது சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி, கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. உலக அளவுல நடக்குது இந்த காட்டுத்தி, ஆனா நம்ம ஊர்கள்லயும் இப்ப கொஞ்ச காலமா நடந்துட்டு தான் இருக்கு. எல்லோருக்கும் அந்த காட்டுத்தீய பத்தின பயமும் கொஞ்சம் இருக்கு. குறிப்பா ஏற்கனவே நம்ம நீலகிரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் இந்த பகுதிகளில் காட்டுத்தீ பரவிருச்சு. ஸ்டார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் 2024 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட்ல காட்டுத்தீ ஏற்கனவே வந்து வந்துருச்சு, திருப்பியும் அதே மாதிரி காட்டுத்தீ எப்ப வரும்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காடுகளை வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் இதுல குறிப்பிட்டு இருக்காங்க. பொதுவா இந்த மாதிரியான காடுகளை அடர்த்தியான தன்மையை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த காடுகள்ல மனித செயல்பாடுகள் ரொம்ப கம்மியா இருக்கணும். குறிப்பா அங்க போடக்கூடிய சுரங்க பாதைகள், சுற்றுலா தலங்கள், இது மாதிரியான விஷயங்களை நம்ம குறைக்கலாம். அதிகமான அளவுல கட்டுமானங்கள் செய்யாம இருந்தாலே இந்த காடுகளை தொடர்ந்து நம்ம பாதுகாக்க முடியும் சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஆனா தொடர்ந்து இதே மாதிரியான வளர்ச்சியில போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா காடுகளை அழிச்சிரும். இது வந்து காட்டுத்தீ பரவுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்குது. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சுற்றுச்சூழலுக்காகவும் மட்டும் பார்க்காம இதனால நமக்கு வரக்கூடிய நீர் இருக்குது, அப்புறம் உணவுகள் இருக்குது, அதையும் தாண்டி வெப்பத்தை தணிக்கக்கூடிய விஷயமான நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. காடுகளை பாதுகாத்தோம் அப்படின்னா இந்த எல்நினோவோட தாக்கத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நம்முடைய சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. இந்த பயணம் முழுக்க கடலை பத்தி மட்டும் இல்லாம கடலை சுத்தி வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கை, தொழில், வரலாறு, இயற்கைன்னு பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். முதல்ல நம்ம தூத்துக்குடியோட அடையாளமா இருக்கிற இந்த முத்துக்குளித்துறையோட பத்தின தகவல்களையும் வரலாற்றுகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கடல்ல கிடைக்கக்கூடிய சில முக்கியமான மீன்களோட மகத்துவம், அதாவது இந்த செருப்பு மீனோட மகத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா மீனவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கணவாய் பிடிக்க பயன்படுத்துற இந்த டெர்மாகோல் போயா எப்படி பயன்படுத்துறாங்க, அந்த போயாவை எப்படி தயார் பண்றாங்க, அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா நம்ம கடலுக்குள்ள வளர்ற கில் பாசி, அதை பத்தியும், அந்த பாசியோட காடுகள் பத்தியும், அந்த காடுகளுக்குள்ள என்னென்ன உயிரினங்கள்லாம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு, இனிமேலும் வாழப்போகுது அப்படின்றத பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டுமல்லாம வீணா கிடக்கிற தரிசு நிலங்களை கூட சரியான முறையில சீரமைச்சு குளங்கள் அமைச்சு மீன் வளர்த்து வருமானம் ஈட்டக்கூடிய இந்த மீன் பண்ணை திட்டம் இருக்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு யாரு எங்க எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த காலநிலை மாற்றத்தால ஏற்படுகிற இந்த தீ விபத்து, அதாவது காட்டு தீ பரவல் சொல்லக்கூடிய இந்த காட்டு தீ பரவல், இந்த எல்நிலோ மூலமாக அதுவும் பாத்தீங்கன்னா வெப்பநிலை அதிகரிப்புனால பரவக்கூடியதை நம்ம எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா நெய்தல் கைமணம் பகுதியில நண்டு ரசம் வச்சு எப்படி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் உடம்புல இருக்கிற எல்லா நோய்களையும் நீக்கிறது அப்படின்றத பத்தியும், மருத்துவ குணமுடைய இந்த ரசத்தை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், செய்முறை விளக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த சமுத்திரம் பழகோட பயணம் நமக்கு கடல் எவ்வளவு பெரியது என்பதை மட்டும் சொல்லித்தரல, இந்த கடலை நம்பி வாழ்ற மக்களோட வாழ்க்கையையும் கடல் நமக்கு கொடுக்கிற வளங்களையும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு புரிய வச்சுட்டேதான் இருக்கு. கடல் நமக்கு ஒரு வளம் மட்டும் இல்ல, கடல் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கடலை பழகினோம், கடலை புரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான அருமையான பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலவாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
4: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ரீடஸ். ஊர் பாம்பன். அது வந்து நடந்தது எப்படின்னா, ஒரு நாள் டிசம்பர் 3 டிசம்பர் 2014 கடலுக்கு வந்து அன்னைக்கு நாங்கள் கடலுக்கு போனோம். கடலுக்கு போகும்போது திடீர்னு போய்கிட்டு இருக்கும்போதுலேயே கொஞ்சம் பலத்த காற்று அடித்த உடனே தண்ணி வந்து மார்ச் அதிகமாக, அது வந்து கரவாட டைம் சொல்லுவாங்க, வாடைக்காத்து டைம் சொல்லும்போது சொல்லுவேன். தண்ணி வந்து அதிகமான வந்துக்கிட்டு மார்சாக வந்துக்கிட்டு மேலே அடிக்கிறனால தண்ணி வந்து நேராக வளத்துக்குள்ளே வர்றதுனால எல்லாருமே தார்பாயை போட்டு மூடிருக்கும். ஓட்டு வல்ல ஓட்டுவர் மட்டும் மண்டாடி மட்டும் காணாமல் இருப்பாப்பலாம். அப்படி காணாமல் இருந்தவங்க தான் எங்கள் மாமா, சொந்த தாய் மாமா வராது கடலில் தவறி விழுந்துட்டாங்க. 4 நாளாக தேடி ஆளை கண்டுபிடிக்க முடியல. மொத்தம் அன்றைக்கி வந்து கடலுக்கு போனது ஒரு சுமார் 10 வருடம் போனோம். அந்த 10 வருடத்தில் வந்துக்கிட்டு 8 வருடம் கடலுக்கு போயிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. 2 வருடம் மட்டும் நாங்கள் வந்து நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து சின்ன வேலை. வந்துக்கு இருக்கும் போதில் எங்கள் அப்பா ஓடி வந்து அழுது வந்து சொல்கிறாப்புல, ஐயா மாமா வந்து தண்ணியில் விழுந்துட்டாலாம், ஐயா ஃபோன் இருக்கு, நீ உடனே வந்து நீங்கள் வள்ளத்தை எடுக்கையா அப்படின்னு. இப்போ என்னப்பா சொல்கிறீங்க, மாமா தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் பதறி கேட்டோம். ஆமையா மாமா வந்து தண்ணியில் விழுந்துட்டான், ஐயா வள்ளத்தை வேமா எடுங்கயா அப்படின்னு சொல்லாம போச்சு. நான் போய் பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் போய் கெட்டு கம்பி வாங்கிட்டு வந்து சைலன்சரை இழுத்து வச்சு கெட்டி நாங்கள் போய் தேடுறோம். அன்றாட நைட்டு ஃபுல்லாக தேடணும், ஆளை கண்டுபிடிக்க முடியல. மறுநாள் நாங்கள் தேடணும், ஆளையும் கண்டுபிடிக்க முடியல. 3-4 நாள் கழிச்சு தான் எங்கள் மாமாவை சடலமாக தான் நாங்கள் மீட்டோம். அதுக்கப்புறம் கடலுக்கு போகிறதுக்கு ஒரு வருஷமாக நமக்கு கடலுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு மனசு இல்லை. மாமாவுக்கு கல்யாணம் முடிக்கல. அப்போ தான் கல்யாணம் பேசி வச்சுருந்தாப்புல ஜனவரி 7 டேட்டு குறிச்சிருந்தோம். மாமா வந்துக்கிட்டு டிசம்பர் 4 தவறி விழுந்தாப்புல டிசம்பர் 8 தான் மாமா கடல்லேருந்து வீட்டு. அவரையே நினச்சி எங்கள் அம்மாச்சியும் ரொம்ப நாளாக படுக்கையிலே கிடந்து, அவங்களும் 3-4 வருஷமாக கிடந்து அவங்களும் இறந்தோம். இன்னைக்கு நல்லா வாழ்ந்த குடும்பம் நமக்கு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோட அன்றாட நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் நாங்கள் ரொம்ப மனவேதனையோட தான் இருக்கோம். அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு சம்பவம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: நேயர்களுக்கு இரவு வணக்கம் சொல்றது சுல்தானா. கதை கேட்கறதுக்கு அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கிறது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க போற கதை பேரு பவானி உமாசங்கர் எழுதின பேய் வந்தா தெரியும். என்னடா கதை பேரே வித்தியாசமா இருக்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த கதை ஃபுல்லா காமெடி தான். கதை கேட்க ஆரம்பிச்சிடலாமா?

அந்த ட்ரக்ல வீட்டு சாமான்கள் எல்லாம் ஏத்திக்கிட்டு காஞ்சிபுரத்துல இருந்து சென்னைக்கு அந்த வண்டி போயிட்டு இருந்துச்சு. வீட்டு ஜாமான்லாம் ட்ரக்ல முன்னாடி போயிட்டு இருக்க, பின்னாடியே கார்ல ரத்னா உங்க குடும்பத்துல உள்ளவங்களோட வந்துட்டு இருந்தாரு. வழி நெடுக விளை நிலங்களும் மலை அருவிகளும்னு அந்த இடமே ரொம்ப அழகா இருந்துச்சு. போற வழி முழுக்க சிரிப்பும் களிப்புமா அவங்களோட பழைய கால நினைவுகளை பேசினபடி போனாங்க. ஜாமான் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரத்னம் எங்க போறாருன்னா, அவரு புதுசா வாங்கின தன்னோட பண்ண வீட்டுக்கு தான் போறாரு. ஆலரவம் இல்லாத மரங்கள் புதர்கள்னு மண்டி இருந்த அந்த இடமே பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. எப்படியோ அவங்க போக வேண்டிய இடத்துக்கும் போயாச்சு. ஜாமான் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அப்பாடான்னு உட்கார்ந்தா மணி சாயந்தரம் 7 மணிக்கிட்ட ஆச்சு. மல்லிகா, இதெல்லாம் காலையில ஒதுக்கி வச்சுக்கலாம். போட்டது போட்டபடியே இருக்கட்டும். எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குவோம், சரியா? நானும் அதை தங்க சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப டயர்டா இருக்கு. டிராவல் பண்ணி வந்தனாலே என்னவோ எந்த வேலையும் செய்ய தோணல. ஆனா சமைச்சாகணுமே. சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நிம்மதியா படுத்து தூங்கிடுவோம். அம்மா, நான் வேணா டிவியில ஒரு படம் போடட்டா? டிவி வாசல்ல இருக்கு, இன்னும் அதை பிரிச்சு மாட்ட கூட இல்லை. ஓ சரி, அப்ப நம்ம மொபைல்ல படம் பார்ப்போம். உனக்கு மட்டும் படம் பார்த்தா போதுமா? மத்தவங்களுக்கு என்ன படம் வேணும்னு கேளு. உன்னோட அக்கா தங்கச்சிங்க கிட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல படமா போடு, சாப்பிட்டுக்கிட்டே பாப்போம் அப்படின்னு மல்லிகா அவங்க பொண்ணை பார்த்து சொல்லும் போது, மல்லிகாவோட பொண்ணு என்ன படத்தை போட்டிருப்பாங்க, அவங்க குடும்பத்தோட என்ன படத்தை பார்த்திருப்பாங்கன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதை நிகழ்ச்சிக்காக.

ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. அக்கா தங்கச்சிகளோட பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பேய் படத்தை பார்க்கலான்னு கீதா அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொன்னான். ஒரு வழியா எல்லார்கிட்டையும் பேசி பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் காஞ்சுரிங் 1 படத்தை போட்டான். மொபைல்ல தான் பார்த்தாங்க, ஆனா குடும்பத்தோட பார்த்தாங்க. அப்பா என்னம்மா படம் எடுக்கிறாங்க, இது பேய் படம். ஆனா இப்ப எடுக்கிற பேய் படத்தெல்லாம் பார்த்தா பயத்துக்கு பதிலா சிரிப்பு தான் வருது. இந்த படத்தை பாருங்க, மியூசிக்கே மிரட்டுது அப்படின்னு கீதா சொல்லிட்டு இருக்கும் போதே சின்ன குழந்தையோட கால் கொலுசோட சத்தம் தனியா கேட்டுச்சு. ஜல் ஜல் ஜல்னு கேட்கவும் எல்லாரும் ஒருக்கணும், அது என்ன சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க. தன்னோட பொண்ணு லக்ஷ்மி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஹாலுக்கு வந்துட்டாலோன்னு நினைச்சு மல்லிகாவும் போய் ரூமை எட்டி பார்த்தாங்க. ஏன்னா லக்ஷ்மி படம் பார்க்க வரல, அவளுக்கு அலுப்பா இருந்துச்சுன்னு அப்பவே தூங்க போயிட்டா. ஆனா லக்ஷ்மி எந்திரிச்சு வரல. அப்ப அது என்ன சத்தமா இருக்கும் அப்படின்னு அவங்க கூட கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கீதா படம் பார்த்ததெல்லாம் போதும், நான் போய் தூங்குறேன், இந்த படத்தை அமைத்தி போடு, நீ போமா. யார் யாருக்கு இந்த படம் பார்க்க தோணலையோ எல்லாரும் எந்திரிச்சு போங்க, நான் கண்டிப்பா இந்த படத்தை பார்ப்பேன், அதுவும் ஃபுல்லா பார்ப்பேன். பாரு யார் ஒண்ணு வேணும்னு சொன்னா நாங்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா எந்திரிச்சு போகவும் அவங்களோட 3 பொண்ணுங்களும் டக்கு டக்குன்னு எந்திரிச்சு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ரத்னமும் தூங்குறதுக்கு போயிட்டாரு. தான் கூட பிளாக்கி நாய்க்குட்டி மட்டும்தான் இருந்துச்சு. பக்கத்துல நாய்க்குட்டியை தடவி கொடுத்தபடி கீதா அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. திரும்பவும் அதே சவுண்ட், ஜல ஜல ஜல ஜல ஜல ஜலன்னு கேட்டுச்சு கொலுசு சத்தம். படத்துல இந்த மாதிரி எல்லாம் சவுண்ட் வராதே, எங்க இருந்தப்ப வருது அப்படின்னு கீதாக்குள்ள ஒரு யோசனை. என்னவா இருக்க போது, நம்ம படத்தை பார்ப்போம், கிளைமேக்ஸ்க்கே வந்தாச்சு, படத்தை பார்த்துட்டே தூங்க போவோம் அப்படின்னு கீதா படம் பார்க்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் கதையெல்லாம் என்னென்னவோ ஆயிப்போச்சு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதை நிகழ்ச்சிய கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதை நிகழ்ச்சியை பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். திரும்பவும் அந்த கொலுசு சத்தம் கேட்கவும் கீதாக்கே ஒரு கணம் யோசனையா இருந்துச்சு. அந்த படத்தை கீதா 4வது முறையா பாக்குறாங்க. அப்படி இருந்தும் இது வரைக்கும் அந்த சத்தத்தை அந்த படத்துல கீதா கேட்டதே இல்லை. போன் மியூட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த சத்தம் கேக்குதான்னு நல்லா கவனிச்சா. திரும்பவும் நல்லா ஒரு சின்ன குழந்தை கொலுசு போட்டு நடக்கிறது போல அந்த சத்தம் கேட்டுச்சு. ஒரு நிமிஷம் கீதாக்கு மூச்சு விடுறதுக்கே திணறலா இருந்துச்சு. காரணம், அவ்வளவு பயம் கீதாக்கு. ஹால்ல ஒரே ஒரு லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஊசி விழுந்தா கூட கிளியரா கேக்கும், அந்த அளவுக்கு நிசப்தமா இருந்துச்சு. சோஃபால இருந்து ஹால்ல இருக்கிற ஜன்னலை பார்த்த கீதாக்கு மை இருட்டு போல இருந்துச்சு. அப்ப திடீர்னு ஒரு உருவம் ஜன்னலை கடந்து போறது போல அவங்களுக்கு இருந்துச்சு. கீதாவோட இதயமே ஒரு நிமிஷம் டக்கு டக்குன்னு துடிக்க ஆரம்பிச்சுச்சு. கண்களை கசக்கிக்கிட்டு திரும்பவும் ஜன்னலை பார்த்தா, ஆனா அங்க எதுவுமே இல்ல. சலங்கு ஒளியும் நின்னு போயிருந்துச்சு. என்னடா அது, பேய் படத்தோட தாக்கமா என்ன? நான் பயப்படுறாலே கிடையாதே, எனக்கு போய் பயமா? என்ன பார்த்து பயமே பயந்து ஓடும். நான் பயப்படுறனா? சான்ஸே இல்ல, இதெல்லாம் பிரம்ம அப்படின்னு நினைச்சவளோட தோள்ல ஒரு கை அழுத்தமா பதியவும், ஐயோ பேய் நான் இல்ல, காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அடச்சே, எதுக்கு இப்படி கத்துற? நானே பயந்துட்டேன். லக்ஷ்மி நீயா? என்ன நீயா? நான் தான், தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். நீயே ஜன்னலையே பார்த்துட்டு இருந்த, அதான் உன் தோலை பிடிச்சு அழுத்துனேன். எனக்கெல்லாம் எதுக்குமே பயம் வராதுன்னு சொல்லுவ, இப்ப என்னடானா ஐயோ பேய் காப்பாத்துங்கன்னு கத்துற? இல்ல நடிப்பா? அப்ப நடிப்பெல்லாம் இல்ல, சின்னதா ஜெர்க் ஆயிருச்சு. இப்ப அதையே பிடிச்சு நீ பிரச்சனை ஆக்காத, தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்து தூங்கு போ அப்படின்னு லக்ஷ்மி கிட்ட கீதா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது திரும்பவும் அதே கொலுசு சத்தம் சலக் சலக்னு கேட்டுச்சு. லக்ஷ்மி, உன் காதுக்கு அந்த கொலுசு சத்தம் கேக்குதா? ஆமா கேக்குது. வா, அந்த ஜன்னல போய் எட்டி பாப்போம், அது என்னன்னு பாப்போம். இப்ப எதுக்கு உனக்கு இந்த ஆராய்ச்சி? போய் படுத்து தூங்க கீதா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்க பாரு, இது வெள்ளையா ஒரு உருவம் ஜன்னல கடந்து போது பாரு. அரண்டவங்க கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயின்பாங்க, அது என்னன்னு முதல்ல போய் பாரு. பக்கத்து வீட்டு தாத்தாவோட வேஷ்டி காஞ்சிட்டு இருக்கு, வரும்போது கவனிக்கல? அங்க ஒரு தாத்தா இருந்தாரு, வெளிச்சத்துல அது வெள்ளையா ஆடுற மாதிரிதான் இருக்கும். எப்பவுமே வெளி தோற்றத்தை பார்த்து பயந்துடக்கூடாது, உள்ள போய் ஆராய்ஞ்சு எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கணும். நான் உன்னை தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேன், நீ என்னடான இப்படி பயந்தாங்கொழியா இருக்க? என்னவோ போ, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா அவளோட ரூமுக்கும் போயிட்டான். ராத்திரி ஒரு 10 மணியும் ஆச்சு. அப்போன்னு பார்த்து அவங்க வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அதுவும் தொடர்ந்து கேட்டுச்சு. புது வீடு வேற, புது இடம் வேற, காலிங் பெல் சத்தம் தொடர்ந்து கேட்கவும் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க கதவை திறக்கவே இல்லை. அது யாரா இருக்கும்? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சியில. கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். அம்மா, காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்கம்மா, போய் திறந்து பாரு. இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீ வேணா போய் பாட்டிய பார்க்க சொல்ல, இல்லனா தாத்தாவை போய் பார்க்க சொல்ல. யாரும் போவேணா, நானே போய் திறக்கிறேன். ஐயோ வேணாம்மா, பேகி நிக்க போது. எந்த காலத்துல டி நீ இருக்க, இப்படி போய் பயந்துட்டு இருக்க? உங்களுக்கு தைரியம் சொல்லி வளர்த்ததே நான் தான், ஆனா மூத்த பொண்ணான நீயே இப்படி பயந்து நடுங்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. வரேன் வரேன், கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒய்யாம காலிங் பெல் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி மல்லிகா கதவை தான் திறந்தாங்க. வாசல்ல ஒரு வயசான தாத்தா நின்னுட்டு இருந்தார். என்னையா நைட்டு 10 மணிக்கு கதவை தட்டுறீங்க, என்ன விஷயம்? அம்மா, என் வீட்டுக்கார அம்மாவுக்கு உடம்பு முடியல, என்கிட்ட ஃபோன் வசதியும் இல்லை, ஆம்புலன்ஸ்க்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்கம்மா. ஐயோ, என்ன பண்ணுது? காலையில இருந்தே உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்னான், ஆனா இப்போ தலை சுத்துற மாதிரி வருது, என்னால நார்மலா இருக்க முடியலன்றா. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா என்ன ஏதுன்னு பாத்திரலாம்ல, ஃபோன் எடுங்கம்மா. அக்கம் பக்கத்துல யாரையுமே பார்க்க முடியல, எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு உள்ளுக்குள்ளேயே இருக்காங்க, கதவை தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல வேலை நீங்களாச்சும் திறந்தீங்க. இருங்க ஐயா, நான் வந்து உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா நேரா அந்த ஐயாவோட வீட்டுக்கு போய் அந்த அம்மாக்கு தன்னால முடிஞ்ச முதலுதவியை பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆம்புலன்ஸ் வர அவங்க ரெண்டு பேரையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் மல்லிகாக்கு நிம்மதியா இருந்துச்சு. கையெடுத்து அந்த ஐயா மல்லிகாவை கும்பிட்டப்போ அந்த அம்மாக்கு தான் பண்ணது எவ்வளவு பெரிய உதவி அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப நன்றிம்மா, நீங்க மட்டும் உதவி பண்ணலன்னா என்னென்னவோ ஆயிருக்கும், உங்க பெரிய மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. பரவாயில்லையா, நீங்க ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா தாராளமா என்னை கூப்பிடுங்க, நாங்க பக்கத்து வீட்டுலதான் இருக்கோம். என்ன ஒரு அவசரம்னாலும் எங்களை கூப்பிடுங்க. இந்த பேப்பர்ல என்னோட போன் நம்பர் இருக்கு, ஆஸ்பத்திரியில ஏதாச்சும் அவசரம்னா யார்கிட்டயாச்சும் போனை வாங்கி இந்த நம்பருக்கு அடிச்சு என்னை கூப்பிடுங்க, நான் உடனே இங்க வரேன் அப்படின்னு மல்லிகா சொல்லும் போது அந்த ஐயா நன்றி உணர்வோடு அந்த அம்மாவை பார்த்து மனசார நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஆம்புலன்ஸும் அங்கிருந்து போயிருச்சு. த அம்மாவோட பொதுநல பண்பை பார்த்து அவங்களோட 5 குழந்தைங்களும் பெருமிதப்பட்டு போனாங்க. செலக் செலக்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, கொலுசு சத்தம், அது வேற எங்க இருந்தும் வரல. அவங்க வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க விளையாடுற பந்துக்குள்ள இருக்கிற சலங்கைக்குள்ள இருந்துதான் வந்துச்சு. மணி மாதிரி அந்த பால்குள்ள இருந்திருக்கும் போல, அது பூனை தட்டை விட்டு உருளும் போது சலக்கு சலக்குன்னு கேட்டிருக்கு. அதையே லக்ஷ்மி அப்புறமா தான் கண்டுபிடிச்சா. கீதாவை கூப்பிட்டும் காமிச்சா, பாரு இந்த பந்துல இருந்துதான் சத்தம் வந்திருக்கு, உடனே நீ பயந்துருவியே. பயந்தாங்கோலி, யாரோ எனக்கு பேய்னா பயமே கிடையாது, நான் தைரியமான ஆளு, வீரி சூரியன் சொன்ன பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு பயந்தாங்கோலின்னு. சிரிக்காத, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன், பயந்துட்டேன், ஆனா இனிமே பயப்பட மாட்டேன், தைரியமா இருப்பேன் அப்படின்னு கீதா அவங்க தங்கச்சியை பார்த்து சொல்லும் போது அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நல்லா சிரிச்சாங்க. தாத்தா பாட்டில இருந்து கீதாவோட அம்மா அப்பா வரைக்கும்

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அலைப்பாயுதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. நேயர்கள் நினைச்சிருக்கீங்க, பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. மல்லிகா, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நடுராத்திரி ஆக போற சமயத்திலையும் ஒருத்தவங்களுக்கு உதவின்னு வரும்போது மனிதாபிமானத்தோட போய் பண்ணியே, உன் தைரியத்துக்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். சந்தோஷங்க. எப்பவுமே ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா பண்ணுவேன். காலேஜ் படிக்கும் போதும் சரி, இப்பவும் சரி, எப்பவும் சரி. அது என்னோட ஊறி போன ஒரு விஷயம். அது என்னால் மாற்றவும் முடியாது. நல்லது பண்றதுல எனக்கு அலாதியான நிம்மதி கிடைக்கும். அதனால தானோ என்னவோ இப்ப வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவி தேவைப்படுறவங்களுக்கும் என்னால முடிஞ்ச உதவிய நான் மனப்பூர்வமா பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, உங்ககிட்ட இருந்து நாங்க தைரியத்தை கத்துக்கிறோம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கீதா என்ன நல்லா பயமுறுத்திட்டா, ஆனா அவளுக்கே சரியான பயமா இருந்துச்சுன்னு அப்புறமா தான் எனக்கே புரிஞ்சிச்சு. அரண்டவங்க கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு தெரியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தாத்தாவோட வேஷ்டியை பார்த்து இவ பயந்துட்டா. பந்துக்குள்ள இருக்கிற மணி உருளும் போது அது கொலுசு சத்தம் மாதிரி கேட்டிருக்கு. அதையும் கேட்டு இவ நல்லா பயந்துட்டா. அப்புறம் நான் தான் இவளுக்கு புரிய வச்சேன். இங்க பாரு கீதா, உன் தங்கச்சி சொல்றதெல்லாம் விடு. அம்மாவா உனக்கு நான் ஒரு சில அட்வைஸ் பண்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ ஒரு பெண் குழந்தை, உனக்கு தைரியம் ரொம்ப இருக்கணும். எந்த சூழல்லையும் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. தைரியமா தன்னம்பிக்கையோட இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்தான வை, அப்புறம் எதிர்காலத்துல நீ கோழை ஆகுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி நீ ஆகவே கூடாது. துணிஞ்சு எந்த ஒரு செயலையும் பண்ணணும். அதுவும் நீர் கொண்ட பார்வையோட நிமிர்ந்த நன்னடையோட பண்ணணும். இன்னொன்னு சொல்லவா, இந்த மாதிரி இருட்டை பார்த்து பயப்படுறது, அப்புறம் தேவையில்லாம பிரம்மையை பார்த்து பயப்படுறதுன்னு எதுவும் பண்ணக்கூடாது. வெளிச்சத்தை அடிச்சான்னு வை, இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது காணாம போயிரும். அது உன்னோட பிரம்மைக்கு மட்டும் நான் சொல்லல, உன் வாழ்க்கையோட எதிர்காலத்துக்கும் நான் சேர்த்து சொல்றேன். இது உனக்கு மட்டும் நான் சொல்ற அட்வைஸ் இல்லம்மா, உன்னோட தங்கச்சிங்களுக்கும் சேர்த்து நான் பண்ற அட்வைஸ். தைரியமா இருங்க அப்படின்னு கீதாவோட அம்மா தைரியம் கொடுக்கற மாதிரி அவங்க பொண்ணுங்க கிட்ட பேசும்போது மல்லிகாவோட 5 பெண் குழந்தைகளும் தைரியத்தோட அவங்க அம்மாவை பார்த்தாங்க. அன்னையில இருந்து அந்த 5 பிள்ளைங்களும் பயப்படுறதே இல்லை, தைரியமா இருந்தாங்க.

கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம கேட்ட கதை நேயர்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. நிகழ்ச்சியில இந்த ஒரு மணி நேரம் நேயர்கள் கூட கதை சொல்லிட்டு இருந்தது நான் சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? நாளை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலவாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
4: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தி, மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 11 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடுத்து

0: பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல, அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான், அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
0: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
0: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ், ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
0: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
1: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
0: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
1: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம், அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
0: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
1: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம், அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணி நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 km வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 km வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஆண்டாளே
2: என்ன அது அண்ணா நகர்ல கேதுனா?
3: மச்சி நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
2: கூப்பிடு கூப்பிடு.
1: ஆண்டாளுக்கு

லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, நம்ம அண்ணனுக்கு யார் துணை? கரெக்டா பாடினா.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட அம்புளுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணியை விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி என்னை காதலி.

கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:02.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணி நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே நான் கொண்டு.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இடையினமாம்
2: இடையினமாம்

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

ஸ்வீட் 16 கண்ணாலே ஜாடை செய்து கையோடு என்னை கொண்டு போனாள் கோழியின் வயது

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணி நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. அவளா சொன்னாள்.

கடல் நீங்கலாம் முப்பது நாளில் நிலவை காணலாம், உடல் கூட எழுந்து நடக்கலாம், உடல் கூட எழுந்து நடக்கலாம், நீ சொல்ல

அன்னை தந்த தாழ்வு தமும் ஆகலாம் என்று

0: நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
1: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அன்பு மணி வழங்கும் சுரங்கம் வாழ்கே வாழ்கே.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான்.

0: உருவாக்கியிருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோஷியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
0: டெங்கு
2: கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.